your worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரர் நீரே, பாத்திரர் நீர், ஒருவரே பாத்திரர் தகப்பனே. Jesus.

உள்ளத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஜெபிக்கிற கூட்டங்களிலே சில நேரங்களிலே சில காரியங்களை பார்த்து நாம் திருப்திப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புண்டு. அதோடு கூட சில நேரங்களிலே இன்னி என்ன ஜெபித்து 6 வருடங்களை ஜெபித்து முடித்து விட்டோம், இன்னும் 7வது வருஷம் கூடுறாங்க, இதேதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம், நடக்கிறது அப்படிதான் நடந்து கொண்டும் இருக்கும் என்று தொய்ந்து போகிறவர்கள் உண்டு. கவனிங்கள் நான் சொல்கிறதே. ஆனால் ஒரு கூட்ட ஜனமோ, இல்லை நீர் என்னை ஆசீர்வதித்தால் வெளியே விட மாட்டேன் என்று சொல்கிற யாக்கோபை போல, நான் என் கண்களால் அதை காணும் மட்டும் நான் அயந்திருக்க மாட்டேன் என்று சொல்கிற அநேக ஜப வீரர்களை போல துணிச்சலாக நிற்பதற்கு தேவனுக்கு என்று எழும்புகிறதை நீங்கள் சரித்திரத்திலையும் வேதத்திலையும் வாசிக்கலாம். திருப்பங்களினோடு கூட சேர்ந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் 1வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். Book of Revelation chapter 1. எல்லா வசனங்களையும் காண்பித்துக் கொடுக்க போகவில்லை, ஒரு சில காரியங்களை காது கொடுத்து கேளுங்கள், அதற்கு பிறகு நான் சொல்ல போகிற காரியத்திற்கு இந்த வசனத்திற்குள்ளே வருகிறேன். நீங்களும் நானும் அறிந்த

0: பத்மதீவிலே தனியனாக விடப்பட்டிருக்கிறான். யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து இயேசுவினுடைய இதய துடிப்பை எல்லாரை காட்டிலும் ஆழமாய் அறிந்த ஒரு தெய்வீக மனிதன். அவனோடு கூட ஊழியத்தை ஆரம்பித்த, அவனோடு கூட ஓடி விளையாடின, அவனோடு கூடிய தேவனால் அழைக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர்கள் அனைவரும் மரித்து போனார்கள். இஸ் ஒன்லி ஒன் ஆல் அலோன். சரித்திரம் அறிந்தவர்களுக்கு தெரியும், பொங்குகிற எண்ணெயிலே, கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையிலே யோவானையும் தூக்கி போட்டார்கள். ஆனால் அதில் மேலேயும் நின்று அவன் பிரசங்கித்தான் என்று சரித்திரம் வாக்கு சொல்கிறது. இவன் மாத்திரம்தான் சாகவில்லை. இயேசுவும் பேதுரு அவரிடத்தில் கேட்ட போது இந்த யோவானை குறித்து என்னன்னா, நான் வர்றது வரைக்கும் இருந்த உனக்கு என்னடான்னு சொல்லிட்டு போயிட்டார். He didn't know when he will die. அவனுக்கு தெரியாது எப்பொழுது மரிப்போம், எப்பொழுது இயேசு வருவார் என்று அவனுக்கே தெரியாது. ஏனென்றால் இயேசு சொன்னார் அல்லவா, நான் வருமளமும் இருக்க சமயம் உனக்கு என்னடான்னு கேட்டாரு. அதனால அவனுக்கும் தெரியாது. ஒருவேளை இயேசு வந்த பின்புதான் நான் சாவேனோ அல்லது எடுத்துக்கொள்ளப்படுவேனோ தெரியாது. நோ ஐடியா. கூட ஊழியத்தை தொடங்கினவர்கள் எல்லாரும் அழிந்து மரித்து அல்லது இரத்த சாட்சிகளாக மரித்து, ஒருவன் வாளால் வெட்டப்பட்டான், ஒருவன் சிலுவையிலே அடிக்கப்பட்டான், ஒருவன் குதிரையின் கால்களிலே கட்டப்பட்டு கரடு முரடான தெருக்களிலே இழுத்து போகப்பட்டு அழிக்கப்பட்டான், ஒருவன் எரிக்கப்பட்டான். Everybody, everyone, எல்லாரும் அப்படித்தான் மரித்தார்கள். யோவான் தனியா இருக்கிறான். இவனை சாகடிக்க முடியவில்லை என்று அன்றைக்கு இருந்த ரோம பேரரசு அவனை பத்மு என்று தீவில தனியாக போடுகிறார்கள். Listen to me. தன்னோடு உடன் பிறந்த யாக்கோபு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே வெட்டப்பட்டு மறிக்க விட்டு விட்டான். Why? No idea. ஏன் தெரியாது. தன்னுடைய மரணத்தையும் குறித்து தெரியாது. சகோதரனை ஏன் இடிமுழக்கத்தின் மக்கள் என்றுதானே எனக்கும் என் தம்பிக்கும் பெயர் கொடுத்தார் ஆண்டவர், அல்லது அண்ணனுக்கு. இடிமுழக்கத்தின் மக்களாக நானும் இருந்தேன், அவனும் இருந்தான். இயேசுவே எங்களை அப்படித்தான் அழைத்தார். ஆனால் சபை ஆரம்பிக்கும் போதே அவன் பட்டயத்தால வெட்டுண்டு போய்விட்டான். Why? No understanding, no answer. கவனியுங்கள், யோசித்து பார்க்கிறான் யோவான். ஆண்டவரே, முதிர் வயதாகி விட்டது, பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மெனி திங்ஸ். எனக்கு ஒண்ணும் தெரியல சுவாமி, தெரியல. நானும் பேதரும் ஒரே தேவாலயத்துக்கு போகும்போதானே ரெண்டு பேரும் உரமனப்பட்டு ஜபிச்சு பிறவி சப்பானியாய் பிறந்தவனை உம்முடைய நாமத்திலே நெழுந்து நடக்க வைத்தோம். வேர் இஸ் த பீட்டர்? எங்கே? தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து போனான். He is thinking, என்னென்றால் பத்மதீவில தனியாக விடப்பட்டிருக்கிறான். அவனுடைய பழைய நினைவுகள் எல்லாம் அவனுடைய கண்களுக்கு முன்னால வந்து போகிறது. கவனியுங்கள் அருமையானவர்களே, அவன் கேட்கதெல்லாம் நான்கு விதமான சத்தங்களே. ஒன்று, அந்த பத்மதீவு ஒரு விசாலமான தீவு. அன்றைக்கு அதுதான் அந்தமான். அங்கேதான் சிறை கைதிகள், ஆயுள் கைதிகள் மரண தண்டனைக்கு என்று நியமித்து சாகரிக்காமல் கொண்டு இங்கேயாயிலும் வேலை செய்ய வேண்டும் என்று ரோம பேரரசுவால் தள்ளப்பட்டவர்கள் கல் உடைக்க வேண்டும். இன்றைக்கும் ஐரோப்பாவிலே, ரோமிலே, இத்தாலியிலே, ஐரோப்பாவின் பல இடங்களிலே, பிரான்ஸிலே போய் பார்த்தீர்கள் என்றால் ரோமர்கள் கட்டி வைத்த கட்டடங்கள் இன்றைக்கும் உண்டு. கற்கள், சில கற்கள் பத்மதீவில் இருந்து வந்தது. கல் உடைக்க வேண்டும். ஒரு கைதி இன்னொரு கைதியோடு பேசக்கூடாதபடி காணாத இடத்துல வைத்து அவனை தனியாக உடைக்க வைத்திருப்பார்கள். ஏஜை பிரித்து அவனுக்கு கவலை இல்லை, இத்தனை கற்கள் உடைக்க வேண்டும் என்று. அவன் காதில் கேட்டதெல்லாம் டொக் டொக், வெறும் கல் உடைக்கிற சத்தம். சில வேளைகளிலே அலறல் சத்தம் கேட்கும். ஏனென்றால் ஏதாவது ரோம சேவகன் ஏதாவது ஒரு கைதியினுடைய காரியங்கள் சரியில்லை என்று சொல்லிட்டு அல்லது அவன் சோர்ந்து போய்விட்டான் என்று வாரால் அடிக்கும் போது அவன் கத்துவான், கேட்கும் யோவானுக்கு. ஆனால் ஆறுதல் செய்வதற்கு, கரணீட்டுவதற்கு, அழாதே என்று சொல்லுவதற்கு முடியாது. கவனியுங்கள், இன்னொரு சத்தம் கேட்டது. என்ன சத்தம்? அடி வாங்கின உடனே கட்ட வார்த்தைகளை பேசி ரோம சேவகர்களுக்கு விளங்காத மொழியில, எபிரேய மொழியிலேயோ, லாத்தின் முறை மொழியிலேயோ, கிரேக்க மொழியிலேயோ திட்டி தீர்க்கிறவருடைய சத்தம் யோவான் காதுகளுக்கு வரும். ரோமர்கள் விளங்காது, அவர்கள் ரோம வாசை அறிவார்கள். இவன் என்ன சொல்லி திட்டுகிறான் என்று தெரியாது, ஆனால் யோவானுக்கு தெரியும், அந்த சத்தம் கேட்கும். இன்னொரு பக்கத்தில் இந்த ரோம சேவகர்கள் ஒரு துண்டு ரொட்டியை கொண்டு வீசுவதற்கு வருவார்களே, அவருடைய குதிரை சத்தம் கேட்கும். அதுவும் டோக் டோக் டோக், நதிங் எல்ஸ். இரவு வேளையில் அவன் தங்கியிருந்த பகுதியில் இருந்த கடல் அலைகளின் சத்தம் கேட்கும். ஆல் அலோன் அந்த கவனிங்கள் அவனுடைய நிலைமை. மார்பிலே சாய்ந்திருந்தேன் ஆண்டவரே, கெத்செமனேயிலே ஜெபிப்பதற்கு என்னையும் கூட்டி கொண்டு போனீர் ஆண்டவரே. நான் சுவிசேஷத்தை எழுதும்போது இயேசுவுக்கு அன்பா இருந்தவன் என்று தான் எழுதினேன். நான் நேசிக்கிறேன் என்று கூட சொல்லவில்லை, உம்மால் நேசிக்கப்பட்டவன் என்று தானே நான் யோவான் எழுதின சுவிசேஷத்தை எழுதினேன் ஆண்டவரே. Now all alone, unable to act, நான் கிரியை செய்ய முடியாது, என் நாசியில சுவாசம் இருக்கும் வரைக்கும் உம்மை அறிவிப்பேன் என்று சொன்னேன். To whom? To whom I can serve? To whom I can preach? யாருக்கையா நான் பிரசங்கம் பண்ணுவது? யாருக்கு ஊழியம் செய்வது? அழுகிறான் ஒருவன், அவனுக்கு மாறுதல் சொல்ல முடியவில்லை. கெட்ட வார்த்தைகளை பேசி ஒருவன் பேசுகிறான், அழிந்து போகிற நேரத்திலையும் இன்னும் வேகமாக அழிவுக்கு நேராக ஓடுகிறான். அவனுக்கு ஜீவன் உள்ள ஆண்டவரை காட்டி கொடுக்க முடியாது. எனக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு வருகிற ரோம சேவகருக்கும் நான் சொல்ல முடியாது, But why should I be alive? ஏன் இங்கே நான் இப்படி உயிரோடு இருந்து இந்த பொல்லாத வயதிலேயும் கல்களை உடைத்து அவனுடைய எண்ணிக்கைக்கு, அவனுடைய சுகத்துக்கு, ரோமர்களின் சுகத்திற்கு நான் வேலை செய்ய வேண்டும். Listen sir, that was his condition. அதுதான் அவனுடைய condition. கூடவே தன் அலைந்து திரிந்து ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளிலே ஊழியம் செய்தது கொஞ்சம் ஏறட்டு பார்க்கிறான். சரி, என்னை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் தான் இப்படி இருக்கிறது. நான் நடந்து திரிந்து ஊழியம் செய்தேன், என்னை போல பவுல், என்னை போல மற்ற சீஷர்கள் அப்பல்லோ, பர்னபாஸ், அவர்களும் உபயோகப்படுத்தப்பட்ட சபைகளை கொஞ்சம் பார்க்கிறேன் பார்க்கிறான். எபேசு சபையை பார்க்கிறான், ஆதி அன்பை இழந்து நிற்கிறது. சிமிர்னா சபையை பார்க்கிறான், அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்க வார்த்தை வாசிக்கலாம். 2:9 உன் கிரியைகளையும்
1: உன் உபத்திரவத்தையும்
0: நீ
1: ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும்.
0: Only one thing I would like to say, ஒவ்வொரு சபைக்கும் ஒன்னும் காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் தெரியும் எபேசு சபை என்னால் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய்ங்கிற பிரசங்கத்தை நாம் ஏராளமாய் தாராளமாய் கேட்டிருப்போம். சிமிர்னா சபையை எப்பொழுதும் பாராட்டுவார்கள் ஜனங்கள். ஆனால் அதற்குள்ளேயும் ஒரு காரியத்தை மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்கள், கிரியைகளையும்
1: உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும்.
0: நான் மூன்றாவது காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு கொஞ்சம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஐஸ்வர்யம் உள்ளவன் தான்
1: உனக்கு இருக்கிற
0: தரித்திரத்தை. You cannot enjoy. You have resources, but you cannot enjoy. My church, you have resources. You have wealth. But you have, you are forced to live like a poor man. பார்க்கிறான் சிமர்னா சபைக்குள்ளே அத்தனை ரிசோர்ஸும் நிறைந்திருக்கிறது, ஆனால் உபயோகிக்க முடியாமல் தரித்திரத்தை வாழ்கிறதே என்று கதறுகிறான். பெர்கமு சபையிட்டு பார்க்கிறான், அங்கே இன்னொரு காரியம் அவனை அதிர்ச்சியுற செய்கிறது. எல்லா அப்போஸ்தலரும் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே பெர்கமுவே உனக்கு பீலயாமின் உபதேசம் உள்ளே வருவதற்கு இடை கொடுத்து விட்டாயே. நிக்கோலாய் மதஸ்தாருடைய கொள்கையும் நான் இருக்கிறது என்று தெரிந்தும் நீ உள்ளே விட்டு விட்டாயே. அலறுகிறான். The condition of those days, the condition of the churches during that time, ஆண்டவரவனுக்கு எக்ஸ்ரே எடுத்து காண்பிக்கிறார், ஸ்கேன் எடுத்து காண்பிக்கிறார். உன் பேரில் குறை உண்டு பெர்கமுவே, உன் பேரில் குறை உண்டு. பீலேயாமின் போதகம் உள்ளே வந்து விட்டது. இங்கேயே தங்கி விடுவதுதான் பிலேயாம் மீதியானியர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. மேக் இஸ்ரேலைட்ஸ் ஸ்டே ஹியர். எப்படியா? இங்க கல்யாணம் கட்டி இங்க இருந்துட்டா போக மாட்டான்பா. டேக் அவே த பில்கிரிம் நேச்சர் ஆஃப் தி சர்ச். மூவ் பண்ணி கொண்டு தன்னை பரதேசியாக நாடோடியாக கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற சபையை இங்கேயே நிறுத்தி விடுப்பா. பெண்கள் இருக்கிறதே இருக்கிறார்கள். அதான் பிலேயாமின் உபதேசம். நான் இதை குறித்து பேச வரவில்லை இன்றைக்கு. அடுத்தாற்போ நிக்கலாய் மதஸ்தா கிளரிஜிக்கல் ஆர்டர். கிளரிஜிக்கல் ஆர்டர், கோ பேக் அண்ட் ரீட். கமெண்ட்ரி வைத்திருந்திருந்தால் படியுங்கள் அல்லது உங்கள் போதகரை கேட்டுக் கொள்ளுங்கள். நிக்கலாய் மதஸ்தாருடைய கொள்கை என்ன? ரைட் ரெவனன், லெப்ட் ரெவனன், அவுட் ரெவனன், இன் ரெவனன். That is the order. பார்க்கலாம். ஆண்டவரே 15வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய
0: போதகத்தை
1: கை கொள்ளுகிறவர்கள் முன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன்.
0: நீங்க மனதார வெறுக்கிற காரியத்தை கை கொள்ளுகிற சபையா இருக்கிறத பெர்கமுஸ். In the times of apostles, தியேத்ராவை பார்க்கிறான். வீட்டில் போய் படிச்சு பாருங்க, conditions of the churches. தியேத்ரா சபை பார்க்கிறோம். அங்க ஏசபேலுக்கு கட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால ஆண்டவர் சொல்ற கட்டில் கிடையாக்கி ஏசபேலுக்கு கட்டில் போட்டு கொடுத்துருக்காள். எங்க தெரியுமா ஏசபேலுக்கு கட்டில்? சபைக்குள்ள. ஐயா அம்மா, நெஞ்சமெல்லாம் எரியும் அல்லவா. யோவானுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொன்ன ஆண்டவருடைய சத்தம் அவனுடைய துணி அவனுடைய செவிகளிலே கேட்கிறது. Lord, is it the church you are building? இது நீங்க கட்டுற சபையா? நீங்க சொன்னீங்களே ஏன் சபையை நான் கட்டுவோம் பான்னு. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. இயேசுபேல் உள்ள வந்து கட்டில் போட்டு படுத்திருக்கிறாள் ஆண்டவரே. Again, I don't want to go into that. ஆழமாய் போக விரும்பவில்லை. பார்க்கிறான். அடுத்தால உங்களுக்கு தெரிந்தபடி சரதை 1வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம்.
1: சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், செத்தவனாயிருக்கிறார்.
0: In a death condition. ஆனா நல்லா இருந்ததுதான். 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்குது, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகை cried, pleaded, fasted and prayed to receive some new grace. ஒரு புதிய கிருபைக்கு, ஒரு புதிய அபிஷேகத்துக்கு, ஒரு புதிய வெளிப்பாட்டுக்கு கேட்டு கேட்டு அழுது அழுது உபவாசம் செய்து தேவ சமூகத்துல விழுந்து கிடந்து பெற்றுக்கொண்ட சபை செத்து கிடக்கு. பிலடெல்பியாக்கு வருகிறான். Of course, it has got some positive points, I believe that. But that's why I'm going to tell you. 8th verse, let's read.
1: You're going to have a little bit of a balance. A little bit
0: of a balance. You're going to have a whole balance. Pentecost has come from Romanaal. I tell you, within 100 years, not even 100 years, not even 100 years, இன்னும் நல்ல பிரசேச சொல்ல போனா 70 இயர்ஸ், 70 வருஷத்துக்குள்ள பலனெல்லாம் குன்றி போய் நிக்குது சபை. மறுதளிக்கல. ஐ அப்ரிசியேட் தட். பட் தட் டசன்ட் மீன் இட் இஸ் சோ ஸ்ட்ராங் இட் கேன் கோ ஃபோர்த் லைக் ஜயண்ட், கோ ஃபோர்த் லைக் எ ஜயண்ட் கில்லர். நோ. லவோதிக்க சபை பார்க்கிறான். மேல சட்டை இருக்கிறதே தெரியல. நீ நிர்வாணின்னு தெரியலப்பா. என்னதான் குருடனா இருந்தாலும், குருட்டு பிள்ளையா இருந்தாலும் சட்டை போட்டதும் தெரியாது. பெங்களூர் பட்டணத்துல ஒரு நல்ல தம்பதிக்கு முதல் பிள்ளை பிறந்தது. ரெண்டு பேரும் ஏராளமா கை நிறைய சம்பளம் வாங்கினாங்க ஐடியில. பிள்ளைக்கு நல்ல கல்வி கொடுக்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. இப்ப ஐடியில் அள்ளி கொடுக்குறான். ரெண்டு பேரும் ரெண்டு கம்பெனியில நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மகா பிறந்த அழகான மழகா, ரொம்ப ஆசை ஆசையா அந்த பிள்ளை வளரவதை பார்த்தாங்க. கொஞ்சி கெஞ்சி மகிழ்ந்து அவளுக்கு 4 வயசான உடனே பெஸ்ட் ஸ்கூல்ல கொண்டு அதை அட்மிட் பண்ணாங்க. சேர்ந்த 2வது வாரம் பிள்ளை போற அழகெல்லாம் பார்த்தாங்க. டேடியே போய் விட்டுட்டு வருவார் கார்ல, ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வருவார், மம்மி வந்து கூட்டிட்டு வருவாங்க. ரெண்டு பேரும் அப்படியே டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆஃபீஸில். ஏன்னா நல்ல ஒயர் கிரேட்ல இருந்ததுனால அவங்க டைமிங் அப்படி, டாடிஸ் ஜாப் இஸ் டு டேக் த சைல்டு டு த ஸ்கூல், மம்மிஸ் ஜாப் டு டேக் பேக் ஹோம். ஆனால் 2 வாரத்திலேயே மம்மி காத்துக்கிட்டு இருக்காங்க, பிள்ளை போனா உள்ள போனா வருவா வருவா வருவான்ட்டு. பிள்ளையை காணும், ஓடி போய் செக்யூரிட்டிகிட்ட கேட்டாங்க, ஐ வாண்ட் டு சீ த பிரின்சிபல். பிரின்சிபல் கேட்டு என் பிள்ளை உள்ள வந்தவ வெளியே வரலையாங்க. நல்லா கவனிங்க, எப்படி அட்டெண்டன்ஸ் பாருங்க. ஆமா, உங்க பிள்ளை வந்தது மத்தியானமும் சாப்பிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கூல்ல அங்கேயே சாப்பாடு கொடுப்பாங்க, அதையும் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. எல்லாம் முடிஞ்சது, உங்க பிள்ளை மத்தியானமும் ஆப்டர்நூன்லயும் ஸ்கூல்ல இருந்திருக்கு மேடம். அப்போ மறுபடியும் வந்து செக்யூரிட்டிகிட்ட கேட்டாங்க, ஐயா இந்த வழியா தானே என் பிள்ளை வந்திருக்கும். ஆமா மேடம், என்னால 2 வாரமா நான் பாக்குறேன், உங்க பிள்ளை அழகா இருக்குது, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி இருக்குது, அதனால கொஞ்சம் கண்டு இருந்தது, நான் பார்த்தனேன் வெளியே வந்துச்சேன். எங்க எங்க என் பிள்ளை எங்க? என்ன நடந்தது தெரியுமா? இந்த அம்மா காரை லேசா ஒருத்தன் தட்டிட்டான், பார்க் பண்ணி இருந்த இடத்துல லேசா தட்டிட்டான், அதனால இந்த அம்மா அந்த கார்ல ஸ்கிராச் விழுந்திருக்கான்னு பார்க்க போற நேரத்தில் ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். Somebody allowed the child. 4 வயசு பிள்ளை, அழகான பிள்ளை, ரெண்டு பேருக்கும் வானமே இடிஞ்சு விழுந்துற மாதிரி இருந்தது. வாழ்க்கையை வெறுத்து போச்சு, சம்பாத்தியம் புளிச்சு போச்சு, ஏதோ செத்த பணம் மாறி நடமாடிக்கிட்டு இருந்தாங்க. 2 வருஷம் கழிச்சு, லிசன், 2 வருஷம் கழிச்சு கூட ஒர்க் பண்றவர் சொன்னாரு, மேடம் நேத்து ஒரு பிள்ளைய இந்த ஊர்ல பார்த்தேன், கர்நாடகாவிலே ஒரு ஊர்ல, அசல் உங்க பிள்ளை மாதிரி தான் இருந்துச்சு. உங்க பிள்ளை ஏஜா தான் இருக்கும், ஏன்னா நீங்க பிள்ளைய 4 வயசுல காணாம போட்டீங்க, அது 6 வயசு தான் இருக்கும். அந்த பிள்ளை உங்க பிள்ளையோ? நான் யோசித்தேன், ஆனா நானே போய் செக் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு நான் உங்களை கூட்டி போறதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். உடனே கணவனுக்கு போன் அடிச்சா, ரெண்டு பேரும் போலீஸையும் கூட்டிக்கிட்டு போலீஸுக்கு சொல்லியிருந்தாங்க எங்க பிள்ளை கிடைச்சிட்டு போலன்னு சொல்லி. அங்க போறதுக்கு முன்னால் அந்த ஆள் சொன்னாரு, அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, உங்க பிள்ளையான்னு முதல்ல செக் பண்ணுங்க. நான் கண்ட கோலம் ரொம்ப மோசமானது. என்னப்பா கண்ட? அதுக்கு 2 கண்ணும் இல்லை, குருளை குருளை இருந்தது, ஒரு துண்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தது, பிச்சை கறியா நாங்கள் பார்த்தேன். அவளுக்கு இன்னொரு பெரிய ஷாக். ஆனாலும் அவரையும் கூட்டிக்கிட்டு ஒரு காரில் வேகமாக போலீஸ் ஆஃபீஸரையும் கூட்டிக்கிட்டு அவர் சொன்ன ஸ்பாட்டுக்கு போனால் நிச்சயமாகவே அவங்க பிள்ளை தான். நான் தூக்கிட்டு போனவன் 2 கண்ணையும் ஆசிட் ஊற்றி அழிச்சிட்டு அதை பிச்சை எடுக்க வச்சிருந்தான். இவங்க போய் ஆசையா அந்த பிள்ளைய மினு மினுன்னு கூப்பிடுறது வழக்கம். மினு, see your daddy. அம்மா கத்துறாங்க, மினு, see your mommy. அந்த பிள்ளை சொல்லிச்சு, எங்க டாடி 5 o'clock தான் வருவாங்க, நீங்க என்ன ஏமாத்துறீங்க, உங்களுக்கு விளங்கல, என் பிள்ளைய என் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, பார்க்க முடியல. நடந்தது சொல்றேன், அந்த பிள்ளைய தூக்க போனா தட்டி விடுது. நோ, உங்க சத்தம் எங்க டாடி சத்த மாதிரி இல்ல, எனக்கு மம்மி எல்லாம் கிடையாது, நீங்க பொய் சொல்றீங்க, தான் தான் பேசுது. தான் பிள்ளைய நிறுத்தி பார்த்த இடத்துலயே 5 மணி எப்போ வரும், ஏன்னா 5 மணிக்கு டேடி வந்து என்னை கூப்பிட்டு போறேன்னு சொல்லுதே, போலீஸ் ஆஃபீஸரோட ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து பார்த்தா ஒரு ஆள் 5 மணிக்கு வந்தான், துண்டில் இருக்க எல்லா காசையும் எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு பிள்ளையை தூக்கணுன்னு பிள்ளை அவன் கழுத்தை கட்டிட்டு போறதை பார்த்தாங்க. போலீஸ் அவனை பிடிச்சது. அப்பந்தான் தெரிஞ்சது பிள்ளையை தூக்கிட்டு போய் கண்ணை குருடாக்கி பிச்சை எடுக்க வச்சிருக்கான். இதை மாதிரி பல பிள்ளைகளை பிச்சை எடுக்க வச்சிருக்கான அன்னைக்கு போலீஸ் கண்டுபிடிச்சது. என் ஆண்டவர், நான் உன்னுடைய பரமபிதான்னு சொன்ன பிள்ளைய சத்துரு கடத்திட்டு போய் குருடாக்கி பிச்சை எடுக்க வச்சிருக்க இந்த உலகத்தில். அது அப்பாவை அடையாளம் கண்டுகொள்ள முடியல, அம்மாவையும் அடையாளம் கண்டுகொள்ள முடியல, சத்தமே வழங்கல. தூக்கிட்டு போனவன அப்பாங்குது, சாத்தான தன்னுடைய அப்பாங்குது. Is it not the condition of many sinners around you? உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய தெய்வத்தை பார்க்க முடியவில்லை, தன்னுடைய தெய்வத்தின் குரலை கேட்க முடியவில்லை, அதற்கு செவி கொடுக்க மறுக்கிறது. பவுல் 2 கொரிந்தியர் 4:4 சொன்னது போல இப்பிரபஞ்சத்தின் அதிபதி கண்களை குருடாக்கி இருக்கிறானே. நல்லா படிச்சவங்க தான், ஆனா அப்பாவை கண்டுபிடிக்க முடியல. Let me come back to the origin. 7 சபையும் காட்டுறாரு, நெக்லஸ் மாதிரி இருக்குது. ஏசியா மைனர்ல யோவான் யோசிக்கிறான், ஆண்டவரே எங்க காலத்துல நான் உயிரோடு இருக்கும் போதே நீங்க இந்த இதுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, ப்ராகிரஸ் ரிப்போர்ட். உனக்கு அன்பு இல்லைங்கிறீங்க, ஒண்ணு தரத்திரத்துல இருக்கீங்க, இருந்தும் ரிசோர்சஸ் இருந்தும் சர்ச்சுக்குள்ள இவ்வளவு ரிசோர்சஸ் வந்துட்டுன்னு சொல்றீங்க, இன்னொன்னுக்குள்ள இயேசுபேலுக்கு கட்டில் போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்றீங்க, இன்னொன்னு செத்து போயிருக்குதுன்னு சொல்றீங்க, இன்னொன்னுக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குன்னு சொல்றீங்க, இன்னொன்னுக்கு உணர்வே இல்லைன்னு சொல்றீங்க. இதுதான் நீங்க கட்டின சபையா? இதுதான் நீங்க கட்டின சபையா? இதுதான் நீங்க கட்டுன்னு சொல்லி சவால் விட்டீங்களா? நீங்க பிலிப்பு செசரியா எல்லை ஓரங்களில் அதுதான் உங்க சபையா? Why Lord, why? ஆனா என் ஆண்டவருக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த நாளிலே யோவான் ஆவிக்குள்ளானான். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? A man crowded with so many things, issues which is pressing him hard, making him to cry, thinking about the past. பழைய காலத்தில் நடந்தது, தோழர்களுக்கு நடந்தது, உடன் வெளியர்களுக்கு நடந்தது, இதெல்லாம் பார்த்து அழுது புலம்பி தனியா கிடந்து அடிக்கடி சொல்லப்படுகிற வசனம் என்ன? 10வது வசனம். ஜபத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஆவியில் நிறைந்து ஜபித்ததற்காக நன்றி. பிரதர் ராபின்சன் உங்களை நன்றாக ஆவில் நினைக்கிறதுக்கும், தம்பி நல்ல கீபோர்டு போட்டு உங்களை தட்டி விழிப்பதற்கும், வெஸ்லி பாடும்போது முதலில் ஆராதிக்கும் போது ஆவின் நிறைவோடு கூட பாடி வந்ததுக்காக கர்த்தருக்கு கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். பட் இஃப் தட் வர்ஷிப் இஸ் நாட் டேர்னிங் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், ஐ டெல் யூ, வர்ஷிப்பை குறித்து ஏராளமாக கேட்டிருக்கலாம். நான் சொல்றேன் உங்களுக்கு, இஃப் யூ ஆர் ரியலி ரியலி இன் த ஸ்பிரிட், you will see something else, you will see something else, you will not see what is happening around, you will not remember what happened, you will not remember the suffering, you will not remember the torture. அங்க பாடுபடுறதையும் பார்க்க மாட்டேன், suffering மாட்டேன், சபை நிலைய மாட்டேன், அங்க இயேசுவை மாத்திரம் பார்ப்பான். இயேசு காட்டி கொடுத்துறேன் எங்க இருக்கிறான், மட்டி காத்து கொடுத்தேன் என்ன செய்யறான்னு காட்டி கொடுத்துறேன். நல்ல கவனிங்க. 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 13வது வசனம்.
1: அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே,
0: அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே
1: நிலையங்கி தரித்து மார்பர்கே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன்.
0: பக்கத்துல இருக்கும் கைய பிடிச்சு சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கீழ்படிங்க, இதுக்காவது கீழ்படிங்க, நான் எப்போதாவது வர்றவன் தான். சொல்லுங்க, சபை எவ்வளவு அழுகி போனாலும் சபையின் நடுவிலே சபையின் நாயகர் நிற்கிறார்.
2: உன் கண்ணு மட்டும் அதை பார்க்கமா, மத்தியில தான் நிக்கிறாரு. ஏழு குத்து விளக்கு நிலைமை மோசம்தான். வாந்தி பொண்ண போடுற அளவில் தான் இருக்குது. வாய்க்குள்ள வைக்கவும் முடியல, விழுங்கவும் முடியல, விற்கவும் முடியல, அப்படித்தான் இருக்குது சபை. ஆனாலும் கூட

0: இப்ப பக்கத்துல உங்க கைய பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லுங்க பாக்கலாம். ஆதியும் அந்த அவர் தான், அல்பாவும் ஒமேகாவும் அவர் தான், ஏழு குத்து விளக்கின் மத்தியிலும் இருக்கிறவர் அவர் தான். சுத்தி ரோம சேவகர்கள் குதிரையில டொக்கு டொக்குன்னு இருந்தாலும் அவர் சென்டர் பிளேஸ்ல தான் இருக்கிறாரு. சபையே கலங்காதே, things are happening around. Every day I get news from North India. Here something happened. Here in our own fields, Jharkhand, Uttar Pradesh, Bihar, சில பகுதிகளில் வேலை செய்கிற இடங்கள்லாம் ஏதாவது நடக்கத்தான் செய்யுது. நான் எங்கள் பிள்ளைங்களையும் எங்கள் விசுவாசிகளையும் இந்த 50வது வருடத்தை கொண்டாடுறது, 50 வருட நிறைவை கொண்டாடுறதுக்கு 25 இடத்துல நாங்கள் என்ன ஒரே இடத்துல கூட முடியாது. உங்களை மாதிரி பெரிய இடம் இல்லை. ஒருத்தனுக்கு பாடணும்னு ஆசை இருந்தது, பழைய பாட்டு ஞாபகம் வந்துட்டு, ரிவைவல் டைம்ல அவன் பாட்டு படிச்சிருந்தான், அந்த பாட்டை பாடணும்னு ஆசை இருந்தது. கையில் ஒரு கிட்டார் எடுத்துக்கிட்டு ஒரு மலையில தனியா உட்காந்து பாடினத நாலு பேர் போலீஸ்ல சொல்லி கொடுத்தான். நீ சிரிக்க கூடாதுன்னு சொல்லி பாடிக்கிட்டு இருக்கான். என்ன செஞ்சாங்க தெரியுமா? கூப்பிட்டாங்க. யார பாடின? என்ன பாடு? என்ன தாத்தா தான் செத்து போனாரு, என் கிறிஸ்து என்னோடு கூட என்னோட உயிரோடு இருக்கிறார்ல, அவரை பாடின. நடந்தது என்ன தெரியுமா? அவன் நாக்கை இழுத்து அதில் ஆணியை வச்சு கீழே ஒரு பெரிய கட்டையை வச்சு அடிச்சு விட்டான். இப்போ பாடுடா, இப்போ பாடு சார், நமக்கு வெளியே நடக்கிறது ஒன்றுமே தெரியாது, நமக்கு நடக்கும் காரியங்கள் தெரியாதனால தான் நம்முடைய ஜபங்களில் இன்னும் வரவில்லை, அசைவு எனக்குள்ளே வரவில்லை. தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் என்று நினைக்கிறேன். அவர் கல்யாணம் கேட்டார், எத்தனை பேர் ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு ரெடின்னுட்டு எல்லாரும் சொன்னீங்க, சொல்றது மாதிரி சொன்னீங்க. உங்களை பிடிச்சிட்டா புண்ணு ரெண்டு அடி அடிக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் எனக்கு பேரப்பிள்ளை இருக்குது விட்டுரு சொல்லுவீங்களே, பிள்ளை இருக்குன்னு சொன்னா விட மாட்டான், பேரப்பிள்ளைன்னா அவந்துடுவான்னு சொல்லிட்டு பேரப்பிள்ளை இருக்குப்பா. நான் தான் காலையில் எல்கேஜி கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகணும், கொன்னுறாதப்பா, அது வளர்ந்து அதுவா காலேஜ் போறது வரைக்கும் இந்த களத்தை உயிரோடு வைப்பா. கவனியுங்கள், கவனியுங்கள். It's easy to say, I will die for Christ. ஆனா ஒரு ஆணி உன் நாக்குல குத்தி கட்டையோடு அடிச்சு இப்ப பாடுடான்னு சொல்லும் போது பாடுவது எளிதோ? நல்லா கவனிங்க. கொஞ்ச நேரத்தில் எனக்கு நாக்கு கிழிஞ்சு போச்சு. இப்போ மாதிரி இனி பாடுவியா? அவன் சொன்னா முதல்ல ஒரு நாக்கில் பாடினேன், இப்போ ரெண்டு நாக்கில் பாடுவேன். There is Christianity, sir. There is Christian faith. எத்தனை நாவால் பாடுவேன்னு இங்கே பாடிடலாம். ரெண்டாக கிழிச்சு போட்டு இப்போ ரெண்டு நாவில் பாடு பாடுன்னு சொன்னதான்.
1: எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் என்று என்னை

0: தரித்த ராஜா கோலத்துல என் ராஜா மத்தியில தான் நிக்கிறார், மத்தியில தான் நிக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, எனக்கு அந்த அதிகாரத்துல இன்னொன்னு விளங்காதது, எனக்கு விளங்கல, இன்னைக்கு வரைக்கும் விளங்கல, நான் எழுதியிருக்கிறதுனால விசுவாசிக்கிறேன். வலது கையில ஏழு நட்சத்திரம், இந்த தூதனால தான் அந்த சபைக்கு வேதனையே.
1: ஹலோ,
0: இந்த தூது கொண்டு வந்தாங்கல்ல, நியமிச்சிருந்தார்ல, இதுதான்ப்பா செய்து, இதுதான் செய்யிச்சுக்கன்னு, இந்த தூதனால தான் இந்த சபையில ஏசபேலுக்கு கட்டிலு, பீலையாமுக்கு கழுத எல்லாம் பரிசு. நிக்கலை மதஸ்தார் உள்ள விட்டது யாரு? தூதன். எந்த சபைக்கு கொண்டு வர்ற தூதன் தான் உள்ள விட்டது. இவன் எங்க போட்டிருக்கணும், காலுக்குள்ள போட்டு மீதி மீதி மிதிச்சு, நான் என் சபையை கட்டுறது கொஞ்சம் கூப்பிட்டா நீ ஓ ராஜ்யத்தை கட்டிக்கிட்டு பிடிச்சு அடிச்சிருக்கணும். அவர் வலது கையில் இன்னும் வச்சிருக்காராம் கரங்களை தேட்டி, ஆண்டவர் பயன்படுத்துங்க பார்க்கலாம். நீ என்னதான் அட்டகாசம் பண்ணாலும் உன்னை அழைச்ச தேவன் மாறாதவரா? உன்னை கையில தான்ப்பா வச்சிருக்கிறாரு, உன்னைய கையில தான் வச்சிருக்கிறாரு, உன்னைய கையில தான் வச்சிருக்கிறாரு. அநேக ஊழியர்கள் இங்க வந்திருக்கிறதுக்கா காண்டவருக்கு சோத்திரம். அநேக தேவ ஊழியர்கள் இந்த நாங்களும் ஜெபிக்கிறோம், நாங்களும் பாரப்படுகிறதுக்கு வருகிறோம் என்று இணைந்து இங்க வருகிறதற்காக கோடி சோத்திரங்கள். பட் லிசன், அவர் சொன்னார் என்ன, இங்க காவல்காரன் ராபீஸ் சொன்னார்ல, காவல்காரன், காவல்காரன் தூங்கிட்டானோ? ஹல்லேலூயா. லிசன் சார், என் இயேசுடைய கிருபையை கொஞ்சம் பாருங்க. எப்படியாயிலும் ஒரு நாள்ல நாங்கள் ஒரு நாள் ரியலைசேஷன்ல வந்து செஞ்சிருவான்னு சொல்லி வலது கையிலே வச்சுட்டு இருக்கிறாரு. What a God we have. What a grace we enjoy. இந்த கிருபையை தான் எவனோ என்னெல்லாமோ சொல்றான், அது எனக்கு தெரியாது. எனக்கு இந்த கிருபை தான் தெரியும். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவள்

நடத்த வேண்டிய ஆட்கள் சரியா பிறக்கல, ஆனாலும் கையை விட்டு தூக்கி தூர போட்டல. நானா இருந்தா தூக்கி போட்டிருப்பேன் இல்லையா? ஸ்டில் கீப்பிங் தோஸ் பீப்புள் பிகாஸ் எனக்கு அடிக்கடி சத்தம் கேட்கறது ஒன்னே ஒண்ணு. என் ஊழியத்தில் பாஸ்டர் மோகன் சொன்னாங்க, இல்லை பாஸ்டர் கல்யாண் சொன்னார், அன்னைக்கு இருந்த துடிப்பு இன்னைக்கும் மாறலன்னு காரணம் தெரியுமா? 50 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னார், நீ இல்லைன்னா எனக்கு வேற ஆள் இல்லைடான்ட்டு. அப்பப்போ என் காதில் கேட்குது, நீ இல்லைன்னா சன், இஃப் யூ டோன்ட் கோ ஐ ஹவ் நன். அது அடிக்கடி என் காதில் கேட்கறதுனால தான், நான் இல்லைன்னா மற்றவங்க செய்ய முடியாதுன்னு இல்லை, செய்ய முடியும். அவர் என்ன நம்புறாருல, என்ன நம்புறாருல, என்ன நம்பிதானே கொடுத்தாரு, என்ன நம்பிதானே வாழ்றாரு, என்ன பண்ணிதானே செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்ப நானும் இல்லைன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிதான் அந்த துடிப்பு மாறாமல் ஓடுவதற்கென் தேவன் எனக்கு கொடுத்து பேச செய்திருக்கிறார். நான் மிஷினரியா போகும்போது எனக்கு ஒரு டெடிக்கேஷன் சர்வீஸ், பாஸ்டர் தயானந்த் இருந்த வீட்டு முன்னால் இருந்த வாடகை வீட்டில் இருந்தோம், ரெண்டோரும் சேர்ந்துருந்தோம். அந்த வீட்டு முன்னால் இருந்த சின்ன ஒரு இடத்துல தான் ஒரு சாயங்காலத்தில் வச்சாங்க. பாஸ்டர் பாஸ்கர் தாசன் தான் ப்ரீச்சர். உங்களுக்கு பாஸ்கர் தாசனை தெரியுமோ தெரியாதோ? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முயற்சித்தாலும் ஒரு செய்தியெல்லாம் இப்போ இல்லை. அந்த இந்த நாட்களே எல்லாம் வந்துடுது, பேசுனது பேசாதெல்லாம் வந்துடுது. அங்கே கட் பண்ணி இங்கே கட் பண்ணி என்னத்தையோ போட்டுறானுங்க. அதனால் பேசுனதும் வருது பேசாததும் வருது, எனக்கு இதெல்லாம் இல்லை. அவர் பிரசங்கத்தை முடிச்சு அவருக்கு அவர் கணீர்னு ஒரு குரல் உண்டு. அவர் அப்படியே ஜனங்களை நடத்தி எங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது, உனக்கு காலேபின் ஆவியை தருவேன்னு சொன்னி, அந்த பழம் பெரும் முற்கோவியான பாஸ்கரதாசன் அவர்கள், என்ன மகனையே கிட்டார் தப்பாக போட்டான்னு தூக்கி எரிஞ்சிருவார், ஆனால் கோபத்தோடு இல்லை மிகவும் பாசத்தோடு என் மேலே கை வச்சு காலேபினாவியை தர்றன்னார். அந்த தேவ மனிதன் மூலமாக வந்த அதே கிருபைகள் இன்றைக்கு என் சரீரத்திலையும் ஆவியிலையும் என் ஆத்மாவிலையும் பொங்கி ஒழிகிறதை நான் பார்க்கிறேன். எதுக்கு தெரியுமா சொல்கிறேன், எதுக்கு தெரியுமா சொல்கிறேன், மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் உடுக்க உடை இல்லாமல் போனாலும் குடிக்க தண்ணீர் இல்லாமல் போனாலும் என் ஆண்டவர் என்னை தன்னுடைய வலது கையிலேயே தூக்கி சுமந்தார். ஐயா என்னை தூக்கி சுமந்தா. போராட்டம் நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும், சாரணம் வரைஞ்சு அழகா பண்ணாங்க, போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபை இல்லை. அதான் கிருபை. பக்கத்தில் சொல்லுங்க, எவன் வேணோ என்னெல்லாமோ சொல்றான், சொல்லுங்க சொல்லுங்க, நான் சொல்ற சொல்லிட்டு பாருங்க. நீங்க சொல்லுங்க, அங்கே போய் அங்கே ஜெபக்குமார்னு வந்தாரு, அவர் எங்களெல்லாம் இப்படி கலாட்டம் பண்ணிட்டு போயிட்டாரு. எவனோ கிருபை என்னன்னு சொல்றான், போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க தேவகுமாரன் விசுவாசத்தில் நான் ஜீவித்து சேவிக்க வல்லநடித்த. நான் பாடுறையா, நான் பாடுறேன், நான் பாடுறேன், கிருபையில் நிக்கிறேன் பாடுறேன். கிருபையால் நிலை நிக்கிறோன்னு பாடுறது இல்ல, நிக்கிறேன். என்ன வந்தாலும் சரி கிருபையில் நிற்கிறேன், கிருபையில் நிற்கிறேன். அவருடைய விசுவாசம், அவர் மேலே வச்ச விசுவாசத்தினால. நீங்கள் பக்கத்தில் திரும்பிக்காளுங்க, நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீங்க? கிருபையும் சத்தியமும் நீங்கள் விசுவாசிக்கிற இயேசுவினால் உண்டாயிற்று. அதில் தான் நினச்சி நிற்கிறோம். டு நாட் ஃபர்கெட் தி சிம்பிள் ட்ரூத்ஸ், டு நாட் டீவியேட் ஃப்ரம் சச் ட்ரூத். இப்படிப்பட்டவர்களிலிருந்து விலகி போகாதபடி தேவன் காத்துக்கொள்வாராக.

செய்த ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?

0: வாழ்க்கையில இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்குது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
1: ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தோடு நான் வாழ்வதை பார்க்கிலும் எனக்காக உயிரை விட்ட என் உயிரான இயேசுவோடு வாழும் ஒரே நாள் போதும்.

பெரியவர் நீர். நானே உம்மை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்தாலும் நீர் என்னை பிரிவதில்லை. வாக்களித்தவர் நீர். சொன்னதை நான் மறந்தாலும் தேவனே நீர் மறப்பதில்லை.

கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நான் உயிர் வாழ்ந்தால் என் இயேசுக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் மரித்தாலும் அவருக்காக சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். நான் இருந்தாலும் இறந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே.

அம்மா, என் முதல் அன்பு நீங்கதான். கடைசி வரைக்கும் என் முதல் அன்பு நீங்கதான்ப்பா. என் கைப்பிடித்து துணையாக வந்தீர். கடைசி வரைக்கும் என் கைப்பிடித்தே நீர் இருந்தீர் ராஜா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் நேசிக்கிறேன்.

சேனை அதிபனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு துணிந்தவன் தாவீது, டேரிங் டேவிட்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி 1 சாமுவேல் 17:37-51. தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடைய கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பிற்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனியும் உள்ளவனாய் இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேல் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அதை அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. இன்றைய மனப்பாட வசனம் 1 யோவான் 4:4. உங்களில் இருப்பவர் உலகில் இருப்பவனை விட பெரியவர். He who is in you is greater than he who is in the world. கோலியாத்தின் முன் தாவீது, ராட்சதன் முன் இளம் கன்று, போர் வீரன் முன் ஆற்றிடையன், வல்லவன் முன் விவரமறியா வாலிபன். சவுல் கொடுத்த போருடைகளுடன் தாவீதுக்கு நடக்க கூட முடியவில்லை. தாவீதின் அண்ணன் அவனிடம் கோபம் கொண்டான். அரசன் அவனை குறைவாய் கணித்தான். அரக்கன் அவனை சபித்தான். ஆனால் தாவீதின் பலமும் நம்பிக்கையுமோ பட்டயத்தின் மீதும் ஈட்டியின் மீதும் அல்ல, கடவுள் மீது இருந்தன. நீ வாளோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் கடவுளாகிய படைகளுடைய ஆண்டவரின் பெயரால் உன்னிடம் வருகிறேன் என்று சூளுரைத்தான். நற்செய்தி அறிவிப்பு பணிக்காய் நாம் புறப்பட்டு செல்கையில் அரக்கர் போன்ற பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆனால் கலங்க தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது வெற்றி நமதே.
நாட்டில் உருவாகும் குழப்பங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் இவை எதுவும் நம்மை அசைக்கக்கூடாது. விஞ்ஞானம், தொழில்நுட்பம், நவீன இயந்திரங்கள் போன்ற அறக்கரை கண்டு நாம் அதிர்ந்து விடக்கூடாது. சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள், ஆக்கிரமிப்புகள், சட்டங்கள் போன்ற கோலியாத்துகளை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. நாம் துணிந்து இறங்க வேண்டும். தாழ்வு மனப்பான்மைக்கு இடமளிக்க கூடாது. டோன்ட் கிவ் பிளேஸ் டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நாம் சிறுபான்மையோராயினும் முக்கியமான சிறுபான்மையினராம். Even though we are a minority, remember, we are a significant minority. சிறுமந்தைக்குத்தானே விண்ணகத்தந்தை இரகரசை கொடுக்க போகிறார். பக்தன் பெஞ்சமின் பெர்னாண்டோ என்பவர் சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவிற்கொள்வோம். திருச்சபையை நசுக்குவது அணுவை உடைப்பது போன்றது. அத்துமீறும் தெய்வீக வல்லமைதான் வெடித்து கிளம்பும். Crushing the church is like smashing the atom. Divine energy of high quality is released in enormous quantity and with miraculous effects. தாவீது பேசியது சவுலுக்கும் அவன் படையினருக்கும் அந்நிய பாஷை போல இருந்தது. உண்மைதான், அவன் அதை வனாந்திரத்தில் கற்றுக்கொண்டான், தனிமையில் தேவனுடன். தடியையும் கவணையும் எப்படி பயன்படுத்துவதென கடவுளே அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். 5 கூடாங்கற்கள் இருந்தன, ஆனால் ஒன்றுதான் தேவைப்பட்டது. மீதி 4 நாளைய கோலியாத்துக்களுக்கோ? இயேசுவின் 5 காயங்களிலிருந்து பீரிட்ட இரத்தம் 5 கண்டங்களுக்கும் போதாதா? பயம் வேண்டாம். 5 அரசர்களின் கழுத்துகள் மீது நமது கால்களை அவர் வைக்க செய்வார். யோசுவாவிலேயே ஒரு சம்பவம் உண்டு. 10 அத்தியாயம் 24-25, அவர்களை யோசுவாவின் இடத்திற்கு கொண்டு வந்தபோது, அவர்களை என்றால் அந்த 5 ராஜாக்கள், தோற்கடிக்கப்பட்ட அந்த 5 ராஜாக்கள், யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோடே வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துக்கள் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துக்கள் மேல் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நம் எல்லாருக்கும் தேவையான ஒரு செய்தி அது, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். பயம் என்பது நற்செய்தி பணியில் நம்மை முடமாக்கும். Fear will paralyze us in evangelistic work. நற்செய்தி அறிவிக்க எங்கும் செல்லுங்கள் என்று ஆணையிட்டவர் என்னும் உங்களுடன் இருப்பேன் என்று தேவையில்லாமலா சொன்னார்? நானும் என் தேவனுமே உலகில் தோல்வி காணாத அணி என்று கூறிக்கொண்டே கூவிக்கொண்டே முன் செல்வோம். My God and I make an undefeatable team. எனவேதான் எனது நெடுங்கால நண்பரும் மூத்த மிஷனரியுமாகிய பொன்ராஜ் ஐசக் அண்ணன் அவர்கள் அழகான ஒரு பாடல் பாடினார்கள். அதிலே ஒரு கவி,

எதிரியின் சேனைக்குள் பாய்ந்தே செல்வோம். எதிரியின் கோட்டைகள் தகர்த்தறிவோமே. நாம் எதிரியை வீழ்த்திடுவோம். அல்லேலூயா எழுதின பட்டயத்தார், எழும்பிடுவீர் ஓ வாலிபரே, எழுப்பிடுவீர் ஜெய வீரர்களே. உங்களில் இருப்பவர் உலகில் இருப்பவனை விட பெரியவர். He who is in you is greater than he who is in the world. Dare to be a David and a Daniel. எங்கள் மகாபிரிய தேவனே, தாவீதின் வெற்றி சம்பவத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்த உற்சாகமான வார்த்தைகளுக்காக, உற்சாகமான ஆவிக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு கோலியாத் என்ன ஆண்டவர், எத்தனை கோலியாத்துக்கள் வந்தால் ஒட்டு மொத்தமாக உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்கள் உள்ளில் இருக்கிற நீர்தானே பெரியவர் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒருபோதும் இந்த முக்கியமான சத்தியத்தை நாங்கள் மறந்து விடாதிருக்க உதவி செய். யுத்தம் எங்களுடையதல்ல, எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணார். உலகத்தில் எத்தனையோ சேனைகள் இருக்கலாம், ஆனால் அந்த சேனைகளுக்கெல்லாம் அதிபதி, சேனை அதிபன், சேனைகளின் கர்த்தர் நீர் அல்லவோ? கர்த்தாவே, அந்த நாமத்திலே நாங்கள் எங்கும் புறப்பட்டு சென்று அச்சுறுத்தல்களையும் துன்புறுத்தல்களையும் கண்டு துவண்டு விடாதபடிக்க, முடமாகி விடாதபடிக்க, ஓபியின் கடைசி எல்லை எங்கும் சென்று கடைசி மனிதனும் கடைசி மனுஷியும் இயேசு கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படும் வரைக்கும் அஞ்சா நெஞ்சத்தோடு வீர புலிகளாக நாங்கள் முன் செல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அருமையான தியானத்திற்காக துதிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, குறிப்பாக வாலிபர்களை கர்த்தாவே, நங்கையர்களை கர்த்தாவே, ஊழியர்களை கர்த்தாவே, தாவீதுகளாய் நீர் மாற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

அவியனவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க. எஸ் லார்ட்.

அது நியூ ஜெர்சியில் உள்ள ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட். அந்த பாட்டி அம்மா தன்னை விட மிக உயரமான அலமாரியின் முன்னால் நின்று ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருள் அடங்கிய அந்த பாட்டிலை எடுக்க முற்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த பாட்டில் அலமாரியின் உயரமான பகுதியில் உள்பக்கம் இருந்த காரணத்தால் அவர்களால் அதை எட்டி எடுக்க முடியவில்லை. அருகில் வந்த ஒரு பெண்ணிடத்தில் அந்த பாட்டிலை எனக்கு எடுத்துத்தர முடியுமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு உதவி செய்த அந்த பெண் அந்த பாட்டிலை அந்த அம்மாவின் கரத்தில் எடுத்து கொடுத்து கொண்டே, இந்த குறிப்பிட்ட கம்பெனியினுடைய இந்த பொருளை நீங்கள் ஏன் வாங்குகிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள். அதற்கு அந்த பாட்டியம்மா, ஜெர்மனி தேசத்தை நாசி மக்கள் ஆண்டு வந்த நாட்களில் சுமார் 600,000 யூத மக்களை கொன்று குவித்தார்கள். வேறு யாராவது யூதர்கள் யாரையாவது ஒழித்து வைத்திருப்பதை நாசி வீரர்கள் கண்டுபிடித்தால் கண்டுபிடித்தவர்களையும் ஒழித்து வைத்தவர்களையும் சுட்டு கொன்று போடுவார்கள். இதை குறித்த அறிவிப்பு சுவரட்டிகளிலும் ஆங்காங்கே ஒட்டப்பட்டிருந்தன. எனவே ஒரு சிலரே இப்படி தங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று துணிவோடு ஒழித்து வைத்தார்கள். கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த நாட்களில் இந்த குறிப்பிட்ட உணவுப் பொருளை தயாரித்த கம்பெனி முதலாளி எங்கள் குடும்பத்தை ஒழித்து வைத்து நாசி வீரர்களின் கைக்கு எங்களை தப்புவித்தார். எனவே ஒவ்வொரு முறையும் நான் கடைக்கு வரும்பொழுது அந்த கம்பெனியிலிருந்து செய்யப்படும் இந்த பொருளைத்தான் நான் வாங்குவேன் என்று கூறினார்கள். இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய உயிரை பாதுகாத்தவர்களை நாம் எத்தனை அதிகமாக மதிக்கிறோம், அவர்களுக்கு எந்த அளவு நன்றி கூற விரும்புகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவும் நாம் நித்தியமான அழிவுக்குள்ளே செல்லாதபடி நம்மை பாதுகாக்க தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். யார் யார் இயேசு எனக்காகவும் தண்டனையை ஏற்றுக்கொண்டு எனக்கும் நித்திய வாழ்க்கைக்குள்ளே செல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்வோம் என்றால், நாமும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக அவருக்கு பிரியமான ஒரு வாழ்வு வாழவும் அவருடைய வார்த்தைக்கு அனுதனமும் கீழ்ப்படியும் வேண்டியது எத்தனை முக்கியமானதில்லையா? இயேசு எனக்காக சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுக்காமல் இருந்திருப்பார் என்றால் நானும் நித்திய அக்கனிக்குள்ளே போடப்படுவேன் என்பது எத்தனை பயங்கரமான உண்மை இல்லையா? இன்றே நாம் அதை புரிந்து கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைப்போமா?

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர். கடந்த நாளெல்லாம் கிருபையாய் பாதுகாத்து இந்த நாளை காண செய்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரூத்தின் புஸ்தகம் 3:1 பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. என்ன அருமையான வார்த்தை! இந்த சரித்திரம் நமக்கு தெரிந்ததே. ரூத் நகோமியின் மருமகள். ரூத் மட்டும் நகோமியின் மருமகள் அல்ல, ஓர்பாலும் நகோமியின் மருமகள். இரண்டு மருமக்கள், மோவாப் தேசத்திலிருந்து தன் குடும்பத்துக்கு எடுத்த இரண்டு மருமக்கள் தான் இந்த ஓர்பாலும் ரூத்தும். நகோமி வாழ்க்கையில் ஒரு பெரிய துயரம். கணவர் மறித்து விட்டார், பிள்ளைகளும் மறித்து விட்டார்கள். இப்பொழுது மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு புறப்படும் போது இருவரும் அழுகிறார்கள். ஓர்பாலும் அழுகிறாள், ரூத்தும் அழுகிறாள். அப்பொழுது நகோமி தன் காரியங்கள் எல்லாம் விவரித்து சொல்லிவிட்டு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இங்கே தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாள். அப்பொழுது ஓர்பாள் தன்னுடைய எதிர்காலத்தை கருதி தனக்கொரு வாழ்வை தேடிக்கொள்ள மோவாபுக்கு திரும்பி போகிறாள். ஆனால் ரூத்தோ, என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லி நகோமியை பற்றி கொள்ளுகிறாள். விடாமல் பற்றி கொண்டாள் என்று ரூத்து 1:14 நாம் பார்க்கிறோம். அப்படி விடாமல் பற்றி கொண்டவளை நகோமி அழைத்து வருகிறாள். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். என்ன ஆனாலும் பரவாயில்ல என்று சொல்லி யார் யார் தேவனை விடாமல் பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அழைத்து கொண்டு வந்து இப்பொழுது அந்த நகோமி ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது, நீ சுகமாய் வாழும்படி, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடி தராதிருப்பேனோ. தன்னை பற்றி கொண்டு தன்னை நம்பி வந்த ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நகோமியே நினைக்கும் போது, சர்வ வல்லவர், உண்மையுள்ளவர், ஒன்றையும் மறந்து விடாத நல்ல தகப்பனை நாம் பற்றி கொண்டு அவரை நம்பி வந்திருப்போமானா நாம் நன்றாயிருக்கும்படி, நாம் வாழ்ந்திருக்கும்படி நமக்கு சௌக்கியத்தை அவர் தேடி தராதிருப்பாரோ. இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும், நீங்கள் வாழ்ந்திருக்க, உங்கள் பின்னாட்களில் நீங்கள் நன்றாயிருக்க, நீங்கள் சுகமாக இருக்க உங்களுக்கு சொல்லுகிற அன்பான ஆலோசனை அதுதான். உங்கள் வாழ்க்கையை மற்ற இடங்களில் தேடாதிருங்கள், உங்கள் வாழ்க்கையை அவரிடத்தில் தேடுங்கள். அவராலே உங்களுக்கு வாழ்வு உண்டு, அவராலே உங்களுக்கு சௌக்கியம் உண்டு, அவராலே உங்களுக்கு சமாதானம் உண்டு, அவராலே உங்களுக்கு உயர்வு, அவராலே உங்களுக்கு ஜீவன், அவராலே தான் உங்களுக்கு நித்தியம். எல்லாமே அவரால் தான் கிடைக்கும். என்னானாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு ஒரு எதிர்காலத்துக்காக நான் மோவாபை நோக்கி, நான் பழைய வாழ்க்கையை நோக்கி, நான் பழைய பாரம்பரியத்தை நோக்கி நான் செல்ல மாட்டேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன். எனக்கு நீங்கள் தான்ப்பான்னு சொல்லி யார் யார் அவரை பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களை கடைசி வரை அவர் கைவிட மாட்டார். மாறாக அவர்கள் ஆமென் வாழ்ந்திருக்கும்படி அவர்களுக்கான சௌக்கியத்தை கர்த்தர் நிச்சயம் அவர்களுக்கு கொடுப்பார். இந்த நகோமியே ரூத்துக்கு இதை செய்யும் போது, நம் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் விட்டு தம்மை தாமே வெறுமையாக்கி வந்து தம்முடைய ஜீவனையே நமக்காக தந்தவர் செய்யாமல் இருப்பாரோ? நீ வாழ்ந்திருக்கும்படி இதை செய். என்ன செய்யணும்? இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். விட்டுறாதீங்க, நீங்கள் விட்டுறாதீங்க, அவர் உங்களை விட மாட்டார். கர்த்தர் உங்களை வாழ்ந்திருக்க செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி எங்களுக்கான யாவையும் செய்கிறவரே, உம்மை விடாமல் பற்றி கொள்ள கிருபை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வுக்கு ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் 2 கொரிந்தியர் 12:9. இதற்குள் இருந்து எடுக்கப்பட்ட தலைப்பு, போதுமான கிருபை. உங்களுக்கு கர்த்தரிடத்தில் போதுமான ஏராளமான கிருபை இருக்கிறது. நீங்கள் பூமியிலே வெற்றியோடு வாழ்வதற்கு கர்த்தரிடம் தாராளமான கிருபை உண்டு. ஒரு மீன் குஞ்சு நீந்துவதற்கு கடலில் ஏராளமான தண்ணீர் இருக்கிறது. அது அதன் வாழ்நாள் எல்லாம் போதுமானது. எகிப்தில் உள்ள ஜோசேப்பின் களஞ்சியத்திலே ஒரு சின்ன சிட்டுக்குருவி குடும்பத்திற்காக போதுமான தானியங்கள் இருப்பது போல உங்களுக்கும் பரலோகத்தில் இருந்து வருகிற கிருபைகள் போதுமானதாயிருக்கிறது. ஆகவே நீங்கள் கிருபையில் பெருகுங்கள், கிருபையிலே பலப்படுங்கள். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் உங்களை நோக்கி வந்து சேருகின்றன. ஆகவே இன்றைக்கு பரலோகத்தை பார்த்து சந்தோஷத்தோடு, அப்பா என்னிலே எவ்வளவு குறைகள் இருந்தாலும், என் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், அதை சந்திக்கவும் மேற்கொள்ளவும் உமது கிருபை போதுமானது. என் கால் சறுக்கும் போது உம்முடைய கிருபை என்னை தாங்கிக் கொள்ளுகிறது என்று சொல்லுங்கள். ஆதி நாட்களிலே தூய அகஸ்டீன் என்ற பக்தன் இருந்தார். அவர் அதிகாலையில் எழும்பி, அப்பா எனக்கு கிருபை தாரும், இந்த நாளை வெற்றியோடு நின்று என் பிரச்சனைகளை சந்திக்க கிருபை தாரும், என்னுடைய சொல்லிலும் செயலிலும் வலுவாதிருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி தேவ கிருபைக்காக அதிகமாக ஜெபிப்பாராம். பின்பு தெருக்களிலே அவர் நடந்து போகும் போது அவருடைய முகத்தில் இருக்கிற கிருபையின் ஐஸ்வர்யத்தை ஜனங்கள் பார்ப்பார்கள். அவர்கள் பாவ உணர்வு அடைந்து, ஐயா எங்களுக்கு கிருபை வேண்டும் என்று சொல்லி கதறுவார்களாம். அவர் வாயினால் ஒரு வார்த்தை பேசாமல் இருந்தாலும் அவருடைய தேவ முகம் தேவ கிருபையை பிரதிபலித்துக் கொண்டு இருக்குமா? அப்போஸ்தலர் பவுலோடு தேவ கிருபை இருந்ததினாலே அவருடைய பலவீனத்திலே தேவ பலன் பரிபூர்ணமாய் விளங்கியது. அந்த பலவீனத்தை எண்ணி சோர்ந்து போகாதபடி, அதேரியப்படாதபடி, தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விடாதபடி கிருபை அவரை தாங்கினது. ஆகவே அவர் பலவீனத்தை குறித்து எண்ணவில்லை, கிருபையினாலே வருகிற தேவ பலத்தை குறித்து மகிழ்ச்சி அடைந்தார். ஆகவே அவர் எழுதுகிறார், கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9 இவ்வாறு சொல்லுகிறது. பொதுவாக யாருமே தங்கள் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவது இல்லை. பலவீனங்களினால் மனம் சோர்ந்து போவார்கள். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் பலவீனங்களிலே தனக்கு கிடைக்கும் மகா ஏராளமான கிருபைகளை எண்ணி எண்ணி கர்த்தரை துதித்தார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பலவீனங்களை ஒருபோதும் எண்ணாதிருங்கள். அதை குறித்து சந்தோஷமாய் மேன்மை பாராட்டும் போது கர்த்தருடைய கிருபைகளை எண்ணி துதிப்பீர்கள். இக்காலத்து பாடுகள் இனி உங்களில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. உங்கள் நினைவுக்காக, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 12:10 இவ்வாறு நீங்களும் சொல்வீர்களா? அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இன்றைய நாளுக்கான உங்களுடைய கிருபை போதுமானது. ஆமேன். இப்படியா

0: மனம் திரும்புதல் என்ற தலைப்பில் சகோதரன் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமான எங்கள் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மனம் திரும்ப அவசியமில்லை என்று சொல்லுகிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று கேட்கிற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வந்தபொழுது நீ முதல் முறையாய் பண்ண பிரசங்கம் ஆண்டவரே மனம் திரும்புகள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட நாங்கள் மாதம் ஒரு முறை அல்ல ஆண்டவரே, வாரத்திற்கு ஒரு முறை அல்ல சுவாமி, அன்றாடும் எங்கள் வாழ்க்கையிலே மனம் திரும்ப நாங்கள் அழைக்கப்படுகிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் அன்றாடமா எத்தனையோ விதமான உமக்கு பிடித்தமில்லாத காரியங்களை சிந்திக்கிறோம், பேசுகிறோம், செய்கிறோம். ஆண்டவர் தாமே அன்றாட வாழ்க்கையில எங்களுக்கு மன்னிப்பை நீ தர வேண்டுமான்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். மனம் திரும்படியான உந்துதலை எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில நீ தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் தாமே இந்த வேளையிலும் கூட இந்த காலங்களிலே விசேஷமாய் நாங்கள் அநேக காரியங்களை விட்டு மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் மனதிலே கொண்டு எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு ஆவியான மூலம் வெளிப்படுத்துகிற உங்களுக்கு பிடித்தமில்லாத காரியங்களெல்லாம் விட்டு நாங்கள் மனம் திரும்ப இதிலிருந்து காலங்கள் எங்களுக்கு பயன்படட்டும் சாமி. ஆவியானபடி எங்களோடு கூட பேசும்பொழுது ஆவியான சத்தத்துக்கு கேட்டு அதன்படி கீழ்ப்படியும்படியான ஒரு மனப்பாங்கு எங்களுக்கு நீ தாரும் ஆண்டவர் தாமே. அதற்கு பிள்ளைகளோடு கூட எங்களோடு கூட இந்த வேளையில நீ பேசும். ஜீவனுள்ள வார்த்தை காதேஸ் வனாந்திரத்தை அதில் செய்து பெண்மான்களை ஈனும்படியாய் செய்த ஜீவனுள்ள சத்தம் அன்றை காண்டபடி வெளிச்சம் உண்டா கடவுள் சொன்ன மாத்திரத்திலே வெளிச்சம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோமே. அப்படியா எங்கள் இருதயங்களிலே ஒருவேளை இருள் இருக்கும் என்று சொன்னால் இந்த வேளையிலே நீ சொல்லு மாட்டவரே வெளிச்சம் உண்டா கடவுள் சொல்லுவீர் என்று சொன்னால் அங்கே வெளிச்சம் உண்டாகும் சாமி. ஆண்டவர் தாமே இப்படி வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசும். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இப்படி வார்த்தை எங்களோடு கூட இடைப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரே கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வாசி கேட்ட தயவு செய்து அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தை நாம் வேதம் வைத்திருக்கிற திறந்து வைத்துக் கொள்வோம். இன்னைக்கு நமக்கு லெந்து காலமா இருக்கிறபடினாலே நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பு தி ரிபென்டன்ஸ், அதாவது மனம் திரும்புதல் என்ற தலைப்பின் கீழே நாம் சிந்திக்கும்படியே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட பகுதி வாசி கேட்ட அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 20 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்டோம். அதை மையமாக வைத்து வாட் இஸ் ரிபென்டன்ஸ், மனம் திரும்புதல் என்றால் என்ன என்ற தலைப்பின் கீழே இந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடையிலே எத்தனை ஆண்டுகள் சென்றிருக்கிறது என்று நாம் அறிகிறோம். Between Malachi and Matthew, you know how many years of complete silence? How many years? 400 years. In our Bible, there is only one single sheet of paper separating the Old Testament from the New Testament. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டும் நம்முடைய வேதத்திலே பிரிப்பதெல்லாம் ஒரே ஒரு வெற்றிடமான ஒரு தாள். ஆனால் theologically speaking, there are 400 years of silence between Malachi and Matthew. What is the last verse in Malachi? மல்கியா நான் கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனத்தை யாராவது செய்து வாசியுங்கள். Malachi, last chapter, last verse. கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? Okay, ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசித்தீங்கன்னா the last verse, particularly the last sentence என்னால் முடியுதுன்னா curse அப்படின்னா destruction முடியுதான். The last verse of the book of Malachi, which is the last book of the Old Testament, ends with the word curse or in some translation destruction. Destructionக்கு அப்புறமா there was 400 years of silence. அழிவு அல்லது சாபம் என்ற வார்த்தைக்கும் அடுத்து மத்தேயு ஆரம்பிப்பதற்கு இடையிலே 400 வருடங்கள் there was a complete silence in heaven. The point is, after a curse was pronounced upon mankind, heaven went into silence. மனுஷன் மேலே சாபத்தை கூறிவிட்ட பிறகு பரலோகமானது பெரிய மௌனமான சூழ்நிலைக்குள்ளே சென்று சைலண்ட் மோடுக்குள்ள போயிடுச்சான். The reason was, now man has been cursed by heaven. Now man has been doomed into destruction. How are we going to rectify man's condition? சரி, மனுஷன் கண்டிஷனை, இப்படி சாபத்துக்குள்ளே சென்றிருக்கிற மனுஷனுடைய கண்டிஷனை மீண்டுமாக ரிட்ரீவ் பண்றதுக்கு என்ன செய்யணும்ன்ற சைலன்ஸ்க்குள்ள 400 வருஷங்கள் heaven has gone into silence. After 400 years of silence, 400 years of thinking over it, மனுஷனுடைய சாபத்திலிருந்து மனுஷன் எப்படி மீட்பது என்று கேள்வியோடு கூட பரலோகமானது மௌனமான சூழ்நிலையிலே 400 வருஷம் கழிச்சு came out the solution to man's curse. மனுஷனுடைய சாபத்திற்கு சொல்யூஷன் ஆனது 400 வருஷம் கழிச்சு வந்ததாம். அதுதான் முதலாவது ப்ராஃபிட். யாரு? நியூ டெஸ்ட்மெண்ட். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் இன் தி நியூ டெஸ்ட்மெண்ட்? யோவான். வெரி குட். 3:2 வாசிங்க. மத்தேயு, மேத்யூ 3:2. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று கூறப்பட்டது. என்ன அர்த்தம்னா, ஃபார் 400 இயர்ஸ் ஆஃப் சைலன்ஸ், காட் வாஸ் புட்டிங் ஆன் அ கைண்ட் ஆஃப் திங்கிங் கேப் அண்ட் கம்மிங் அப் வித் அ சொல்யூஷன் டு மேன்ஸ் கர்ஸ். மனுஷனுடைய சாபத்திற்கு என்ன சொல்யூஷன்? வாட் இஸ் சொல்யூஷன்? ரிப்பென்ட். If man has to be retrieved or redeemed from the curse, the destruction, சாபத்துக்குள்ளே விழுந்த மனுஷன் மீண்டுமாக வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு சொல்யூஷன் தான். என்ன சொல்யூஷன்? He has to repent. So first message that came from heaven to man was, repent. மனம் திரும்புங்கள், அப்போதான் நீங்க மல்கியாவில் சொல்லப்பட்ட சாபத்திலிருந்து வெளியே வர முடியும் என்பதாக சொல்யூஷன் ஆகி கொடுக்கப்படுகிறது. What is the Jesus' first sermon? Matthew chapter 4 verse 17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு பிரசங்கித்தனர். பார்த்தீங்கன்னா, the first message of John the Baptist, the first message of Jesus was repent, repent. So 400 வருஷம் கழிச்சு பரலோகத்தினுடைய செய்தி மனுஷனுக்கு என்னென்ன? மனம் திரும்புங்கள். That's the only solution for you to get out of your curse, out of your destruction. So கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the message is very very simple for all of us at this point. Point என்னன்னா, மனம் திரும்புங்கள் என்ற வேர்ட் வந்து, you know what comes from the word metanoia in Greek, which means right about turn அல்லது change of mind. மனசை திருப்பிக் கொள்ளுங்கள் அல்லது மைண்ட் என்ற வேர்ட் வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பிலே போடப்பட்டிருக்கிறது. That is what repentance is all about in this passage. Essentially, namba enna seiyapora, first I want to highlight three important headings. Number one is the author of repentance. Who is the author of repentance? Secondly, the agent of repentance. எதன் மூலமாக நாம் மனம் திரும்புவதற்காக அழைக்கப்படுகிறோம்? மூணாவது, the action of repentance. மனம் திரும்புதல் என்பது ஆக்ஷன்லே காணப்பட வேண்டும், வெறும் வார்த்தையில் அல்ல. ஃபர்ஸ்டாக நம்மள பார்க்க போகிறோம் என்னன்னா, த ஆத்தர் ஆஃப் ரிப்பென்டன்ஸ். அமெரிக்க நாட்டிலே பெரிய பிரசங்கி என்று பெயர் பெற்ற பீட்டர் கார்ட்ரைட், he was said to be the greatest evangelist ever lived in this land of America. He was once preaching in Washington DC churchல ஒரு ப்ரீச் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. He went to preach, but he was a kind of, what I can say, very... His preachings are very strong within quotes. ரொம்ப பிளண்டாக பேசுவார். அதனால அந்த மார்னிங் வந்து, ஃபார்ச்சுனேட்லி அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி, தி பிரசிடென்ட் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆண்ட்ரூ ஜாக்சன் இஸ் சப்போஸ் டு பி அட்டெண்டிங் தி சர்வீஸ். ஆண்ட்ரூ ஜாக்சன் பிரசிடெண்டாக இருக்கிறவர் அன்னைக்கு பார்த்து அன்னைக்கு சர்வீஸ்க்கு வரேன்னு சொல்லியிருந்தாராம். ஸோ த பாஸ்டர் வாஸ் விஸ்பரிங் இன் டு தி இயர்ஸ் ஆஃப் பீட்டர் கார்ட்ரைட், இன்னைக்கு வந்து பிரசிடென்ட் வர போறாரு, ஆகினால வழக்கமால நீங்க வந்து திட்டி திட்டி பேசாதீங்க, கொஞ்சம் பாலிஷ்டா கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுங்க. He was told, be God your words, do not be too blunt with your message, make it little polished. அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ ஹி வாஸ் நாட் கோயிங் டு காம்ப்ரமைஸ் எனிவே. பிரசிடென்ட் வாஸ் சீட்டட் இன் தி ஃபர்ஸ்ட் ரோ. பீட்டர் காட்ரைட் காட் ஆன் டு தி புல்பிட் டு ப்ரீச். இந்த ஹி வாஸ் ப்ரீச்சிங் ஆன் ரிபென்டன்ஸ். இன் தி கோர்ஸ் ஆஃப் தி செர்மன் ஹி லுக்ட் அட் தி பிரசிடென்ட், தட் இஸ் ஆண்ட்ரூ ஜாக்சனை பார்த்து சொன்னாராம், இஃப் ஆண்ட்ரூ ஜாக்சன், இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு ரிபென்ட், யூ வில் லேண்ட் அப் இன் ஹெல். உடனே பாஸ்டர்கள் என்ன பண்ணுறதே தெரியலையா, மனுஷனு எவ்வளோதான் சொல்லியும் கேட்கலையே, என்னதான் பண்ணுறது தெரியலையுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கல்ல தலை குனிஞ்சுட்டு, எல்டர்ஸ் எல்லாம் தலை குனிஞ்சுன்னு பிரசிடென்ட்டை பார்க்கறதுக்கே பயந்துட்டு இருந்தாங்களாம். சர்வீஸ் வாஸ் ஓவர், எவ்ரி ஒன் இஸ் எக்ஸ்பெக்டிங், ஓகே திஸ் மேன் இஸ் கோயிங் கெட் ஏர் ஃபுல் ஆஃப் மெசேஜ் ஃப்ரம் தி பிரசிடென்ட்னு யோசிச்சிருந்தாங்களாம். இவர் இறங்க பீச்சர் பீச்சர் காட் அப் ஃப்ரம் த புல்பிட், ஹி வாக்ட் அப் டு த பிரசிடென்ட் அண்ட் பிரசிடென்ட் கேம் ஆஃப் எ டவுன் டு மீட் ஹிம். President warmly shook his hands and said, if I have an army of men like you, I can whip the whole world. Unna mari dhairyasalinga enakku army a irundhuchuna indha ulagathaiye na vandu mudichiruven. We need people like you. So what I am trying to say is, repentance is a message nobody wants to hear, they say these days in the churches. People want everybody to be told to you, God is going to bless you, everything is going to be fine with you, God is going to give you all bed of roses and that kind of sermon, right? First question we need to answer at this point, Winfrey, Oprah Winfrey, you know, we know her. She's saying, there is no sin, it has no consequences. பாவம் என்பதே கிடையாது உலகத்தில், இந்த பாவத்தினாலே எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ சின், இட் ஹஸ் நோ கான்சிக்வன்சஸ் ரைட். ஸோ வி லிவ் இன் அ வேர்ல்ட் வேர் பீப்புள் சே தெர் இஸ் நோ சின். ஸோ ரிப்பென்ட் என்ற வேர்டுக்கு யாருக்கு அப்ளிகபிள், மனம் திரும்புதல், ஹூ டு அப்ளைஸ் டு ஹூம், எனிபடி ஹூ திங்ஸ் தே ஆர் தி ராங் ரைட். ரிப்பென்டன்ஸ் வேர்டுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ரைட் அபவுட் டர்ன் சொல்லுவாங்க. லெஸ்லி நியூபிகின் தன்னோட புத்தகத்தில் சொல்லும் போது, இட் இஸ் அ ரைட் அபவுட் டர்ன், தவறான டைரக்ஷனில் பார்த்து நிற்கிறவங்க, you have to turn right about turn and face the opposite direction. That is what repentance is all about. So the repentance preaching implication என்னன்னா, all mankind is facing in the wrong direction. That is away from God. So right about turn, மனந்திருபலுடைய implication என்னன்னா, turn right around and face in the direction of God. So the world is not saying, we are not facing the wrong direction. We are, our direction is fine. நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பாவம் என்ற பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது, சரியான டைரக்ஷனில் தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், எதுக்காக நாங்கள் மனம் திரும்பணும் என்பது உலகத்தினுடைய கேள்வி. பிரசன்ட் போப் போப் த பெனடிக்ட் த 16th, கொஞ்ச நாள் ரிட்டையர், இந்த மாதம் கடைசியில் ரிட்டையர் ஆக போகிறார். அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல சொன்னார், இந்த மாடர்ன் வேர்ல்ட் இஸ் லூசிங் த நோஷன் ஆஃப் சின். இந்த உலக பிரசன்ட் உலகமானது பாவம்ங்கிற அந்த கான்செப்டே மறந்து போயிருக்கு, மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போகிறது, பாவமே இல்லை என்று சொல்ல உலகத்துக்குள்ளதாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படி சொன்னார். ஸோ கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, த மெசேஜ் ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஆஃப் த பைபிள் ஆஃப்டர் 400 இயர்ஸ் ஆஃப் சைலன்சஸ், ரிப்பென்ட். ஸோ இந்த உலகம் என்ன சொல்லுகிறது, தெர் இஸ் நத்திங் டு பி ரிப்பென்ட் ஆஃப், நீங்க மனம் தர வேண்டிய அவசியமே இல்லை, யூ ஆர் ஃபைன், எவ்ரி திங் இஸ் கோயிங் வெல் வித் யூ, யூ ஆர் நாட் இன் த ராங், யூ ஆர் நாட் ஃபேசிங் த ராங் டிரெக்ஷன், யூ ஆர் ஆல்ரெடி இன் த ரைட் டிரெக்ஷன், தேர்ஃபோர் தேர் இஸ் நோ நீட் ஃபார் ரிபென்டன்ஸ். த பைபிள் கீப்ஸ் ஏசாமி உங்களுக்கு பல இடங்களிலே சொன்னது என்ன, மேன் நீட் டு ரிபென்ட், நமக்கு பாவம் இல்லை என்று போனால் நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருப்போம், நமக்குள்ள உண்மை இல்லை. ஜீசஸ் இஸ் சேயிங் யூ ஆர் அ சின்னர், த வேர்ல்ட் இஸ் சேயிங் யூ ஆர் நாட் அ சின்னர், you are not facing the wrong direction, you are already facing the right direction, so why you want to change the direction? So Bible is warning us, repentance is the only way by which you can escape the curse, you can escape the distraction pronounced upon man by heaven. The ulagamanadu sabathukulle irukka ulagathirku ore oru vidivu kaala venumna, you have to repent. Repentance is the only way by which you can escape the wrath of God, the distraction of God and the curse of God. Because the Bible warns us, ஏசாமி repeatedly சொன்னதனே, மனுஷன் பாவி. Same Pope Benedict the 16th says, the moment a man begins to trust in himself and in his own merits, he says, he is blinded by his own eye. என்னைக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய சுயக்கிரியை, தான் நல்லவன் என்று தன்னையே நம்ப ஆரம்பிக்கிறானோ, அவனுடைய நான்ங்கிற எண்ணத்துக்குள்ளதாக அவன் அது வந்து பிளைண்ட், குருடனாக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றார். The moment a man thinks that he is so weak and so sinful, then he'll begin to put a trust in God and he will give you his grace and his forgiveness. Beautiful. So very often we think he is a Catholic priest ஆகினால பெரிய தியாலஜர் வர முடியாது நீங்க சொல்லலாம். But I would say is the most beautiful evangelical theology comes from the bishop, from the pope. And he's saying that என்னைக்கு நான் நல்லவன், என்கிட்ட ஒரு குறையும் இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாயோ, அன்னைக்கே உன்னிலே காணப்படும் நான்கு எண்ணத்துக்குள்ளதான் என்னமானது உன்னை குருடனாக்கி விட்டதுன்னு அர்த்தம். என்றைக்கு நான் ரொம்ப வீக்கு, நான் ரொம்ப சின்ஃபுல்னு யோசிக்கிறையோ, அன்னைக்குதான் நீ கடவுள் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பாய், அவர்கிட்ட இருந்து கிருபையும் ஆசீர்வாதம் நன்மையும் உனக்கு வரும் என்று சொல்லுகிறார். ஸோ கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, the author, you go to the text now. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்கப்பட்ட பகுதியை தயவுசெய்து எடுத்து வைத்துக் கொள்வோம். 10 அதிகாரத்தை வாசிப்போம். 2 வருஷ காலம் இப்படி எபேசு சபையிலே, எபேசு மக்களுடைய அந்த நாட்டில் ஏற்பட்ட நிகழ்ச்சியை தான் பவுல் இங்கே சொல்லுகிறார். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததுனாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் எல்லாரும் கர்த்தராக இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். ஸோ the author of repentance is Jesus Christ. அப்படினா என்ன அர்த்தம்? There are so many pseudo repentances. Pseudo repentances என்ன மீன் பண்றேனா, தவறான repentances எத்தனையோ காரியங்களை நடப்போம். ஆண்டவராக இயேசு உங்களை மாற்றினால் ஒழிய உண்மையான மனம் திரும்ப நமக்குள்ளே ஏற்பட முடியாது. அப்படின்னா என்ன சொல்றேன்னா, repentance வந்து repentance வந்த பிறகு நம்ம இயேசுசாமி கிட்ட வருகிறோமா, அல்லது இயேசுசாமி கிட்ட வந்த பிறகு repentance வருகிறதா? Can you say this? When do you get repentance? You come to Christ because you repent, or you come to Christ in order to repent? நாம் இயேசுசாமி கிட்ட வந்த பிறகு மனம் திரும்புதலை பெற்றுக் கொள்கிறோமா, அல்லது மனம் திரும்பின பிறகு இயேசுசாமி கிட்ட வருகிறோமா? As Charles Spurgeon says in his book, we trust in God not because we repent, we trust in God in order to repent. ஏசாமி கிட்ட வராதபடி, இயேசு கிட்ட இருதயத்தை தொடாதபடிக்கு ரிப்பென்டன்ஸ் வர முடியாது. இந்த பகுதியை வாசித்தீங்கன்னா 10 வசனம் சொல்லுகிறது, 2 வருஷங்கள் நடத்தினாலே ஆசியாவில் குடியிருக்கிற யூதரும் கிரேக்கருமாய் எல்லாரும் கர்த்தருடைய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். ரைட். அதுக்கப்புறமா வசங்க 19 வசனத்தை வாசித்தீங்கன்னா, மாயவித்தக்காரர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பதாக சுட்டரித்தார்கள். அவர்கள் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாய் கண்டார்கள். Which happened first? They're coming to Christ and then the repentance came and they did something, right? Which came first? முதல்ல எட்டந்து எல்லாத்தையும் அவங்களோட புத்தகங்களை, மாயவேத புத்தகங்களை எரித்தார்களா, அப்புறம் இயேசாமி கிட்ட வந்தாங்களா, இல்லை இயேசாமி கிட்ட வந்துட்டு பிறகு புத்தகங்களை எரித்தார்களா? Which they did first? They came to Christ first and then after that they began to burn up, consume all their magical books. So that means first we have to come to Christ in order to repent. Adha solra author of repentance is Jesus Christ. Yesami sonnaru kumar vidalai aakinal unmayagave vidalai aavirgal. Like there are so many pseudo repentance. Sila yosikiranga namma manam thirumbittu nu paathina avanga vaalkaiye neenga paathina manam thirumbulukku sambandhame illada vaalkai, right? So that is the problem, right? So the author of repentance is Jesus Christ. Number 2, the agent of repentance. God uses an agent. Enna agent? 10th vasanathai dasar vasinga thodandu kattraagi yesuvinudaiya edai kettargal vasanathai kettargal potru 20th vasanam vasinga ivvulavu balamai kattrudaiya vasanam virithirendu meerkondathu. You see that? எப்படி கடவுள் இயேசாமி வந்து எப்படி என்ன ரிப்பன்டன்ஸ் குள்ளதாக வழிநடத்துவார்னு கேட்டீங்கன்னா, யூஸ் அன் ஏஜென்சி ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வசனத்தை கேட்காதபடிக்கு ரிப்பன்டன்ஸ் வருவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. உலகத்தினுடைய எல்லா கன்வென்ஷன் ஸ்டோரியும் எடுத்து பார்த்தீங்கன்னா, வேர் எவர் பீப்புள் பிகான் டு ஷோ இன்ட்ரெஸ்ட் இன் த வேர்ட் ஆஃப் காட், அந்த இடத்துல எல்லாம் ரிப்பன்டன்ஸ் கேம், ரிவைவல்ஸ் கேம். எந்த இடத்துல எல்லா வெல்லிஷ் ரிவைவல்ஸ், சார்ல்ஸ் ஃபின்னி ரிவைவல்ஸ், வெஸ்லியன் ரிவைவல்ஸ், உலக பிரசித்தி பெற்ற ரிவைவல் எழுப்புதல் கூட்டங்களை எல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தேன். ஹிஸ்டரியை எல்லா இடங்களிலும் என்றைக்கு தனிப்பட்ட மனுஷன் கர்த்தருடைய வசனத்தின் மேலே தாகம் காண்பிக்க ஆரம்பிக்கிறானோ அந்த இடங்களில் எல்லாம் ரிவைவல் வந்துச்சான். இன்க்ளூடிங் இந்த பைபிள், பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா கூட ஜோஷியா பீரியட்ல பெரிய ரிவைவல் வந்ததாக பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். எப்பொழுது நியாயப்பிரமாணத்து புத்தகத்தை கண்டுபிடித்தார்கள், அது கண்டுபிடித்த உடனே there was a great revival began to happen. சோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபேசு மக்களுடைய வாழ்க்கையுடைய மனம் திரும்புதலுக்கு ஆண்டவராக இயேசு பயன்படுத்தின ஏஜென்சி என்னன்னா, the word of God. If this word is neglected in your personal life, in the church's life, there can be no repentance, there can be no revival. உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில ரிவைவல் வேணும்னா, ஷோ இன்ட்ரெஸ்ட் இன் தி வேர்ட் ஆஃப் காட். இந்த 40 நாட்கள் ரெண்டு காலங்களிலே திஸ் இஸ் வாட் யூ ஷுட் கீப் இன் மைண்ட். God, Jesus Christ is the author of repentance, but the word of God is the agency of the repentance. God uses the word in order to touch your hearts. லூக்காவின் சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் 27 வசனத்தை வாசிங்க. லூக்கா 16:27, லூக் சாப்டர் 16:27. அப்பொழுது அவன், யார் அது, லாசருவும் அந்த பணக்காரனுடைய ஸ்டோரியை வாசிக்கிறோம். அப்படியான தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனை விழுந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவளுக்கு போய் அவளுக்கு சாட்சி அறிவிக்க பொருட்டு, அப்புறம் நீ அவன் என்ன யாரு லாசருவை கொஞ்சம் போய் உங்களுக்கு தெரியும், ஸ்டோரி தெரியும் நினைக்கிறேன் இல்லையா. யார் இந்த பணக்காரன் லாசரஸ், ரெண்டு பேருமே போறாங்க. பணக்காரன் வந்து நரகத்துக்கு போறான், லாசர் வந்து பரலோகத்துக்கு போகிறார். இந்த பரலோகத்து நரகத்துக்கு போன அந்த பணக்காரன் என்ன சொல்றான், ஐயோ எனக்கு 5 சகோதரர்கள் கீழே இருக்காங்க, 5 பிரதர்ஸ் ஐ ஹேவ் டவுன் தேர், ஐ வாண்ட் தெம் நாட் டு கம் டு திஸ் வண்டர் விக்கெட் பிளேஸ், இந்த நரகத்துக்கு என் பிரதர்ஸ் வரக்கூடாது. அது என்ன சொல்யூஷன், ஒய் டோன்ட் யூ சென்ட் லாசரஸ் ஃப்ரம் இயர், லாசரை இங்கேருந்து அனுப்பிச்சு என் பிரதர்ஸ்க்கு போய் சொல்ல சொல்லுங்க, இப்படி பயங்கரமான இடம் இருக்கு, இந்த இடத்துக்கு வரலாம் வராதிருக்கணும்னு சொன்னா தயவு செய்து நீ ஏசாமி நம்பணும்னு சொல்ல சொல்றான். அப்போ ஆபிரகாம் அவனை பார்த்து என்ன சொல்றாரு, அவர்களுக்கு 29 வசனம், யாரு, மோசேவும் தீர்க்க தரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். யார் மோசே தீர்க்கதரிசனா, யாரு, காட்ஸ் வேர்ட் ரைட். அப்போ என்ன சொல்லப்பட்டது, எப்பா உயிரோட இருந்து லாஸ்ட் போய் இறங்கினா மட்டும் நம்புவான், அற்புதத்தை கண்டு அவன் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, வார்த்தையை கண்டு நம்பட்டும். இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு உண்டு. இஃப் தே டோன்ட் பிலீவ் இன் தி வேர்ட் ஆஃப் காட், தேர் கேன் பி நோ ரிபென்டன்ஸ் and there can be no revival. கர்த்தருடைய வார்த்தையை உதாசீனம் பண்ணிட்டு வெறும் அற்புதத்தை மட்டும் பிடிச்சிக்கணும்னு சொன்னால் பரலோகம் வர முடியாது என்று திட்டமாய் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஸோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, God's word is the ultimate solution for all of us. Martin Luther King சொன்ன மாதிரி, just as a mother goes to the cradle to find the baby, you and I go to this Bible to find Christ in her. Only the word of God directs you in the direction of Christ. In the vedathinudaiya sirappamsam enna na, in the vedathai vaasikka vaasikka da avan vaalkile maarudhalgalai idu yerpadutha mudiyum. Maarudhalgal vaana na ipdiye irundittu pora life la sonna, you don't have to read the Bible. Don't spend time with the word of God. If you do not show interest and do not find time for the word of God, repentance is not at all possible. In the Ebesu makkal பெரிய ரிப்பண்டன்ஸ் உள்ளதாக வழி நடத்ததே கர்த்தருடைய வார்த்தை வளர்ந்தது என்று வாசிக்கிறோம். அவர் வார்த்தையின் மேலே காட்டின தாகம் தான் பெரிய மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் வழி நடத்தது என்று சொல்லி இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். மூன்றாவது, கடைசியாக, ஃபர்ஸ்ட் வி சா த ஆத்தர் ஆஃப் ரிப்பண்டன்ஸ், செகண்ட்லி வி சா த ஏஜென்ட் ஆஃப் ரிப்பண்டன்ஸ் விச் இஸ் த வேர்ட் ஆஃப் காட், அண்ட் ஃபைனலி த ஆக்ஷன் ஆஃப் ரிப்பண்டன்ஸ். திஸ் இஸ் வேர் மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் ஃபெயில். சும்மா நாங்கள் மனம் திரும்ப இருக்கோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் சொல்லிட்டு they don't show anything in action at all. இங்கே வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 அதிகாரத்தில் அதிகாரத்தை மறுபடியும் எடுப்போம். அதில் யாராவது 18-19 வசனங்களை யாராவது வாசிங்க. மாயவத்தியக்காரன் தான் அநேகர் தன் புஸ்தங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பதாக சுட்டரித்தார்கள். அவர்களின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாய் கண்டார். இன்ட்ரெஸ்டிங், யூ சீ தட். 18 வசனம் சொல்லுகிறது, விசுவாசிகள் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை என்ன பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க போட்டுது, வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் போட்டுருக்கு. In other words, the repentance was shown not in words, பட் இன் டீட்ஸ். ஆக்ஷன்ல இல்லை. எவ்ரிபடி குட் சீ திஸ் பீப்புள் ஆர் ரிபென்டன்ட், ரைட்? உலகமே அந்த சமுதாயமே பார்க்கும் அளவுக்கு அறிக்கையிட்டார்கள். வாசிக்கிறோம் பப்ளிக்லி, ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசிங்கன்னா தே கன்ஃபெஸ்ட் பப்ளிக்லி. அடுத்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மாயவத்தக்காராக இருந்த அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து, புஸ்தகம்னா மாயவத்த புத்தகங்கள்லாம், மேஜிக் புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பதாக, நல்ல கவனிங்க, வீட்டில் போய் தனியாக ரூம் உள்ள போட்டு கொளுத்துனாங்கன்னு போடல, எல்லாருக்கும் முன்பதாக சுட்டரித்தார்கள் வாசிக்கிறோம். தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ரிப்பென்டன்ஸ் இஸ் நாட் சம்திங், இட் ஹேப்பன்ஸ் இன்வர்ட்லி பட் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அவுட்வர்ட்லி. மோஸ்ட் ஆஃப் அஸ் திஸ் இஸ் அவர் ப்ராப்ளம் இன் த சர்ச்சஸ். வி சே வி ஆர் ரட்சிக்கப்பட்டவங்க, வி சிங் சாங்ஸ் பியூட்டிஃபுல்லி வெல், அண்ட் வி கிளைம் டு பி கிறிஸ்டியன்ஸ் ஃபார் ஜெனரேஷன்ஸ், பட் வென் த பப்ளிக் சீஸ் they cut a very dispensary figure. You see here, these people, evasive irukra makkal, inwardly they were converted, they repented, but outwardly the manifestation was shown outwardly, right? avanga pannadala enna potukku publicly indra word use pannirukanga appadina ellarku munpadhaga naanga ulla maarudhal adindirukkuro endrai velippadiyai kaatinaargalam. இன்றைக்கு உங்களை என்னையும் சமுதாயம் பார்க்கும்பொழுது உண்மையிலே இவங்க மனமாற்றம் அடைந்தவர்களான்னு அவங்க சொல்லணும். நீ வந்து யூ கேன் கோ அரவுண்ட் பிராகிங் த டைம் எ கிறிஸ்டியன், பட் இட் சேஸ் ஹியர் பப்ளிக்லி தே ஷோட் தே ஹேவ் எ ரிப்பென்டன்ட் ஹார்ட் இன்சைட். எங்களுக்குள்ளே மனம் திரும்பின இறுதி உண்டு என்பதை எல்லாரும் பார்க்கும்படிக்கு காண்பித்தார்கள். திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் அஸ், வித் த சர்ச். காந்திஜி சொன்ன மாதிரி, தி கிரேட்டஸ்ட் எனிமீஸ் ஆஃப் Christianity or the Christians in that. Christians are the most important enemies because we don't show it outside at all. We talk, Radha Krishna Sanamari, we make extraordinary claims but we live ordinary life. Very extraordinary claims but the life is very ordinary life. That's why we live in the world and we live in the most important life. In the 50,000 வெள்ளிக்காசனுடைய interesting பாயிண்ட் என்ன, ஒரு வெள்ளி என்பது அந்த காலத்தில் ஏசாமி காலத்தில் ஒரு நாளுடைய சம்பளங்க, ஒரு நாள் சம்பளம். 50,000 வெள்ளி காசுன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்க, 50,000 வந்து 50,000 நாள், ரைட்ஸா? அப்படி வெள்ளி காசா? அக்கார்டிங் டு வேர்ல்ட் கால்குலேஷன், இன்னும் ஹவு மெனி டேஸ் ஆஃப் வேஜஸ் இட் இஸ், 50,000னா 137 வருஷம். 137 வருஷம் சம்பாதிச்சதுடைய வெள்ளி காசு இவ்வளோ காசா? அப்ப யோசித்து பாருங்க, 137 வருஷம் அவங்க சம்பாதிக்கிறது எத்தந்து எங்களுக்கு தேவையே இல்லைப்பா. அது என்ன போட்டிருக்குன்னா, இனிமேல் அவங்க வந்து மாய புத்த புத்தகத்தை படிக்காம விட்டுட்டாங்கன்னு சொல்லிருக்கலாம். இனிமேல் இந்த புக்கெல்லாம் படிக்கிறதே இல்லைங்க, எல்லாம் கட்டி மேலே பரண மேலே போட்டோம்னு சொல்லியிருக்கலாம். நாங்கள் படிக்காத வேற ஒருத்தர் கொடுத்துட்டோம்னு சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்க போட்டுருது அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி இது எங்களுக்கு மட்டுமல்ல, யாருக்குமே உபயோகப்படுத்தக்கூடாது. This life that we have lived so far is not only unworthy of us to live, nobody else should live this kind of life. That is why they want to destroy it altogether. Your old life is not just put it on a shelf. பழைய வாழ்க்கை, மனந்திர பண்ண வாழ்க்கை கொஞ்ச நாள் ஓரமாக வச்சுக்கிறேன், வேணும்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைங்க. It should be totally destroyed. That is what true repentance is all about. If you repent of something, it is not that you are just shelving it for a while, you are putting it aside for a while, I'll take it up later, andha mari illa. It has to be totally consumed or totally destroyed so that nobody should make use of it. Now you should not go back to it at all. Adha dhaan destruction oda artham. 137 varshathukku avanga sambaricha evlo kaas varumo andha kaasu kuda paravaala engalukku, andha kaase thevilla, appadiye totally destroy panninom nu pannitaanga. That is what I'm talking about, the action of repentance. Yesami chonnaru, Old Testament la Yonavan puthukku 3rd adhigaram 10th vasanathil enna vasikkrom, Yonavan makkaludaiya Ninive makkal manam thirumbinaal Yesami eppadi arinjikittara? Yaradhu Yonah 3:10 vasikka mudiyuma? Avargal manam thirumbinaal endru Devan avargaludaiya edai paarthara? யோவான் 3:10 நான் வாசிக்கிறேன். அவர் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று செய்ய தீங்கு குறித்து மனசாப்பட்டு அதை செய்யாதிருந்தாராம். தேவன் அவன் மனம் திரும்பாங்கன்னு வார்த்தையை நம்பலைங்க, அவளை கிரியையை பார்த்தாராம். பார்த்துட்டு ஆஹா, இவங்க உண்மையிலே மனம் திரும்பி இருக்காங்க. கிறிஸ்துவர்கள் பெரியமானவர்களே, நம்முடைய கிரியையை இந்த உலகம் பார்த்தால், நம்முடைய கிரியை ஆண்டவர் பார்த்தா என்ன சொல்வார்? வார்த்தையிலே ரொம்ப அழகா நம்ம பேச முடியுங்க, ஆனால் கிரியையிலே மனம் திருமலை போல நம்ம வாழ்கிறோமா? எபேசு மக்கள் 137 வருஷம் அவங்க சம்பாதிச்சா எவ்வளவு காசு வருமோ அந்த காசு கொண்டு வந்து எரிச்சு போட்டாங்கன்னு போட்டுருவோம். எங்களுக்கு அப்படிப்பட்ட காசும் தேவையில்லை, இப்படிப்பட்ட புத்தகமும் தேவையில்லைன்னு அப்படியே டோட்டலா டிஸ்ட்ராய் யுவர் ஓல் லைஃப் தட் யூ ரிபென்ட் ஃப்ரம். எந்த வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி இருக்கிறீங்களோ, எதை நீங்க இந்த 40 வருஷங்கள் 40 நாட்கள் விடணும்னு மனம் திரும்பி யோசிக்கிறீங்களோ, அதை வந்து டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணணும். அதுதான், அது எப்படி செய்யணும்? மற்றவங்களை பார்க்கறச்ச, மற்ற உலகம் பார்க்கும்போது ஆஹா, இவங்க உண்மையிலேயே மனம் திரும்புங்க, இவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு, அதை சொல்லணும். பப்ளிக் ஷுட் டெல் டஸ் டு தி ஃபேக்ட் தட் யூ ஹவ் டோட்டல் ரிபென்டன்ஸ் டீப் டவுன் இன் யூர் ஹார்ட். தட் இஸ் வாட் இஸ் ஸ்போக்கன் ஆஃப் ஹியர், இஸ் ஆக்ஷன் ஆஃப் ரிபென்டன்ஸ். ஸோ த ஆத்தர் ஆஃப் ரிபென்டன்ஸ், த ஏஜென்ட் ஆஃப் ரிபென்டன்ஸ், அண்ட் ஃபைனலி த ஆக்ஷன் ஆஃப் ரிபென்டன்ஸ். ரிபென்டன்ஸ் மஸ்ட் பீ ஷோன் இன் ஆக்ஷன், நாட் இன் வேர்ட்ஸ். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, மனம் திரும்புதல் என்பது ஏதோ நாங்கள் மற்றவர்கள் பெருமைக்காக நாங்கள் வார்த்தையிலே சொல்லிக்கிறது அல்ல சுவாமி. எபேசு மக்கள் வாழ்க்கையிலே சொன்னார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. அப்படியாக நாங்களும் கூட எங்கள் மனம் திரும்புதலை பெரும் வார்த்தையில அல்ல சுவாமி, எங்கள் வாழ்க்கையிலே காட்ட கிருபை செய்யும் ஐயா. மனம் திரும்பின வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதற்கு நீர் எங்களுக்கு எடுத்து காட்டு சுவாமி. மற்றவர்களோடு கூட அன்பாக, மற்றவர்களை பாசமாக, மற்றவர்களை ஹர்ட் பண்ணாதபடி பேச இதான கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். மனம் திரும்புவதற்கு ஏற்றதான கனிகளை நாங்கள் கொடுக்க கிருபை செய்யும். மனம் திரும்புவதற்கு ஏற்றமான வாழ்க்கை எங்களுக்கு நீ கற்றுத்தாரும் சாமி. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அதற்கு பெரியோரும் சிறியோரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் தாமே உடைய மனம் திரும்புவதற்குள்ளதாக, த ஆத்தர் ஆஃப் ரிபென்டன்ஸ் இஸ் கிரைஸ்ட், ஒளி குமாரன் விடுதலையாக்கினால் உண்மையாக விடுதலையாவது சொல்லி வாசிக்கிறோம். நீர் எங்களை எங்கள் வாழ்க்கையை தொடு ஆண்டவரே. உண்மையல்லாதபடிக்கு எங்கள் மனத்தை திருப்பதற்கு வேறு ஒருவராலும் முடியாது என்பதை நம்புகிறோம் ஐயா. ரெண்டாவது, உடைய வார்த்தையின் மூலமாக ஏஜென்சியாக நீ பயன்படுத்தி எங்களை மனம் திரும்பிக்குள்ளதாக அழைக்கிறேன் சுவாமி. உடைய வார்த்தையை உதாசனம் செய்யாதபடிக்கு அது 40 நாட்களும் உடைய வார்த்தையின் மேலே தாகமுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இறுதியிலே சாமி, எங்கள் மனம் திரும்புதல் வெறும் வார்த்தையில் அல்ல சாமி, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் காட்ட உதவி செய்யும். நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, திருச்சபையிலே, சமுதாயத்திலே எங்கள் வார்த்தையில் அல்ல வாழ்க்கையின் மூலமாக பப்ளிக்காக நாங்கள் அதை காட்ட நீ எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

விருப்பத்தை கேட்பார், கிருபை பொழிவார், வாக்கு தத்தம் செய்தவர் நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சகல விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நம்முடைய சகல விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். விசுவாசத்தோடு சேர்ந்து எங்களோடு அறிக்கை செய்து பாடுவீங்களா? நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ சமூகத்தில் அங்கலாய்த்து காத்துக் கொண்டிருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி, கரங்களை அசைத்து, கரங்களை உயர்த்தி பாடலாமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென். மீண்டும் பாட போகிற விண்ணப்பத்தை கேட்பார், கிருபை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார்.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? இன்னோடு கூட சேர்ந்து பார்த்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். அவரே சகல ஆராதனைக்கு பாத்திரர், கன மகிமைக்கு பாத்திரர், சகல கன மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரர். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? என்னோடு சேர்ந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அவரே சகல கன மகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. ஓ, அவர் நல்லவர். ஆமே. நாம் இன்னொரு பாடலை இணைந்து பாட போகிறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்னும் வாழ்விலே. வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். நம் மீது மனதுருக்கம் உள்ள கர்த்தர், அவர் தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காதவர், தமது இரக்கத்தை நம்மை விட்டு விலக்காதவர். அந்த நல்ல தேவனை பாடி ஆராதிக்கலாமா? விசுவாசமாய் அவருடைய நாமத்தை சொல்லி அறிக்கை செய்வோம்.

யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி என் ஜெயமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் அவரே போதுமானவர், அவரே நம்முடைய சம்மா நம்மோடு கூட இருப்பவர், நமக்கு வெற்றி தருகிறவர். அவரை பாடி ஆராதிப்போம்.

யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ருவா எந்தன் மெய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அவரே நம்மை வழுவாமல் காக்கிறவர், தம்முடைய மாசற்ற கரங்களினாலே நம்மை நிலைநிறுத்துகிறவர். அவரே நல்ல தேவனை பாடி ஆராதிக்கலாமா? அவரை சுகமானவர், ஓ ஹல்லேலூயா மெய்ப்பரானவர்.

உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களை விட்டு விலகாத பரிசுத்தரே, எங்களை விட்டு கொடுக்காதவரே, எங்களோடு இருக்கிறவரே, யெகோவா ரூவா, ஓ எங்கள் மேய்ப்பரானவரே, யெகோவா ராபா, எங்கள் சுகமான தெய்வமே, எங்களுக்கு சுகத்தை தருகிற பரம வைத்தியரே, பரம

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவருடைய கிருபை மாறாது, அவருடைய கிருபை விலகாது. அவர் கிருபை மாறாதது, அவர் கிருபை விலகாதது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. விலகாத கிருபையோடு இன்றைக்கும் எங்கள் மீது கிருபையாயிருக்கிற

எங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற பரிசுத்தரே, நீர் போதுமானவர். சொல்லுங்க பார்க்கலாம், நீர் போதுமானவரப்பா, நீர் போதுமானவரப்பா, நீர் போதுமானவர். நீரே எங்கள் வாழ்க்கையில போதுமானவர். இந்த உலகத்தில் வேறு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் எங்களுக்கு போதும், உம்முடைய பிரசன்னங்களுக்கு போதும், உம்முடைய சமூகங்களுக்கு போகும் போதும் அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்வில் நீர் போதுமானவரப்பா. என்னை விட்டு எடுபட முடியாத நல்ல பங்கு, என்னை விட்டு விலகாத தெய்வம், என்னை விட்டு கொடுக்காத தெய்வம், என்னை புறக்கணிக்காத தெய்வம், என்னை தள்ளிவிடாத தெய்வம், என் மீது ஆதரவாய் கரிசனையாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே.

கிருபையை தந்து இம்மட்டுமாய் வழி நடத்துகிற பரிசுத்தரே, ஓமை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். மலைகள் விலகினாலும் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நீர் எங்களை விட்டு நிலை பெயர்ந்து போவதில்லையே. உம்முடைய கிருபை மாறாதது, உம்முடைய கிருபை விலகாதது. எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிழ்ச்சப்படுவோம். கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தா, உன் பாடுகளை இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை வேதனைகள், நிந்தனைகள் எனக்காக, என் பாவத்திற்காக, என் மீடுதல்களுக்காக எல்லாம் சிந்தினீரே. நீர் எத்தனை நல்லவரப்பா, அதை உணர்ந்து சேர்ந்து பாடி

பண்ணின உன் முகத்தை ஓங்கி முகத்தில் ஓங்கி அடித்த அவர்களுக்காக வேண்டினீரே. உம்முடைய உடையின் பேரில் சீட்டு போட்ட ஜனங்களை பார்த்தப்பா, அவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே, அவர்களை மன்னியும் என்று சொன்னீரே. தகப்பன் உள்ளம் எத்தனை மேன்மையானது, அத்தனை பாடுகள் அவமானங்கள் எங்களுக்காக.

எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே. உம் ஜீவன் தந்தீர் என்றோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். தந்துவிட்டோம் அன்பின் கரங்களிலே ஏற்றி என்று நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை முற்றும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல மாற்றுபடிக்கு உம்மையே தந்தீரே. இது எத்தனை நல்லவர். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.

உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம்முடைய ஜீவனை தந்தீரே. எம்மை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஆராதனையுடைய உண்மையான பகுதி என்ன தெரியுமா? முக்கியமான பகுதி நம்மை நாமே தாழ்த்துவதே உண்மையான ஆராதனை. நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்து நம்மை தாழ்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே எங்களை தரை மட்டும்

0: உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி காட்சிகளுக்காக பாடுகளுக்காக உமக்கு நன்றி ராஜா.
1: சிந்திப்போம், செயல்படுவோம்.
2: வெற்றியான வாழ்க்கை வாழணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுவோமா? 6 முக்கியமான குறிப்புகளை பற்றி நான் சொல்ல போறேன். முதலாவது, கடின உழைப்பு. கடின உழைப்புக்கு மாற்று எதுவுமே கிடையாது. அதிர்ஷ்டத்தை நம்பாம நம்முடைய உழைப்பின் மேல நாம நம்பிக்கை வைக்கணும். கடும் உழைப்பு எப்போதும் பயன் தரும். வெறும் பேச்சினால் வருவது வறுமையே. ரெண்டாவது, பொறுமை. பொறுமையை நம்ம இழந்துட்டோம்னா வெற்றிங்கிற பெயரையே நம்ம மறந்துட வேண்டியதுதான். கடின உழைப்பை செஞ்சுட்டு கர்த்தர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்வார்னு பொறுமையோட காத்திருக்கணும். அடுத்து, தியாகம். நம்முடைய உயரிய குறிக்கோளை அடைறதுக்கு நாம சில தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கும். அதை செய்ய நாம தவறுனா நம்முடைய குறிக்கோளையே நாம தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும். அடுத்து, நிலையா நிற்பது. நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதுல உறுதியோட நிலைச்சு நிக்கணும். இப்படி நிலைச்சு நின்னோம்னா சராசரி விஷயங்களை கூட நம்ம சிறந்ததா மாற்றி காட்ட முடியும். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாகன்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம். ஐந்தாவது, ஒழுக்கமான வாழ்க்கை. ஒழுக்கமான வாழ்க்கை தான் நம்மளை வளர வைக்குது. எல்லா தீங்குகள்லிருந்தும் நம்மளை காப்பாத்துது. ஆறாவது, தன்னம்பிக்கை. அடுத்தவங்களுக்கு என்னைய பிடிக்கும்னு நம்புறது இல்ல தன்னம்பிக்கை. மத்தவங்களுக்கு என்னைய பிடிக்காட்டினாலும் நான் கவலைப்பட மாட்டேன், சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறது தான் தன்னம்பிக்கை. மறுபடியும் சொல்றேன், கடின உழைப்பு, பொறுமை, தியாக உணர்வு, நிலைத்து நிற்றல், ஒழுக்கமான வாழ்க்கை, தன்னம்பிக்கை, இதெல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிச்சா நிச்சயமா நம்ம வெற்றி அடையலாம்.

ஒன்று ராஜாக்கள் அஞ்சாம் அதிகாரம். சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை அவனிடத்தில் அனுப்பினான். ஈராம் தாவீதுக்கு சகல நாளும் சிநேகிதனாயிருந்தான். அப்பொழுது சாலமோன் ஈராமிடத்தில் ஆட்களை அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திவிடும் அளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். ஆதலால் லீபனேனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும் சீதோனியரை போல மரவெட்டு வேலை அறிந்தவர்கள் எங்களுக்குள்ளே ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும். அதற்காக என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடே இருப்பார்கள். நீர் சொல்வதன்படியெல்லாம் உம்முடைய வேலைக்காரன் சம்பளத்தை உமக்கு கொடுப்பேன் என்று சொல்ல சொன்னான். ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் இன்று ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று சொல்லி ஈராம் சாலமோனிடத்தில் மனுஷரை அனுப்பி, நீர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியத்தை நான் கேட்டேன். கேதுரு மரங்களுக்காகவும் தேவதாரி விருட்சங்களுக்காகவும் உம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்வேன். என் வேலைக்காரன் லீபனேனில் இருந்து அவைகளை இறக்கி கடலிலே கொண்டு வருவார்கள். அங்கே நான் அவைகளை தொப்பங்களாக கட்டி நீர் நியமிக்கும் இடத்துக்கு கடல் வழியாய் அனுப்பி அவைகளை அவிழ்த்து ஒப்பிப்பேன். அங்கே நீர் அவைகளை ஒப்புக்கொண்டு என் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து என் விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல சொன்னான். அப்படியே ஈராம் சாலமோனுக்கு வேண்டிய மட்டும் கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் கொடுத்து கொண்டு வந்தான். சாலமோன் ஈராமின் அரண்மனைக்கு போஜனத்திற்காக 20,000 கலம் கோதுமையையும் இடித்து புளிந்த ஒளி மரங்களின் 20 கல எண்ணெயையும் கொடுத்தான். இப்படி சாலமோன் ஈராமுக்கு வருஷாந்தரம் கொடுத்து வந்தான். கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ராஜாவாகிய சாலமோன் இஷ்டவேலர் எல்லாரிலும் ஊழியத்துக்கு 30,000 அமைஞ்சி ஆட்களை பிடித்தான். அவர்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் 10,000 பேரை மாற்றி மாற்றி லீபனேனுக்கு அனுப்பினான். அவர்கள் ஒரு மாதம் லீபனேனிலும் 2 மாதம் தங்கள் வீடுகளிலும் இருப்பார்கள். அதோனிராம் அந்த அமைஞ்சி ஆட்களின் மேல் விசாரிப்புக்காரனாயிருந்தான். சாலமோனிடத்தில் சுமை சுமக்கிறவர்கள் 70,000 பேரும் மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் 80,000 பேரும் இவர்களை தவிர வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரர் 3,300 பேர் இருந்தார்கள். வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட பெரிதும் வெளியேறப்பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டான். ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிப்பாசாரிகளும் ஈராமின் சிப்பாசாரிகளும் கிபலி ஊராரும் அந்த மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள்.

வேதத்தை நாம் அணுகும் பொழுது ஒரு சமநிலை பிரமாணத்துவ அடிப்படையிலே நாம் வேதத்தை அணுக வேண்டும். ஒரு சில வசனங்களை கூட்டியும் ஒரு சில வசனங்களை குறைத்தும் நாம் வியாக்கியானம் செய்துவிடக்கூடாது. இதனால் நிறைய கள்ள உபதேசங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் சில முக்கியமான வேத வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். எப்படி இந்த வசனங்கள் கூட்டி குறைத்து மனிதனால் தவறாக போதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அன்பு, தேவனுடைய அன்பை வேதம் பல இடங்களிலே நமக்கு போதிக்கிறது. சிலர் அதை மிகைப்படுத்தி ஆண்டவர் மிக அன்புள்ளவர், அவரால் யாரையுமே அழிக்க முடியாது, நரகத்திற்கு அனுப்பவும் முடியாது. ஏன்னா தேவனுடைய அன்பு என்பது மிகப்பெரியது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கோபத்தையும் அவர்கள் ஒன்றை மிகைப்படுத்தி ஒன்றை குறைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய அன்பு நமக்கு மன்னிப்பையும் நமக்கு எல்லாவித மீட்பையும் கொண்டு வருகிறது என்று சொன்னால், தேவனுடைய பரிசுத்தம் அங்கு கோபத்தையும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி சரிசமமாக கையாளுகிறார் அப்படிங்கிறத பாருங்க. ரோமர் 11:22 பாருங்க. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல பாருங்க, தேவனுடைய தயவையும் தேவனுடைய கண்டிப்பையும் பார், ரெண்டும் இருக்கிறது. இதில் ஒன்றை கூட்டி ஒன்றை குறைத்து நாம் என்ன பண்ண முடியாது, ஜனங்களுக்கு போதிக்க முடியாது. அன்பை போதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசனம் யோவான் 3:16, நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியக்கூடிய வசனம்.

நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஆக்கினை தீர்ப்பை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. ஒருவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று, மேல இருக்கிற வசனம் 3:16 அன்பை குறித்து பேசுகிறது. பாத்தீங்களா, நம்ம எல்லாவற்றையுமே சமமாய் பாவிக்க வேண்டும். தேவனுடைய அன்பு எந்த அளவுக்கு 100% செயல்படுகிறதோ அதே போல தேவனுடைய பரிசுத்தம் 100% அதுவும் செயல்படுகிறது. தேவனுடைய பரிசுத்தம் என்று வரக்கூடிய இடத்துல அங்கு தண்டனை வருகிறது, ஆக்கினை தீர்ப்பு வருகிறது. உண்மையா இல்லையா? ஒன்றை மிகைப்படுத்தி ஒன்றை குறைத்து விட முடியாது. எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம், தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார், ஆகையால் அவருக்கு பயத்தோடும் பக்தியோடும் நாம் ஆராதனை செய்ய கடவோம் அப்படின்னு அவர் எழுதுகிறார். அன்பை போதிக்கிற வேதம் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யுங்க, அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது அல்லவா? பிரியமானவர்களே, எச்சரிக்கையா நாம் இருப்போம். இரண்டாவது, நாம் எதை அதிகமாக வந்து மிகைப்படுத்தி குறைவுபடுத்தி பேசுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில பேருக்கு பழைய ஏற்பாடு அவசியமற்றது, புதிய ஏற்பாடு தான் நாம் வந்து வாசிக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, பழைய ஏற்பாடை தவிர வேற எங்கேருந்து வசனத்தை போதிக்க மாட்டாங்க. சபையில் எப்பயுமே பழைய ஏற்பாடு தான், அதிலும் எங்கேயாவது சங்கீதத்தில் வாக்கு தத்தங்களாக இருக்குதா, வேற எங்கேயாவது வாக்கு தத்தம் இருக்கான்னு தேடி தேடி அதையா ஆசீர்வாதம் உள்ள வசனமா போதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. புதிய உடன்படிக்கையில சபைக்கென்று எழுதி கொடுக்கப்பட்ட எந்த ஒரு வார்த்தையையும் எடுத்து பேசவே மாட்டாங்க. ஒன்னா இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க, இல்லாட்டி இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 13:52 பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்து அவைகள் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான் என்றார். நீங்கள் ஒரு நல்ல போதகனாக அல்லது நல்ல ஒரு வேத மாணவனாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்த வேதாகமத்தையும் கிரமமாக வாசித்து அதிலிருந்து தேவன் பேசுகிறதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை சுட்டி காண்பிக்கிறார். அது 1 Corinthians 10:11 இருக்கிறது. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்ப பழைய ஏற்பாடை நாம வேண்டாம் என்று ஒதுக்கிவிட முடியாது. அப்ப எல்லாவற்றையுமே நாம சரியாக நிதானித்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது கூட வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார் அல்லவா? அப்ப அது ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டையும் தான் சுட்டி காண்பிக்கிறார். அது 2 Timothy 3:16 இருக்கு. அந்த வார்த்தைகள் எதற்கு பிரயோஜனமா இருக்கிறது? அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தல் தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் நாம வாசிக்கிறோம். ஸோ நாம் எதையும் உயர்த்தி குறைத்து நாம் என்ன பண்ணிவிடக்கூடாது, தவறு செய்துவிடக்கூடாது. ஸோ இன்னொரு ஒரு விஷயத்தையும் கடைசியாக பார்த்து நம்ம முடிக்கலாம். விசுவாசத்தை குறித்தும் பலருக்கு தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. ஒரு பக்கத்தை உயர்த்தி ஒரு பக்கத்தை குறைத்து இருக்கிறார்கள். எபிரேயர் 11 விசுவாச வீரர்களுடைய பட்டியலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கும் பொழுது நாம் அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க விசுவாசத்தினாலே எப்படிப்பட்ட காரியங்களை சாதித்திருக்கிறார்கள் பாருங்க. விசுவாசத்தினாலே அநேக விஷயங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் அடிக்கடி பார்க்குறோம் பார்த்தீங்களா. விசுவாசம் என்பது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு மாத்திரமல்ல, நம்மிடத்தில் இருக்கக்கூடியதை இழப்பதற்கும் விசுவாசம் தேவை என்று எபிரேயர் புத்தகம் நமக்கு தெரிவிக்கிறது. என்ன பிரதர் சொல்றீங்க, உண்மையாவா? ஆமா. எபிரேயர் 11:32 பாருங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க எதையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க பாருங்கப்பா, எல்லாம் ஜெயித்திருக்கிறாங்க, வெற்றி கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இது ஒரு பாதி ட்ரூத் மீதி இருக்கு. இதை மட்டும் படிச்சுட்டு நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், விசுவாசிக்கிறதுனால நான் பணக்காரனாக போயிடுவேன், நான் மற்றவங்களை விட எப்பயுமே உயரமான இடத்துலயே இருப்பேன், எனக்கு எந்த நோயினுடையும் வராது, எனக்கு உபத்திரவம் வராது, எனக்கு பிரச்சனையே வராது, எதனால நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு கஷ்டமே வராதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா.
அடுத்த வசனத்துல பாருங்க.

இதுவரைக்கும் ஒரு விசுவாச வீரர்களுடைய பட்டியல். அடுத்து 35வது வசனத்துல வேறு சில விசுவாச வீரர்கள் என்ன செஞ்சாங்கன்னு போட்டிருக்கு. அதுல பாருங்க, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இதுவும் விசுவாச வீரர்களுடைய வெளிப்பாடு தான். இன்னைக்கு ஒரு வீடு கிடைக்கலன்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், குய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பெருசா ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டாலோ ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டாலோ நான் விசுவாச வீரன், நான் விசுவாசித்தேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தார்னு மாறு தட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க குகைகளிலேயும் கண்மலை வெடிப்புகளிலேயும் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கனால வாழ முடியல. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இல்லை. அதையும் வேதன் என்ன சொல்லுதுங்க, அவதுதான் விசுவாசத்தினாலதான் அவங்க அதனால செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இப்ப நீங்க ஏதோ ஒரு வகையில ஒரு கஷ்டத்துல இருந்தா கூட அதன் மத்தியிலும் தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிறீங்கன்னா அதுதான் விசுவாசம். பெற்றுக்கொள்வது மாத்திரம் விசுவாசம் அல்ல, இழப்பதும் விசுவாசம். இதை நம்ம பேலன்ஸ்டா போதிக்கணும். இந்த சமநிலைப்பிரமான போதனை இல்லாதனாலதான் நிறைய கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கிறது. இன்றைக்கு பலர் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் எனக்கு கிடைக்கலன்னு எப்பயுமே அந்த கிடைப்பதை பற்றியும் பெற்றுக்கொள்வதை பற்றியும் மாத்திரமே போதித்துக் கொண்டிருக்கிறார்கள், சிந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இந்த வசனம் உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதே சிந்தையோடு கூட நாம் வேதத்தை அணுகுவோம், நம்முடைய வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.

0: தேவனுடைய கரத்திலே அஸ்துராயுதமாய் எங்களை பயன்படுத்தும் எங்கள் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord.
1: நீங்கள் கேட்கப் போவது
2: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16:20. 1815 ஜூன் மாதம் 15 இங்கிலாந்துக்கு விரோதமாக நெப்போலியன் வந்தார். வாட்டர்லூ என்ற இடத்தில்தான் அந்த யுத்தம் நடந்தது. மாலை நேரம் யுத்தக்களத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது. அதை வாசித்தவர் வெல்லிங்டன் டிஃபீட்டட் என்று வாசித்தார். அதாவது வெல்லிங்டன் என்ற பட்டணம் முறியடிக்கப்பட்டது என்று அந்த செய்தி சொல்லிற்று. எனவே இங்கிலாந்து தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் துக்கத்திலே ஆழ்ந்து போனார்கள். ஆனால் சற்று நேரம் கழித்து அந்த துக்கம் சந்தோஷமாக மாறிற்று. ஏனென்றால் அந்த செய்தியை அரைகுறையாக படித்தவர் மீண்டும் முழுவதுமாக படித்து முடித்தார். அவர் அதை மீண்டும் வாசித்த போது அதில் வெல்லிங்டன் டிஃபீட்டட் த எனிமி என்று இருந்தது. அதாவது வெல்லிங்டன் தன் எதிரியை முறியடித்து விட்டது என்று அந்த செய்தி சொல்லிற்று. செய்தியை முழுவதும் அறியாததால் வெல்லிங்டன் மக்கள் மிகுந்த கவலையில் ஆழ்ந்து போய் இருந்தார்கள். அம்பிரியமானவர்களை, இதைப் போலவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது கிறைஸ்ட் டிஃபீட்டட் என்று மக்கள் நினைத்தனர். ஜனங்கள் எல்லாரும் மிகவும் வேதனைப்பட்டார்கள். சீஷர்களின் துக்கம் அதிகரித்தது. ஆனால் அது நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. 3 அதிகாலையில் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் உயிரோடு எழுப்பிய போது மீண்டும் ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றின மக்களையும் சீஷரையும் சந்தோஷப்படுத்தியது கிறைஸ்ட் டிஃபீட்டட் டெத் என்ற செய்திதான். அந்த செய்தி, இயேசு கிறிஸ்து மரணத்தினால் ஜெயிக்கப்படவில்லை, ஆனால் அவர் மரணத்தை ஜெயித்தவர். ஆம்பிரியமானவர்களே, உங்களது வாழ்விலும் திடீரென கார்மேகத்தைப் போல கரிய மேகங்கள் வந்திருக்கலாம். அவை நிரந்தரமான துக்கத்தை ஏற்படுத்திவிடும் என்று நினைத்து கலங்கிவிடாதிருங்கள். தேவன் உங்கள் காதுகள் நற்செய்திகளை கேள்விப்பட உதவி செய்வார். உங்கள் துக்கம் நிச்சயமாக சந்தோஷமாய் மாறும். நாயன் என்ற ஊரில் ஒரு விதவை பெண் இருந்தாள். அவளுக்கு ஆதரவாக ஒரே ஒரு வாலிப மகன் தான் இருந்தான். அவனும் மரித்து போனான். அந்த பெண்ணுக்கு துக்கத்தின் மேல் துக்கம் வந்தது. வாழ்க்கை அஸ்தமனமானது. அவள் எல்லா நம்பிக்கையையும் இழந்தவளாய் தன் மகனை அடக்கம் பண்ண சென்று கொண்டிருந்தாள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்தபோது அந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியது. அந்த தாயின் கண்ணீரை கண்ட இயேசு வந்து பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றார். உடனடியாக வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான். அழுது புலம்பி நம்பிக்கை இழந்து நடந்து போய் கொண்டிருந்த அந்த பெண் பேரானந்தம் அடைந்தாள். அவளுடைய ஆச்சரியத்திற்கு அளவே இல்லாமல் போனது. ஆம்பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் நிரந்தரமானது அல்ல. சீக்கிரம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர்.

0: ஊழியர் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வாசிக்கலாம் 18வது வசனம், 1வது அதிகாரம் 18வது வசனம்.
2: மரித்தேன்
1: ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறப்புகளை உடையவராய் இருக்கிறேன்.
2: The key is with me sir. பக்கத்துல சொல்லுங்க, சாவி ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு, யார்ட்டும் இல்ல. எதுக்கு யா திறக்கல திறக்கலைங்கறியா? அவர் தானே கை வச்சிருக்கிறாரு. அவர் திறந்த பூட்ட மாட்டாராம், பூட்டினா திறக்க விட மாட்டாராம். அந்த மனிதன் இடத்துல கை இருக்குது. அந்த கையில் இருக்கிற திறவுகளை பார்த்துட்டீங்கன்னா, அந்த உதாரணத்தை எப்பவும் சொல்றது வழக்கம், இங்கேயும் சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி பட்டணத்தில் நான் வளர்க்கப்பட்டேன். எங்கள் அம்மா ஒரு டீச்சர், எங்கள் அப்பா ஒரு டெலிஃபோன்ஸில் பாண்டிச்சேரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். தூத்துக்குடி பட்டணத்துக்கு இப்போ போனீங்கன்னா அது ஒரு லேபர் டவுன். எங்கள் அம்மா சம்பளம் பூரா அவங்க குடும்பத்தாருக்கு உதவுறதுக்கு, எங்கள் அப்பா சம்பளம் எங்கள் குடும்பத்தை. நாங்கள் அஞ்சு பிள்ளைங்க, அந்த நேரத்தில் நாலு பிள்ளைங்க தான், தங்கச்சி பின்னதாலும் இருந்தா. ஒரு ஆறு லைன் வீடு இருக்கிற அந்த லேன்னு சொல்லுவாங்க, அதில் இருந்த பாஸ்டர் மோகனுக்கு தெரியும். எங்கே போனாலும் ஆறு ஆறு ஏழு எட்டு லைனை கட்டி விட்டு வாடகை விட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டில் சிவகாசியை சேர்ந்தவங்க தீப்பெட்டி விட்டுருவாங்க, அடுத்த வீட்டில் சிபிஎம் விசுவாசிங்க, அதுக்கடுத்த வீட்டில் நாங்கள், அதுக்கடுத்த வீட்டில் அந்த வீட்டுடைய சொந்தக்கார அம்மா, அது தனியாக இருந்துச்சு. இன்னொரு வீட்டில் இன்னொருத்தர், நாங்கள் நடுவில் குடியிருக்கிற ஆட்கள். என் தங்கச்சி மாதிரிலாம் டீனேஜுக்கு வர்றாங்க, வந்துட்டாங்க. நாங்களும் எங்கள் அம்மாவும், நானும் எங்கள் அம்மாவும் பிள்ளைங்களும் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் அப்பா பாண்டிச்சேரியில் இருக்காங்க. ஒரு தடவை பத்து நாளைக்கு லீவுக்கு வந்தாங்க எங்கள் அப்பா. பார்த்தாங்க வீட்டுக்காரி நடவடிக்கை சரியில்லை, யார் யாரோ வராங்க யார் யாரோ போகிறாங்க, அவள் ஒரு வேசியை மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கா. எங்கள் அப்பா அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க. எங்கள் அப்பா மிலிட்ரி ஆள், கொஞ்சம் கடமுடா. பக்கத்தில் இருந்த சிபிஎம் பிலிவரை கேட்டாங்க, அவர் ஒரு வாத்தியார், ஐயா நீங்கள் வாத்தியார் இருந்தால் அங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, வீட்டுக்குள்ளே இங்கே இப்போ என்ன அட்டகாசம் பண்ணியிருக்கா, நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னாங்க. அவர் சொன்னார், எனக்கு வாத்தியார் அங்கே தான் வேலை, வீட்டுக்குள்ளே வந்தால் நான் புலி இல்லை எலி. ஏன்னா அவருக்கு பேரே புலிகேசி. அவர் சொன்னார், எங்கள் அப்பா அம்மா தப்பாக பேர் வச்சிட்டாங்க, நான் வெளியில் தான் புலி, இங்கே கேசி தான். அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துங்க. அவர் ஒதுங்கிட்டார், சிபிஎம் ஆள் ஒதுங்கிட்டார். இப்போ எங்கள் அப்பா நேராக வந்த வீட்டுக்கார மட்டும் போனாங்க, ஏய் இந்த பாரு ஒழுங்காக இருந்தார், அவள் வீடு நாங்கள் வாடகைக்காரங்க. எங்கள் அப்பா, நான் ஒழுங்காக இருந்தார் தெரிதா? அவ கேட்ட என்னன்னுட்டு, நான் பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கேன், எவன் ராத்திரி வந்து தட்டுறான், பத்து மணிக்கு வந்து தட்டுறான், ரெண்டு மணிக்கு ஒருத்தர் வந்தாரான், அஞ்சு மணிக்கு ஒருத்தர் வரான், என்னடி நினச்சிக்கிட்டேன். ஒழுங்காக இருந்தார் போட்ட சத்தத்தில் அவ தன் சொந்த வீட்டை காலி பண்ணி வாடகை வீட்டு போயிட்டான். சில நேரம் அவ அடிப்பானுக்கு வெளிப்பான் சாதி வண்ணான் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அங்கே போனவுடனே எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப கரார் பேர் வழியோ நீதி வழியில் நடக்கிறவர்கள். அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, வாடகையை வாங்கிறதுக்கு ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ அவனும் வர்றதில்லை. எங்கள் அம்மா அப்பா என்ன செஞ்சாங்க, அவள் அட்ரஸை கண்டுபிடிச்சி மணி ஆர்டரில் அனுப்புனாங்க. மணி ஆர்டர் ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதம், நாலு மாதம், அஞ்சு மாதம், ஆறு மாதம் அனுப்புனாங்க. அது எங்களுக்கு திரும்ப வந்துடும். அதை எங்கள் அம்மா எழுதி இங்கே அடுக்கி வச்சுருவாங்க. அடுக்கி வச்சுட்டு என்னைக்காவது நாள் கேட்டால் கொடுக்கணும் இல்லைன்னு போஸ்ட் ஆஃபீஸில் அந்த பணத்தை போட்டு வச்சுட்டாங்க. அப்போ அந்த அம்மா ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள காலி பண்ணி போக சொல்லி விட்டு, எங்கள் அப்பா சொன்னாங்க, நாங்கள் ஒரு வீடு வாங்க போகிறோம், என் மனைவி வேலை பார்க்குற ஸ்கூல் பக்கத்திலே வாங்கணும்னு நினைக்கிறோம், அதனால் நாங்கள் அந்த வீடு வாங்கினோடனே நாங்கள் நேராக போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆச்சு. இப்போ ரெண்டரை வருஷம், ரெண்டரை வருஷம் வாடகை சேர்ந்துக்கிட்டே வருது. நல்லா கவனிங்க. ரெண்டரை வருஷம் கழித்த உடனே நாங்கள் வீட்டை காலி பண்ணி புது வீடு, நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக அவங்க எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இப்போ இந்த ஆள், இந்த அம்மா, எங்கள் அம்மா மேலே கேஸ். எங்கள் அம்மா பேர் ஜாய், எங்கள் அப்பா பேர் டேவிட். கோர்ட்டில் என்ன எழுதிட்டான், உங்க ஓட்டர் கார்டும் உங்க ஆதார் கார்டும் மிக்ஸ் ஆகாத ஓட்டர் கார்டில் ஒரு பேர் இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கும். ஜாய் டவுட் எழுதுன எங்க அம்மா சொல்லாங்க, இது இனம் பேர் இல்லப்பா, நான் வாங்க மாட்டேன்னு நோட்டீஸ் திரும்ப அனுப்பிச்சாங்க. திரும்ப அனுப்பிச்ச பிறகு மறுபடி ஜாய் டேவிட்னு போட்டு வந்துச்சு. இப்போ எங்க அப்பா பாண்டிச்சேரியில், எங்க அம்மா உடனே கான்ஃபரன்ஸ் கூட்டினாங்க. யார் தெரியுமா? நான் தான் பெரிய ஆள், எனக்கு அடுத்தால அடுத்தது 50 கிராம் கம்மியா, 50 கிராம் கம்மியா, 50 கிராம் கம்மி. எங்க வீட்டில் என்னதுனாலும் பிரச்சனைனாலும் நாங்கெல்லாம் கூடி ஜபிக்கிறது சின்ன வயசுல கத்துக்கிட்டது. எங்க அம்மா எங்கிட்ட கேட்குறாங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? எங்க அம்மாவுடைய வழக்கம், 1945 அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, 45வது வருஷத்திலிருந்து அந்த வருஷம் வரைக்கும் ஒரு 3 பைசாவுக்கு என்ன வாங்கினாலும் எழுதி வைப்பாங்க. அது பிறகு துட்டு பாஸ் பார்ட்ஸை பற்றி எண்ணி பார்ப்பாங்க, குறைஞ்சதுன்னா எங்களை தூங்க விட மாட்டாங்க. எங்கே போச்சு? இப்படி எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கட்டு உண்டு. எல்லா நோட்டையும் எடுத்தாச்சு, 1945 ரெக்கார்டு எடுத்தாச்சு. இவ்வளோ நிறைய எங்கள் அம்மா சொன்னாங்க நாளைக்கு கோர்ட்டு. எல்லாரும் சொன்னாங்க, கூட சேர்ந்த டீச்சர்லாம் சொன்னாங்க, ஒரு வக்கீல பிடிச்சிட்டு போங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் வெள்ள போ கோட கோட்டை போட்டு ஆளையும் நம்பினாலும் சரி, கருப்பு கோட்டை போட்டு ஆளும் நம்பவே மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் மிலிட்டரியில் இருந்தாலும் அவரை நான் கோட்டு போட விட்டதில்லை. சரி, அப்போ எங்கிட்ட கேட்குறாங்க என்னம்மா செய்யுது? நான் தான் சொன்னேன் வாண்டு அன்னைக்கு, நான் தான் சொன்னேன், அம்மா நீங்களே நேராக போயிருங்க, ரெக்கார்டு வச்சுருக்கீங்க, எல்லா ரெக்கார்டையும் கொண்டு காட்டுங்க, மணி ஆர்டர் ஸ்லிப் வச்சுருக்கீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க பணம் வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் கொண்டு கோட்டா காட்டுங்க, என்ன தீர்ப்பு நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு அடுத்த நாள் பரீட்சை, நான் காலேஜில் படிக்கிறேன், பியூசி படிக்கிறேன். நல்லா கவனிங்க, பியூசியில் படிக்கிறேன்னா காலேஜில் பரீட்சைன்னு போயிட்டேன். இப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க யாரை கூப்பிட்டு போகிறதுன்ட்டு. என் 3வது தங்கச்சி தான் சின்னது, எங்கள் அம்மா அவளுக்கு பாதி இவங்க பாதி, தலையில் தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. இவ்வளோ பெரிய பெரிய பண்டில் தூக்கிட்டு கணக்கு வழக்கெல்லாம் இழுத்துக்கிட்டு போகிறாங்க. போன உடனே எங்கள் கோர்ட்டில் கொண்டு வச்சாச்சு, வக்கீல் கிடையாது எங்களுக்கு. ஜாய் டவுட்டுன்னு நாம அதில் ஜாய் டேவிட்டுன்ட்டான். கூப்பிட்டான் ஒரு தடவை ரெண்டு தடவை போனாங்க, கிளிக்கொண்ணுன்னாங்க. உன் பேர் என்னம்மா? வக்கீல் கேட்குறாரு எது தரப்பு வழக்கு. உன் பேர் என்னம்மா? ஜாய் டேவிட். சரி, நீங்கள் யாருமா? டீச்சரு. நீங்கள் வீடை காலி பண்ணிட்டீங்களாம்மா? அப்பமே காலி பண்ணிட்டேயா? இப்போ கோர்ட்டார் நிறுத்திட்டு கேட்குறாரு, ஏம்மா வீடு காலி பண்ணீங்களா? சாவி கொடுத்தீங்களாம்மா? ஐயா சாவியை கதவுலே விட்டு வந்துடும், அந்த நாட்கள் தரப்பு இவ்வளோ பெருசு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இப்போ தான் ரொம்ப ஸ்டைலாக திறக்கிறீங்க, இல்லைன்னா ரிமோட் வச்சு திறக்கிறீங்க. ஆனால் பெரிய பெரிய திறவு, திருநெல்வேலி மாவட்டம் திறவு திறவுன்னு சொல்லுவாங்க, அது திறக்கணும். அதை போட்டு 4 பேர் சேர்ந்து சுற்றுலாம் திறக்கும். அவ்வளோ பெரிய சாவி. எங்கள் அம்மா கொஞ்சம் எப்பவும் குசும்பு பிடிச்ச ஆள், எண்ணெய் மாதிரியே அங்கேருந்து ஒட்டினது தானே. எங்கள் அம்மா, ஐயா கோட்டார் அவர்களே, நீதிபதியே, எனக்கு காக்கா வலிப்பெல்லாம் இல்லை, நான் இரும்பு சாவி எதுக்கியா பிடிக்கிறேன். நாங்கள் அவர் கேன்சல்னு எழுதிட்டார். நல்லா கவனிங்க, நடந்தது என்ன தெரியுமா? இப்போ பணம் எங்ககிட்ட இருக்குது, 30 மாதம் வாடகை. என்ன செய்யணும்னா, நான் காலேஜிலேருந்து வர்றதுக்குள்ள எங்கள் அம்மா தங்கச்சை கூப்பிட்டு போய் 2 டோலக்கை வாங்கி மாட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. நான் கேட்டேன், என்னடா திறவுகோல் யார் கையில் இருக்குங்கிறதான்டா கொஸ்டின்னு. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, திறவுகள் ஆண்டவர் கையில் இருக்குமா? எதுக்குமா பயப்படுற? எதுக்குமா பயப்படுற? எதுக்கு பயப்படுற? அவர் தான்ப்பா உனக்கு திறக்கணும், உன் கற்பத்தை திறக்கணுனாலும் அவர் தான் திறக்கணும். ஏன்னா அப்படிதான் சொல்லியிருக்கு, கர்த்தரவுடைய கற்பத்தை திறந்தார், கதவை திறக்கினாலும் அவர் தான் திறக்கணும். இப்போ கலங்குறீங்களா? என் ஆண்டவர் தான் ஆதி அந்தமும், என் ஆண்டவர் தான் மத்தியிலையும் இருக்கிறாரு, என் ஆண்டவர் தான் கையில் சுமக்கிறாரு, என் ஆண்டவர் தான் திறவுகளையும் உடையவர்களாக இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

0: பின்னால வச்சுட்டு எழுப்புதல் நாயகன் நம்மத்தில் இருக்கான்னு சொல்றவங்க மாத்திரம் ஓங்கி ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். பாஸ்டர் மோகனுக்கு இந்த கூரை பிஞ்சாலும் கவலை இல்லை, நீங்க போடுற அல்லேலூயால அவர் மாட்டிடுவாரு. மறுபடியும் போடுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா கூரை பிரியற மாதிரி ஒரு பஞ்சாபி அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். நாக்பூர் அடி நின்று போச்சு. I want to tell you, if you have this picture, John was all alone. Please understand. He could see the future. He could see the everything in detail. எல்லாத்தையும் பார்க்கறான், வருங்காலங்களை பார்க்கறான், நடக்க போற யுத்தங்களை பார்க்கறான், பஞ்சங்களை பார்க்கறான், எல்லாத்தையும் பார்க்கறான். ஆனா கடைசியில முடிக்கும் போது மனவாட்டி வாரும் ஆண்டவர் என்று சொல்லதான் முடிக்கிறான். It ends with a victorious note. If you read Revelation, it is full of tragedies, chaos. நிறைய குழப்பம், அதை ஊத்துங்கிறார், இதை ஊத்துங்கிறாரு, அந்த தூதன் சொல்லுங்கிறார், இந்த சூதன் குதிரை வருதுங்கிறது, கழுத வருதுங்கிறது, அறண்டு போயிட்டான். ஆனா கடைசியில் சொல்லும் போது பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குது. ஹல்லேலூயா. அதுலதான் வெளிப்படுத்த முடியுது. பக்கத்தில் இருக்க மறுபடியும் கையை நல்லா தூக்கத்தால் கலைக்கிற மாதிரி கொஞ்சம் ஆட்டி சொல்லுங்க பார்க்கலாம். 2 மணிக்கு அப்படி வரும். ஹல்லேலூயா. நல்லா ஆட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாடுகளுக்கு போனாலும் பரலோகத்தை விட்டு இறங்குது பரம எருசலேம். அதுக்கு நாங்க தான் சொந்தக்காரரு. அந்த மத்தியில் இருக்கிறது என் ஆண்டவர் தான்.
1: பட் ஈவன் இஃப் யூ ஹேவ் திஸ் பிக்சர் at the back of your mind, unga mulaikku pinnala inda padam irundhalum eluppudal oru thani manidhanla irundhaan desatha asaikkunu naan nambraven. Adhu kaaranam solla poren. It's not by a bunch of people. We all pray together. I love that. Adha naan nesikkiren, adha vaanjikkiren. But the real revival starts with one man. அவன் எப்படி இருக்கணுங்கிறத காட்டி கொடுக்க போறேன். இந்த ஒன் மேன் மூலம் தேசங்கள் அசைறத நான் காட்டி கொடுக்க போறேன். வேதத்தில் இருந்து காட்டி கொடுக்க போறேன். ஏன்னா நான் முதல்ல இந்த வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு அந்த மனிதனை குறித்து கொஞ்சம் பேச போறேன். திருப்புகள் என்னோடு கூட சேர்ந்து தானியலின் புஸ்தகம் 6வது அதிகாரம், தானியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் தானியல் சொல்கிற அந்த காரியத்தை கொஞ்சம் பார்த்துடலாம். தானியல் எழுதி வைத்திருக்கிற காரியத்தை சொன்னதில்லை, எழுதி வச்சது. சொல்றது யாருன்னு பின்னால சொன்னேன், சொல்றேன், வாசிக்கலாம். தானியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும்,
1: என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும்
2: தானியேலின் தேவனுக்கு முன்பாக,
1: தானியேலின் தேவனுக்கு முன்பாக
2: நடுங்கி பயப்பட வேண்டும்,
1: நடுங்கி பயப்பட வேண்டும்
2: என்றாலே தீர்மானம் பண்ணப்படும்,
1: என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது.
2: அவர் ஜீவனுள்ள தேவன்,
1: அவர் ஜீவனுள்ள தேவன்,
2: அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார்,
1: அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார்,
2: அவருடைய ராஜ்யம் அழியாது,
1: அவருடைய ராஜ்யம் அழியாது,
2: அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும்.
0: இது யார் சொல்றது? யார் சொல்றது?
2: தரியு ராஜா.
1: தரியு ராஜா. Listen, do you want to see the shaking of this land to that extent? அதுக்கு முன்னால் எழுதியிருக்க அந்த 25வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: பின்பு ராஜாவாகிய தரியு,
1: ராஜாவாகிய தரியு
2: தேசமெங்கும் குடியிருக்க,
1: தேசமெங்கும் குடியிருக்கிற
2: எல்லா ஜனங்களுக்கும்,
1: எல்லா ஜனங்களுக்கும்,
2: ஜாதியாருக்கும்,
1: ஜாதியாருக்கும்,
2: பாஷைக்காரருக்கும்,
1: பாஷைக்காரருக்கும்
2: எழுதினது என்னவென்றால்,
0: ரிவைவல்னா இப்படிதான் வரணும்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். ராஜா எழுதுனா எல்லாரும் முழங்கலாம். என்ன நிலவேதம் சொல்கிறது? எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும். The ultimate goal for a revival is this. Do not forget this. எல்லா பாசைக்காரன், எல்லா ஜாதியார், எல்லா ஜனங்கள் இதை குறித்து பேசணும்னா கல்யாண்குமார் தான் கூப்பிடணும்.
1: அவர்தான் நேஷன் என்ன சொல்லுவாரு, கிங்டம்னா என்ன சொல்லுவாரு, அது பிறகு பீப்புள் குரூப்பும்பாரு. எனக்கு இந்த குரூப் எல்லாம் தெரியாது, எனக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியும், ரசிக்கப்பட்டவன் ரசிக்கப்படாதவன். இந்த ஜாதியாரெல்லாம் சொல்லுவார், அவரு நேரம் அவர் அவர் நிறைய ஸ்டடி எடுத்து லோடு பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. திடீர்னு நான் ஒரு நாள் சேலைக்கு முந்தானை தைப்பது எப்படின்னு ஒருத்தன் யூடியூப்ல போட்டிருந்தேன். என்னடா சேலைக்கு முந்தானை தைக்கிறது பெரிய வேலையா, டெய்லர் அந்த வெப்சைட்டுக்கு அது என்னது என்ன சொல்லுவாங்க யூடியூப் அதுக்கு பேர டெய்லர். டெய்லர் சேலைக்கு மடிப்பு தைக்கிறது எப்படி, நான் அதை பார்க்கல எப்படி மடிக்கிறதுக்கு, ஏன்னா எனக்கு இப்போ சேலை கொடுத்துறதுக்கு நேரம் இல்லை, பெஞ்சாதிக்கு கொடுத்து விடுகிறது ஐ டெல் யூ, அல்லது என் பெஞ்சாதி சேலை கொடுத்துறதும் இல்லை. லிசன், இப்போ எதுக்கு படிக்கீங்க, எத்தனை வியூவர்னு பார்த்தா 4 மில்லியன், 40 லட்சம் பேர் சேலைக்கு முடிப்பு தைக்கிறது பார்க்குற 40 லட்சம் பேர், இவர் எடுக்கிற பைபிள் ஸ்டடியை பார்க்குறது 4000 பேர். என்ன அநியாயம்ப்பா, என்ன மிஷன்ஸ் எடுக்கிறாராம், யூஸா மிஷினை பார்ப்பான், இந்த மிஷினை பார்க்க மாட்டான். கவனிங்க கவனிங்க, நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சேலைக்கு முந்தானி தைக்கிறது எப்படின்னு, முந்தானி கூட இல்லை மடிப்பு தைக்கிறது எப்படின்னா 40 லட்சம் பேர் பார்க்குறான். ஐயா பைபிள் இதை சொல்லுதுன்னு பார்க்கறதுக்கு பார்த்தா அது கூட அந்த 4000 மாரி எப்படி பார்த்தாங்களோ தெரியல, பார்த்துட்டு டக்குன்னு பார்த்துருப்பாங்க நம்பர் ஏறிச்சு. நம்ம நினச்சிக்கிட்டே இத்தனை பேர் வியூ, நோ வியூ. What a pathetic country we are living in. அதனாலதான் ஆட்டோல எழுதி போட்டிருக்கான், முன்னால சாலையை பார்த்து ஓட்டு, சேலையை பார்த்து ஓட்டாதங்கட்டு. நல்ல கவனி, சேலன்னு ஒண்ணு பார்த்துருவான். Listen sir, எல்லா பாசைக்காரருக்கும், எல்லா ஜனங்களுக்கும், எல்லா ஜாதியாரும், என் ஆளுகைக்குட்பட்ட எங்கும் உள்ளவர் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று. தானியேல் எந்த காலேஜில் போய் லவ் பண்ணி மேரி பண்ணார், ஹலோ விளங்கிட்டு உங்களுக்கு இல்ல, அதனால நான் கிறிஸ்தன். எல்லாரும் இந்த தேவனுக்கு முன்பாக பயங்கரத பயன்படுறதோட நீ கூட நொட்டுங்கன்னுடா, ஏன்னா அவர் ஒருவரே தேவன்.

0: ஹல்லேலூயா. சரி, இப்ப எல்லாருக்கும் தெரியும் இந்த தேசம் உன்ன பார்த்து என்ன பார்த்து எங்க ஊர்ல உங்க ஊர்ல எல்லா இடத்துலயும் சொல்லணும், இந்த ஆள் தேவன் தான் உண்மையான தேவன், அவரே ஜீவன் உள்ளவர், அவரே ஆளுகிறவர், அவருடைய ராஜ்யத்திற்கு முடி வராது என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். என்ன சொல்லிக் கொடுத்தார்? உம்முடைய ராஜ்யம் சொல்லுங்க. பெந்தகோஸ்த ஆளுங்களுக்கு கர்த்தருடைய ஜெபம் வராது. ஏன்னா சிஎஸ்ஐ சபையில் தான் காலையும் மாலையும் சொல்றது பழக்கம். நம்ம ஆளுங்களுக்கு அல்லேலூயா நல்லா வரும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்லாம் வரும். பிரதர், கர்த்தருடைய ஜெபம் சொல்லுங்கடா. பரமண்டலங்களில் அதுக்கு பிறகு உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக. நல்லா கவனிக்க, அதை இவன் சொல்கிறான், நம்ம சொல்லலை. அவர் தான் ராஜ்யம், அவர் பெர்மனண்ட், நிரந்தர முதல்வர் போய் சேர்ந்தாச்சு. நிரந்தரமாக நிரந்தர தலைவர் போக மாட்டார், என் ராஜா போகவே மாட்டார், என் ஆண்டவர் தான். இதை அவன் சொல்லணும். நம்ம இங்க கத்துறது நல்லது, தேவஜன சத்தம் போடுறது நல்லது. யார் சொல்லணும் சொல்லுங்க? மேல இருக்கிற ஆள். இந்த கிறிஸ்துவை ஆராதிக்கிற நேசிக்கிற இவர்களின் தேவனே தேவன், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது, அவருடைய ராஜ்யமே நிலைத்து நிற்கும். அவங்க சொல்லணும். நல்லா கவனிங்க, ஐயா கவனிங்க. இந்த தானியேலுடைய நிலைமையையும் அவனை கொண்டு இந்த காரியம் நடைபெற்ற காரியத்தையும் 1வது அதிகாரம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்திலிருந்து காட்டி கொடுக்க போறேன். தானியேலின் 1வது அதிகாரம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் இருக்க சில வசனங்களை கொண்டு காண்பி கொடுக்க போறேன். முதல்ல ஒரு வசனங்களை, முதல் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே
0: ராஜகுலத்தார்களிலும்
1: துறை மக்களிலும்
0: யாதொரு மாசும் இல்லாதவர்களும்
1: அழகானவர்களும்
0: சகல ஞானத்திலும் தேறினவர்களும்
1: அறிவில் சிறந்தவர்களும்
0: கல்வியில் நிபுணரும்
1: ராஜாவின் அரண்மனையில்
0: சேவிக்க
1: திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரும்.
0: நல்ல கவனிங்க, தானியேலுடைய இன்ட்ரோடக்ஷன் எவ்வளவு குவாலிபிகேஷனோடு இருக்கிறான். இந்த டீனேஜர் தானியேல் பாபிலோனுக்கு புறப்பட்டு வரும்போது சரித்திர ஆசிரியர்கள் வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், he was just 17, he was a teenager. Please understand. 17 வயசு தானியேலுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு மறுபடி வாசிக்க போறோம். வாசிக்க, அவங்க எங்க உள்ளவன்?
1: இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்கள்.
0: He is from a kingly family. அதாவது யூதா கோத்திரத்துல வந்தான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும், யூதாவின் ராஜா அன்னைக்கு யாக்கோபு சொன்ன தீர்க்க தரிசனம்படி யூத குலத்துல இருப்பார். அப்படிங்கிறதுனாலதான் தாவீதும் யூத குலத்துல இருந்து வர்றவதற்கு சவுல தள்ள வேண்டியதாய் போச்சு. அதனால இங்க சொல்லப்பட்டிருக்க வார்த்தை வச்சு, He is from a tribe of Judah.
1: அறிவில் சிறந்தவர்களும்
0: கல்வியில் நிபுணரும் அப்படின்னா அவங்க ஸ்கூல்லாம் பெருசா போகல, காலேஜும் போகல. இங்க பாபிலோனுக்கு வரும்போது கல்வியில் நிபுணர்னு போட்டிருக்கிறத நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல போய் படிச்சு பாருங்க, அல்லது மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் படிச்சு பாருங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல். பீப்புள், தோஸ் ஹூ கேன் கிராஸ் ஈஸிலி, தோஸ் ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் தேன் எனிபடி எல்ஸ், மற்றவங்களை காட்டிலும் குயிக்கா கிராஸ் பண்ணக்கூடியவங்க, மற்றவங்களை காட்டிலும் குயிக்கா கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அவர்களும்
1: ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வர.
0: நல்லா கவனிங்க, உங்களுக்கு தானியேல் கதையை அதிக நேரம் பிரசங்கம் பண்ணிருப்பாங்க. பட் ஐ எம் கோயிங் டு டேக் யூ இன் எ டிஃபரண்ட் டைரக்ஷன். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஆஸ் எ டீனேஜர் தானியேல் என்டர்ட் இன் டு பாபிலோன் ஆஸ் எ நியூ பிராண்ட். அவனுக்கு கல்தேய மொழி தெரியாது, கல்தேய மொழியை கற்றுக் கொடுத்தார்கள், அவன் தேறிட்டான். லாங்குவேஜ் வாஸ் நியூ. ராஜாக்களுடைய அரண்மனையில வேலை செய்து பார்க்கல. ஏன்னா 17 வயசு வரைக்கும் எருசலேமுடைய கண்டிஷன் பழைய ஏற்பாட்டில் படிச்சு பாருங்க, டோட்டல் கயாஸ், எல்லாம் குழப்பம். உருப்படியா ஒரு ராஜாவும் கிடையாது. மனாசேலிருந்து நீங்க எசைக்கா விட்டுருங்க, அந்த ரிவைவல் பார்த்தா மனாசே தன் பிள்ளைங்களை தீ கிடக்க பண்றாள். ஒரு ரிவைவல் செய்தத அடுத்த ஆள் தக்க வைக்க கூட முடியல. எசைக்கா டைம்ல, ராஜா எசைக்கா டைம்ல, there was a big revival. எசைக்கா ராஜா நுகிஸ்தானே உடைச்சு போட்டாள். எனக்கு ஒரு தம்பி எழுதி இருந்தாப்ல, என்ன எழுதி இருந்தான்னா, தாவீது கண்ணு கூட நுகிஸ்தான் தெரியல, மோசே பண்ணது தெரியல, எசைக்கா கண்ணுக்கு தெரியல. அவ்வளவு துல்லியமா சுத்தம் பண்ணிருக்கான். ஹலோ, டேவிட், man after God's heart, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அப்பவும் நிகுஸ்தான் இருந்தது, என்ன மோசே பண்ணி வச்சது. அந்த வெங்கல சப்பு அங்கதான் இருந்துச்சு. ஆனா யாரு கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியுமா? எசைக்கியா ராஜாவுக்கு அவ்வளவு பெரிய revival. The cleanliness was to the root, to the core. அவ்வளவு கிளீன் பண்ணி இருந்தார். ஹலோ, அப்படி சுத்திகரிச்சு உண்டான revival. நல்ல கவனிங்க, அம்பாரமாய் குறித்து வைத்தார்கள் வசனத்தை எடுத்து, மீதம் இருந்தது தசம்பா கொடுத்து மீதம் இருந்தது அம்பாரம் சொல்றதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது. Giving, excellent giving, teaching the word of God, excellent during the time of Ezekiel. Revival during the time of Ezekiel was so strong. But Ezekielக்கு நீட்டப்பட்ட காலமாகிய 15 வருஷத்தில் இந்த உங்க ஊர் பாசையில் சொல்றதுக்கு ஆசை, அதை வேண்டாம். மனாசே ராஜாவாகும் போது 12 வயசா இருந்தான். அப்ப இந்த எக்ஸ்டெண்டட் பீரியட்ல பிறந்த இந்த பையன் வந்து அவனுக்கு பிள்ளை பிறந்த போது அங்க அஸ்திரோத்துகளுக்கும் பாகாலுகளுக்கும் தன்னுடைய பிள்ளைய தீக்கடக்க பண்றான். Revival should be sustained. Pray for that. ஏதோ பாஸ் மோகன் நடத்தும் போது, கல்யாண் குமார் நடத்தும் போது, ஜிபிஎஸ் நடத்தும் போது ரிவைவல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் அவர் சொன்னாரு. பேட்ரிக் ஜோஷா போயிட்டாரு, சாம் கமலேஷன் போயிட்டாரு, தியோடர் வில்லியம்ஸ் போயிட்டாரு, ஸ்டான்லி போற மாதிரி இருக்காரு, நானும் போற மாதிரி இருக்கேன். நான் போக மாட்டேன். அந்த சால் செட்டில் போகுது, நாங்கெல்லாம் போக மாட்டோம், ஒன்று பார்த்துட்டு தான் போறதுன்னு வச்சிருக்கோம். ஹல்லேலூயா, நல்ல கவனிங்க. மேலேருந்து அழைப்பு வந்தாலும் வெயிட், we have to finish our job. நான் சொல்றதுக்கு வசன ஆதாரம்லாம் இருக்குது. நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், சூரியனை என்ன அடைய போறா, நில்லு. ஏசுவா சொன்னானோ இல்லையா, அந்த காலம் திரும்ப வருமா இல்லையா, காலத்தை நிறுத்தி கொஞ்சம் வச்சுக்கிட வேண்டியது. கிளாக்கை பிடிச்சு வையா. லிசன் சார், மகனை தொடல, மனாசே தொடல, அடிச்சு பாபிலோன் கொண்டு போய் முள்ளால கீறின பிறகுதான் புத்தி வருது. நாட்கள் Babylon to Jerusalem, it was 150 days as a slave. நல்ல கவனிங்க, சரித்திர பின்னணியில பேசுறேன். இப்ப 17 வயசுக்காரன் ராஜா அரண்மனைய ராஜாவே ஒழுங்கா பார்க்கல, அரண்மனையும் ஒழுங்கா பார்க்கல, எப்படி நடக்கணும் தெரியாது. இங்க வந்து எவ்ரிதிங் இன்னும் இன்னைக்கும் போப்ப பார்க்க போகணும்னா பவ்யமா போகணும், ராணியை பார்க்க போகணும்னா பவ்யமா போகணும். போப்பு கிட்ட போய் ஹலோ ஹவாரின்னு சொல்ல முடியாது, அவர் கையை நீட்டுவார், முத்தம் கொடுத்துட்டு வரணும். டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஆட்கள் தான் சொரிஞ்சுக்கிட்டு நிற்பான். பார்த்தீங்களா அந்த வீடியோ? ஆனா போப்போட நின்று போஸ் கொடுக்கணும், தொழிக்கிட்டேன் போப்பு கை தட்டி விடுறாரு. அதனால எப்படி நடக்கணும், எங்க முத்தம் கொடுக்கணும், எப்போ போகணும், எல்லாத்தையும் நடக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய வேதனை என்ன தெரியுமா? இதெல்லாம் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. பைபிள் ஸ்டடி எல்லாம் அட்டன் பண்ணி மூத்தவர்கள் இங்க இருப்பீங்க. ஆசரிப்பு கூடாரத்துல மேல இருந்து கீழே வரைக்கும் சொல்ற ஆட்கள், நீலக்கலர் என்னது, வெள்ளக்கலர் என்னது, தங்கத்துக்கு என்னது, அதுக்கு என்ன சொல்ற ஆட்கள், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். தானியலுடைய அப்பா பேர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சத்தத்தை காணும் வேத பண்டிதர்கள், யூதனுக்கு அப்பா பேரும் வம்ச வரலாறும் முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் இந்த வேதத்தை அவன் கையில கொடுத்திருக்காரு. இந்த வேதம் ஆதாமில இருந்து இயேசுவர் கரை வரைக்கும் வம்சாவளியை சொல்லக்கூடிய ஒரே புஸ்தகம். எந்த தேவன் என்று சொல்லப்படுகிறவனுக்கும் இல்லாது. என் இயேசு தன்னுடைய தாத்தா பேர்ல தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா பேர் சொல்லுவார். ஆதாமில இருந்து கிடையாது. யூதனுக்கு அப்பா பேர் ரொம்ப முக்கியம். அதனாலதான் பிச்சைக்காரன் கூட திதேமியுடைய மகனாய பர்த்திமேயு அடியப்பா சொன்னா கூட அப்பா பேர் அட்டாச் பண்ணியான்னு சொல்லுவான். அது யூதன் எடுக்கிறது பிச்சை எடுக்கானாலும் அப்பா பேர் இல்லாம சொல்ல மாட்டான். தானியல் அப்பா பேர் என்ன சொல்லுங்க? அழிச்சிட்டான். நேபுகாத் நேச்சார் அவங்க மைண்ட்ல இருந்தே அழிச்சிட்டான். லிசன், he was in a cruel situation. He didn't see a proper king. And where he went with brilliant brain, நல்ல மூளை, அறிவு படைச்சவன், அழகானவன், அப்ப பேரை எடுத்து விட்டான். தமிழ்நாட்டு ஜனமே, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க பிள்ளைங்கள்ட்ட பேரை கேட்டா பண்டி தண்டின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நீ வச்ச பேர் பூரா அப்படித்தானே. அது பைபிள் பேரும் கிடையாது, தமிழ் பேரும் கிடையாது. தமிழ் பேர் வச்சா கயல் ஒளி, மென்மொழி, கனிமொழி அப்படி வைப்பீங்க, அதுவும் போயிடும். ஏன்னா நமக்கு இப்ப பண்டி தண்டி தான் ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டில் பைபிள் இருந்து ஒரு பேர் வைனா அது வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்கிறான். வச்சாலும் அப்சலோம்னு வைக்கிறான். இருக்கிறாங்க என் கூட வேலை செய்யறாங்க மிஷினரியா. அடே அப்சலம் குறிச்சு படிச்சுட்டு வைப்பா. இல்ல மேஷாக்கு வைப்பா. மேஷாக்கு யாரு தெரியுமா? மேஷாக்கு யாரு தெரியுமா? பாபிலோன் தேவதையுடைய ஒரு பேரு. வீட்டுல பிள்ளை மேஷாக் அழகா இருக்கான். பாவிகளா, நல்லா கவனிங்க. இங்க அப்பா பேரை எடுத்தது மட்டும் இல்ல, தானியல் தான். அப்பா பேர் தெரியாது சார். அப்பா பேர் தெரியாது மட்டும் இல்ல, இன்னொரு தானியல் உருவாக கூடாதபடிக்கு. லிசன், அந்த நாட்கள்ல அரச அரண்மனையில வேலை செய்கிற எல்லாரும் அவர்கள் சந்ததியை பெருக்கக்கூடாது என்றும், அவர்களுக்குள்ள செக்ஸ் என்கிற காரியமே இருக்கக்கூடாது என்றும் அவர்கள்

0: வேதத்தினுடைய வார்த்தையில் சொன்ன அன்னகராக்கப்பட்டான். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் தள்ளப்படுறான் பாருங்கம்மா. நீ அப்படி ஆண்டவர் தள்ளலன்னு. Daniel was pushed to a new culture, new language, new name. பேரே மாத்திட்டான். அங்க பொல்லப்பட்டு வாசிக்கலாம் 7வது வசனம், 6-7 வாசிங்க. 1வது அதிகாரம்.
1: தானியேலுக்கு பெல்தேஷாச்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்னேகோ என்றும் மறுபேர்.
0: எல்லா பேரையும் மாத்திட்டான். Listen sir, the situation is getting worse. It happened to Daniel. பேரே மாத்தியாச்சு. அவனுங்க சொல்லும் போதெல்லாம் எப்படி சொல்றான் தெரியுமா? வாசிங்க ராஜா 26வது வசனம்.
1: ராஜா பெல்தேஷாத்சார் என்னும் நாமம் உள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா?
0: அது எழுத அதை சொல்லும் போதே அப்படித்தான் சொல்றாரு. அலைஸ், நம்ம ஊர்ல போடுவாங்க கல்யாணம் கடல, அலைஸ் அலைஸ் போட்டுதான் எழுதுறாரு. சரி, கிளவியாவது ஒழுங்கா சொல்றால பார்க்கலாம். 5வது அதிகாரம், தானியேல் 5வது அதிகாரம், 12வது வசனம்.
1: ராஜாவினால் பெல்தேஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியாப்தி பண்ணுகிறதும்.
0: இது யாருன்னு சொல்றா தெரியுமா? நேபுகாத்நேச்சாருடைய மனைவி. நேபுகாத்நேச்சார் பேரனுக்கு வந்து சொல்றா. அவளுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்?
2: ஹலோ,
0: கிளவியும் அந்த பேர் தான் சொல்லுவா. பெல்சாசார், பெல்சாசார், பெல்சாசார். பேரை அழிச்சிட்டான்ப்பா, ஹிஸ்டரியில இருந்து அழிச்சிட்டான்டா. டானியல், யூ ஆர் நாட் நோன் அஸ் டானியல் எனிமோ. ஏன்னா டானியல்ல அந்த ஈஎல் சேர்ந்திருக்கு. ஏல் தேவனை சேர்த்த பேரு. டானியல், யோ ஏல் எல்லாம் வர்றதுல அந்த ஏல் சேர்ந்ததுனால ஏல் பெத் ஏல். அது தேவனை குறிக்கிறது. ஏல் அவங்க அப்பா அம்மா பிறக்கும் போது தானியேலை பற்றி அவனுக்கு உங்களுக்கு தெரியாது. என் பிள்ளையோட தேவன் இருக்கட்டும்னு தேவன் பேரை சேர்த்து விட்டுருந்தான். இவன் பேரை மாத்திட்டான். நல்லா கவனிங்க, கவனிங்க. பைபிளை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி படிங்க ஐயா. சும்மா என்னத்தையோ தானியேல் குழந்தை பிள்ளைங்களுக்கு சொல்லு. தானியேலுக்கு சிங்க கோயிலை போட்டாச்சு, அவன் வெளியே வந்துட்டான். என்னத்து வந்தான்? நீனே வரமாட்டேங்க அம்மா வாயிலிருந்து. சார், my dear sisters, my dear people of God, God has written a beautiful and he has given a treasure in you. Read that. யாரோ டிவியில சொன்னதை கேட்டுட்டே ஓடிக்கிட்டு இருக்காத. படி, ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்தை ஆராய்ந்து தேடி வாசி. அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே. வாசி, வாசிக்காதனால்தான் என்ன சொன்னாலும் என்ன தாது அலுவலிய போட்டு பயங்கர எழுப்புதல் வந்துட்டு. உங்க ஊர் பிரசங்கம் சிலது எனக்கு வரும், நான் கேட்கறது இல்லை. சொன்னா 7 மணி ஆயிரும். நல்ல கவனிங்க. கிளவி கூட சொல்ல மாட்டான். ஆனா ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? இந்த புஸ்தத்தை எழுதினது யாரு? தானியேல். அவன் எழுதும் போதெல்லாம் எப்படி எழுத தெரியுமா? தானியேல் ஆகினான், தானியேல் ஆகி நான். நீ என்ன பேர் பேசினாலும் நான் தானியேல் தேவனோடு சஞ்சரிக்கிறவனே. நீ பேரை மாத்துவடா, நீ பேரை மாத்துவ. எங்க அம்மா அப்பா தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன் சொல்லி ஏழையே சேர்த்து விட்டாங்கடா. என்னை ஒருவரும் பிரிக்க முடியாது. எந்த சூழ்நிலையும்

தடைகளை தகர்ந்தோட பண்ணுகிற தளபதி, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தரிசனம் தந்தவரே, அதை நிறைவேற்றிட எங்கள் வாழ்க்கையில் உதவி செய்ய

பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. திகைத்து போன நேரத்துல, கலங்கி நிற்கிறதான நேரத்துல எங்களை ஆதரிக்கும் எங்கள் தகப்பனே, எங்களுக்கு ஆதரவாய் வரும் எங்கள் இரட்சகரே, எங்களை இரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்த கிருபாதார பலியே, உம்மை நோக்கி பார்க்கிறோம்.

ஒரு நாள் வரும், உன் கூட இருந்தவங்க உன்னை விட்டுட்டு போவாங்க, உன் குடும்பத்தினர்கள் உன்னை விட்டுட்டு போவாங்க. நடக்கும், நீ நெவர் எக்ஸ்பெக்டட், இது நடக்குமானு நீ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன், நடக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட்டுட்டு போவாங்க. உனக்கு பரிச்சயமாய் கூட தினமும் பேசிக்கிட்டு இருந்தவங்க அவங்க தன்னைத்தானே டிஸ்டன்ஸ் பண்ணிக்குவாங்க. தே டிஸ்டன்ஸ் தெம் செல்ஃப். நீ யாருனே தெரியாத மாதிரி உனக்கு மூஞ்சியை திருப்பிட்டு போவாங்க. நடக்கும், நடக்கும், நடக்கும். ஆனால் அந்த நேரத்தில் தான் இயேசு உன்னை பார்த்து சொல்லுவார், எல்லாரும் போயிட்டாங்கல்ல, எல்லாரும் போயிட்டாங்களப்பா, எல்லாரும் போயிட்டாங்களம்மா, இனி நீயும் நானும் தான், இனி நீயும் நானும் தான். நீ நம்பினல்ல, நீ அவங்களை உயிரை கொடுத்து நம்பினல்ல, அதெல்லாம் செஞ்சு அவங்களை தக்க வைக்கணும்னு பார்த்தல்ல, எல்லாரும் ஒன் பை ஒன்னா, ஒன் பை ஒன்னா, ஒருத்தங்க ஒருத்தங்களா உன் வாழ்க்கையை விட்டுட்டு போனாங்கல்ல, போயிட்டாங்கல்ல, இனி நீயும் நானும் தான், இனி இயேசுவும் நீ தான். நம்பி நம்பின ஆண்டவர் கண்ணை மூடிட்டு கண் மூடித்தனமா அவனை நம்பின, எல்லாத்தையும் சொன்னேன், கடைசியில என்னையவே அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, என்னையவே என்று சொல்றாரு, இனி நானும் நீயும் தான். அவங்கள காட்டிலும் பெரியவரும் கூட்டிருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க, எல்லா கையும் வெட்டி உடைக்கப்படுதில்லை, உன் இருதயம் கேள்வி கேட்குதில்ல, யோசிக்குதில்ல, யோசிக்குதில்லம்மா, ஆமா தெரியாதனமா. இப்ப ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க என்ன நம்புங்கன்னு சொல், ஆண்டவரே நீங்க என்ன நம்புங்கப்பா, எல்லாத்தையும் நம்பி நம்பி நம்பி நம்பி இப்ப நடுத்தருவுல நிக்கிறேன், நீங்க என்ன நம்புங்க, ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க, என்ன நம்புங்கப்பா, நம்புங்க, சம்பவம் எப்படி ஆவது, எப்படி ஆச்சும் என்ன உயர்த்துங்கப்பா. அவங்க கண் முன்னாடி எல்லாம் ஆண்டவரே அவங்க எந்த இடத்துல விட்டுட்டு போனாங்களோ யோசிச்சு பாரு, எந்த இடத்துல கெட் அவுட்னு சொல்லிருப்பாங்க, வெளியே போடான்னு சொல்லிருப்பாங்க, இனி நீ தேவையில்லைன்னு சொல்லிருப்பாங்க, அதை நினைச்சு பாரு, சொல்ல ஆண்டவர் எப்படி ஆச்சும், எப்படி ஆச்சும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னை கைவிடல, ஆமா தானே, அதனால உன உட்கார வச்சிருக்கிறாரு, இங்க எங்கேயோ உனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறார், எங்கேயோ உனக்கு சோறு கொடுக்கிறார், போஷிக்கிறாரு, எங்கேயோ உன்னை கையேந்த விடலை, எங்கேயும் உன்னை தத்தடிக்க விடலை, எங்கேயும் உன்னை அடிக்கலை, எங்கேயும் அவங்க உன்னை சபிச்ச சபை சாபத்தில், அவங்க உன்னை உன் மேலே இருச்சலாக இருந்த கோபத்தில், அவங்க பேசின வார்த்தையெல்லாம் நடந்துருச்சுன்னா யோசி, நீ ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன்னு சொல்லுவாங்க, போ உனக்கு நடக்கிறத பாருன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லையா செய்கிற உனக்கு என்னன்னா சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நடந்துருச்சுன்னா ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார்ல, ஏன்னா அவருக்கு தெரியும்மா, அவருக்கு தெரியும்ப்பா, நீ யாருன்னு தெரியும், நீ சொல்ல ஆண்டவர் எனக்கு தெரியுதுப்பா, இப்ப தெரியுதுப்பா, என்ன நீங்க கை விடலப்பா, என்ன விட்டு விடலப்பா, ஆனா எப்படி ஆச்சு, என்ன இயேசு உயர்த்துவாருன்னு நம்புறவன் கைய மேல உயர்த்தி, அப்பாக்கு மேல கைய உயர்த்தி, சொல்ல

நம்புங்கப்பா. ஆண்டவரே சத்தம் பத்தல, வாலிப தம்பி தங்கச்சி ஐயா அம்மா வயசுல பெரியவங்க யாரா வேணா இருக்கலாம், இந்த சான்ஸ் கூட இயேசுவால, இந்த சான்ஸ் நீ கொடுத்தீனாலும் இயேசுவால பெரிய அற்புதம் செய்ய முடியும். ஏன்னா அவர் சாதாரணமானவர் அல்ல.

தெரியும், எனக்கு தெரியும். என் ஆண்டவர் என்னை கைவிடல, என் ஆண்டவர் என்னை விட்டு விலகல. கர்த்தர் எனக்காய் செய்து முடிப்பார். அந்த நாள் வரும், அந்த நாள் வரும், அந்த நாள் வரும். கர்த்தர் எஸ் சொல்லிட்டார்னா எந்த மனுஷன் நோ சொன்னாலும் கவலையப்படாதே. When God says yes for your plans, don't ever bother which man or woman says no in your side. கர்த்தர் ஆமான் சொல்லிட்டார்னா செய்வேன், somehow எப்படியாச்சும் நடத்துவார், எப்படியாச்சும் அந்த நாள் வரும். எப்போ டெய்லியும் கலந்து தானே போறீங்க, டெய்லியும் காலேஜ் துதிக்க வைக்கிறாருங்க. அந்த நாள் உனக்கு வந்துட்டாலே போதும். நான் சொல்லுவேன், எனக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் வீட்டில் சொல்லுவேன். என்னை கர்த்தர்னால எழுப்பிட்டாருனா அந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிடுவேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கர்த்தர் ஒரு நாள் காலையில் உன்னை எழுப்புறாருனாலே அந்த நாளுக்கு உன்னை ஆயத்தம் பண்ணி தான் எழுப்புறாரு. ஏதனாலும் ஃபேஸ் இட், தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணு. கர்த்தர் சொல்லிட்டார் எப்படியாவது சொல்லிட்டார், நீயும் நானும் தான். உறவுகள்லாம் போயிருச்சுல்ல, கவலையே படாத. ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்கல்ல, நீ நம்பினவங்க போயிட்டாங்கல்ல, ஏற்கனவே பரிச்சயமானவங்க டிஸ்டன்ஸ் உன்னை பண்ணிட்டாங்கல்ல, டோன்ட் டிப்ரெஸ் ஆகலாம், உட்காரவே உட்காராதீங்க. டிப்ரெஷனுங்கிற வார்த்தையே கிடையாது. ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி டிப்ரெஷனுங்கிற வேர்டே இல்லை. டிப்ரெஷனா, இந்த சாப்பிட்டு போய் வேலை செய் சொல்லிடுவாங்க எல்லாரும். இப்போதான் டிப்ரெஷன் சொல்லி ரூமில் இருக்கிறீங்க, டிப்ரெஷன் சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, டிப்ரெஷன் சொல்லி அங்கங்கெல்லாம் போகிறீங்க. ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்கே வீட்டில் போய் டிப்ரெஷனா அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. உட்காந்து சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப தான் டிப்ரெஷன், சோகம் வந்தால் ரெண்டு சோறு தின்னு வேலையை போய் பார், வெளியே போய் ஜோலியை பார் அப்படின்ருவாங்க. இப்போ தான் டிப்ரெஷனுங்கிறது எதுவுமே கிடையாது. எனக்கு தெரியும் இயேசு செய்வார். காலையில் எழுப்பிட்டாருனாலே ஐ நோ சம்திங் இஸ் தேர் ஃபார் மீ டுடே. நான் போய் அந்த நல்லதை எடுத்துக்குவேன். எனக்குரிய நன்மை இயேசு கொடுப்பார். எப்படியாவது செய்வார். Somehow he will do it. அந்த நம்பிக்கை வந்துருச்சுனாலே உன் ஆசீர்வாதத்தை யாவனும் தடுக்க முடியாது. உனக்கு தெரியும் இல்லை உன் கத்தர் உன்னை கைவிடல என்று. அப்புறம் ஏமா தம்பி கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், கால் ஊன்றி நில். எப்படியாச்சும் அந்த நாள் வரும். அந்த நாள் வரும்போது தேங்க்யூ சொல்றதுக்கு ரெடியாரு, ஆண்டவருக்கு சல்யூட் பண்றதுக்கு ரெடியாரு. தேங்க்யூ காட், நன்றி ஆண்டவரே, இதுக்குத்தானா இவ்வளோ நாள் எனக்கு என்னை கைவிடல, இனிமேலும் கைவிட மாட்டீங்க. ஐ சல்யூட் லார்ட் சொல்லிட்டு கர்த்தருக்கு ஒரு சல்யூட்டை போட்டு ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தருக்கா யாவையும் செய்து முடிப்பார். உங்களை காக்கும்படிக்கு என் ஆண்டவர் இருக்கிறார். தம்முடைய சிறகுகளாலே உன்னை தூக்கி சுமப்பேன் வாக்கு தத்தம் பண்ணினவர் உன்னை தூக்கி சுமப்பார். இஸ்ரவேலின் ஜனங்கள்ல பகலில மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தையும் கொடுத்து வழி நடத்தினவர் கர்த்தர். ஏன் உங்களை நடத்த மாட்டாரா? என் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அவரை நம்புகிறவர்களுக்கு சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார். தீமோங்க வாசப்படியில படுத்துக்கிட்டே இருந்தாலும் என் ஆண்டவர் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார். ஆண்டவர் காக்கின்ற தெய்வம். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? அவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் ஆகார் பாலைவனத்துல போகும்போது அழகாய் சொல்லுகிறார், அவர் என்னை காண்கின்ற தேவன், நீங்க பார்க்கலன்னா கூட அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க?

பேர் சொல்ல முடியும், நான் பாடுகளை நடந்தது சந்தோஷமாய் கருதுகிறேன். பிரச்சனையை பார்த்துட்டு பாடுகளை இருக்கிற உனக்கு தான் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைப்பார். இதனை ஆமென் சொல்றீங்க. அந்த பாடு

பயப்படக்கூடாது. உன்னை பயப்படுத்துறதுக்கு பேசுவாங்க, உன்னை பயப்படுத்த பார்ப்பாங்க. நீ பயந்துட்டீனா நீ எல்லாத்திலையும் விழுந்து போயிருவே. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு சோதனைக்குள்ளாக போனாலும் ஆண்டவரும் சோதனையை சாதனையாய் மாற்றுவார். அதுக்கு என்ன தெரியுமா நீ பண்ணணும், எழும்பி காலுண்டு நின்று என்னை நடத்துகிற தேவன் கூட இருக்கிறாரு. என் கால்களை தள்ளாட வட்டார், என்னை காண்கிறவர் உறங்கார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன், ஆண்டவர் தம்முடைய சிறுநாளை சுமப்பேன் சொன்னாரு. எனக்கு வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றையும் கொடுத்தாரு. உன் கால்கள் இடாதபடி என் கரங்களை ஏந்தி கொண்டு செல்வேன் சொன்னாரு. என் ஆண்டவருடைய வழி நடத்த வழி நடத்த என் வழிகள் எல்லாம் சவையாய் மாறும், மலைகள் எல்லாம் எனக்கு வழிகளாய் மாறும், என் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் எனக்கு செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கை நின்னாலே போதும், கர்த்தர் உனக்கு சகலத்தையும் செய்த முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலைக்கு மேல கைய தட்டி ஒரே ஒரு செல்லம் ஆசை ஒரு ஆமென் ஆண்டவருக்கு. ஆமா, கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.

சிந்திப்போம் செயல்படுவோம். வெற்றியான வாழ்க்கை வாழணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுவோமா? 6 முக்கியமான குறிப்புகளை பற்றி நான் சொல்ல போறேன். முதலாவது, கடின உழைப்பு. கடின உழைப்புக்கு மாற்று எதுவுமே கிடையாது. அதிர்ஷ்டத்தை நம்பாம நம்முடைய உழைப்பின் மேல நாம நம்பிக்கை வைக்கணும். கடும் உழைப்பு எப்போதும் பயன் தரும். வெறும் பேச்சினால் வருவது வறுமையே. ரெண்டாவது, பொறுமை. பொறுமையை நம்ம இழந்துட்டோம்னா வெற்றிங்கிற பெயரையே நம்ம மறந்துட வேண்டியதுதான். கடின உழைப்பை செஞ்சுட்டு கர்த்தர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்வார்னு பொறுமையோட காத்திருக்கணும். அடுத்து, தியாகம். நம்முடைய உயரிய குறிக்கோளை அடைறதுக்கு நாம சில தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கும். அதை செய்ய நாம தவறுனா நம்முடைய குறிக்கோளையே நாம தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும். அடுத்து, நிலையா நிற்பது. நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதுல உறுதியோட நிலைச்சு நிக்கணும். இப்படி நிலைச்சு நின்னோம்னா சராசரி விஷயங்களை கூட நம்ம சிறந்ததா மாற்றி காட்ட முடியும். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாகன்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம். 5வது, ஒழுக்கமான வாழ்க்கை. ஒழுக்கமான வாழ்க்கை தான் நம்மளை வளர வைக்குது. எல்லா தீங்குகள்ல இருந்தும் நம்மளை காப்பாத்துது. 6வது, தன்னம்பிக்கை. அடுத்தவங்களுக்கு என்னைய பிடிக்கும்னு நம்புறது இல்ல தன்னம்பிக்கை. மத்தவங்களுக்கு என்னைய பிடிக்காட்டினாலும் நான் கவலைப்பட மாட்டேன், சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறது தான் தன்னம்பிக்கை. மறுபடியும் சொல்றேன், கடின உழைப்பு, பொறுமை, தியாக உணர்வு, நிலைத்து நிற்றல், ஒழுக்கமான வாழ்க்கை, தன்னம்பிக்கை, இதெல்லாத்தையும் நம்ம கடைபிடிச்சா நிச்சயமா நம்ம வெற்றி அடையலாம்.

பிலிப்பியர் 4 அதிகாரம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்கிறேன். அன்றையும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளைமென்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சௌமியமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்காவில் இருந்தபோது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரேதீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துகள் சொல்லுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லுகிறார்கள். பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லுகிறார்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு இன்ப கானான், என்டரிங் கேனன். வாசிக்க வேண்டிய பகுதி எண்ணாகமும் 20:12. இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசையோடே வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும், நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மறியை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தன. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை என்றார். வாசிக்க நாம் மனனம் செய்ய வேண்டிய வசனம் எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு வரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவிடம் பங்குள்ளவர்களாயிருப்போம். If we hold the beginning of our confidence steadfast to the end, we will become partakers of Christ. இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்தார். அவர்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்தார். பரிசுத்த கூட்டமாக வாழ பிரித்தெடுத்தார். கரம் பிடித்து நடக்க பழக்கினார். தந்தையை போல் தோள் மீது சுமந்து திரிந்தார். அவர்கள் அவரது பங்காகவும் சுதந்திரவாளிகளாகவும் இருந்தனர். எகிப்தின் அடிமைத்தனமாகிய புயல் காற்றில் அவர்கள் சிக்கி தவிப்பதை பொறுக்க மாட்டாத கடவுள் அது நின்று அவர்களை மீட்டெடுத்தார். ஆனாலும் அவர்கள் கானானுக்குள் நுழைய முடியவில்லை. காரணம் என்ன? ஒரே ஒரு வார்த்தை, அவர்களது அவிசுவாசமே. இதைத்தான் எபிரேயர் 3:19 அவிசுவாசத்தினாலே அவர்கள் நுழைய முடியாமல் போயிற்று என்று காண்கிறோம் என்று இருக்கிறது. இஸ்ரவேலர் எவ்வளவோ பாவம் செய்தார்கள். அவர்கள் பாவ பட்டியல் ஒருவேளை நீளமாக இருக்கலாம். ஆனால் அவர்களது பாவங்களிலெல்லாம் பெரிய பாவம் அவிசுவாசம்தான். விசுவாசம் இல்லாமல் பிரியமானவர்களே, நாம் கடவுளை மகிழ்விக்கவோ பிரியப்படுத்தவோ முடியாது, முடியவே முடியாது. பரலோகத்திற்குள் நுழைய வேண்டுமானால் கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மீது அசையா நம்பிக்கை நாம் வைக்க வேண்டும். மக்கள் நரகத்திற்கு செல்வதற்கு ஒரே காரணம் அவிசுவாசமே. இஸ்ரவேல் மக்களை நடத்தி வந்த மோசேயும் ஆரோனும் கூட கானானுக்குள் நுழைய முடியாமல் போனது ஏன்? கடவுளை அவ்வளவாய் துக்கப்படுத்திய அவர்களது பாவம்தான் என்ன? திவ்ய சௌந்தரியமுள்ளவனாகிய மோசே சின்ன சிறு பாலகனாய் இருக்கும் போதே
தன் தாயினால் விசுவாசம் ஊட்டப்பெற்று வளர்ந்தவன். தன் விசுவாசத்தினால் அநித்தியமான பாவ சிற்றின்பங்களை அனுபவிப்பதை விட கடவுளுடைய மக்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டவன். கடவுளுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன் என்று ஆண்டவராலேயே சாட்சி பெற்றவன். அவனுக்கு முன்னரோ பின்னரோ அவனுக்கு ஒப்பான தீர்க்கதரிசி ஒருவரும் இழந்ததில்லை. ஆரோனும் சாதாரணமானவன் அல்ல. மேன்மை தங்கிய ஆசாரிய ஊழியத்திற்கு கடவுளாலே அழைக்கப்பட்டவன் அவன். பிரதான ஆசாரியனாய் பணியாற்றியவன். மோசேயும் ஆரோனும் சேர்ந்து ஆண்டவரது கட்டளைப்படியே இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அற்புத அடையாளங்களுடன் கானானுக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருந்தனர். ஆனால் கடினமானதொரு சூழ்நிலையில் அவர்களது விசுவாசம் தளர்ந்தது. மலையை பார்த்து பேசினால் தண்ணீர் வரும் என்று சொன்ன கடவுளின் வார்த்தைகளை அவர்கள் நம்பவில்லை. மாறாக அதை அடித்தார்கள். இவ்விதம் வாக்கு பண்ணப்பட்ட நாட்டிற்குள் மோசேயையும் ஆரோனையும் நுழைய முடியாமல் தடுத்தது அவிசுவாசமே. கடவுளுக்காய் வீரதீர செயல்களை சாதித்து விட்டு விசுவாசிக்காத ஒரே காரணத்தால் முடிவை எட்ட தவறுவது எவ்வளவு பரிதாபம். மோசே கானானை பார்த்தான், ஆனால் அதற்குள் நுழைய முடியவில்லை. இதைத்தான் எ ஸ்லிப் பிட்வீன் கப் அண்ட் லிப் என்பார்கள். கடவுளுடைய வாக்குகளை சுதந்திரிப்பதற்கும் நமது ஜபங்களுக்கு பதில் பெற்றுக் கொள்வதற்கும் பல நிபந்தனைகள் இருந்தாலும் அவற்றில் அடிப்படையானதும் இன்றியமையாததும் விசுவாசம்தான். நமது வாழ்வில் நெடுங்காலமாய் தாமதித்துக் கொண்டிருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பிரியமானவர்களே, இன்றே விசுவாசிக்க அழுத்தி கூறுகிறேன், அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன், இன்றே விசுவாசிக்க துவங்குவோம். அப்பொழுது கடவுளின் கரங்கள் நமக்காக செயல்படும். சகோதரி சாராள் நவரோஜி அவர்கள் எழுதிய ஒரு பாடலில் உள்ள ஒரு கவி,

இன்பக்கான விசுவாச வார்த்தைகளை விசுவாசித்தால் இன்பக்கானானுக்குள் நுழைந்து என்றும் இன்பத்தில் திளைத்திருக்கலாம். நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவிடம் பங்குள்ளவர்களாயிருப்போம். விசுவாசிப்போம், விசுவாசிப்போம், விசுவாசித்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் நமக்கு பெயரே விசுவாசிகள் என்பதுதான். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு, உம்மால் அபிஷேகிக்கப்பட்டு, உம்மால் வழிநடத்தப்பட்டு, உம்மால் அற்புதங்களை செய்யும் சக்தியை பெற்று, உம்மால் பெருங்கூட்ட மக்களை கர்த்தாவே வல்லரசுகளின் கையிலிருந்து விடுவித்து கானானுக்கு நேராக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற தலைவர்களே உள்ளே நுழையாமல் போனதற்கு காரணம் அவிசுவாசம் என்று நாங்கள் பார்ப்பது கர்த்தாவே எங்களை அதிர வைக்கிறது. அவிசுவாசம் உம்மை அவ்வளவாக துக்கப்படுத்துகிறது ஆண்டவரே. விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அவிசுவாசம் உம்மை அளவுக்கு மீறி எரிச்சலடைய செய்யும் என்பதை நாங்கள் நினைத்து பார்ப்பதில்லை. கர்த்தாவே, ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவிதார். நீர் எங்கள் இருதயங்களிலே ஊன்றி இருக்கிற விசுவாசத்திற்காக, ஆவியானவர் மூலமாக கனியாய் தருகிற விசுவாசத்திற்காக, திருவசனத்தை வாசிப்பதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற விசுவாசத்திற்காக, உம்முடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுகிறதுனால் ஒருவருக்கு ஒருவர் கிடைக்கிற விசுவாச ஊக்குவிப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த விசுவாசத்திலே நாங்கள் தளர்ந்து விடாதபடி, குறிப்பாக மனுமகன் திரும்பி வரும் பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்கிற சூழ்நிலையிலே கர்த்தாவே நீர் நிச்சயமாகவே காண்பீர், அந்த விசுவாசம் எங்களுக்குள் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் உமக்கு பதில் தர நீர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

உன்னீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமாமே. என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. தேங்க்யூ காட். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேயராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே ஓடுவேன்? Bring us back, O God, to your presence. உம்முடைய நிறைவான அந்த பிரசன்னத்திற்கு நேராக ஹல்லேலூயா. எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே. உங்க சமூகத்திலே சுகம் உண்டே. உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே. நம்பிக்கை ஆண்டவரே பிறக்கும் ஒரிடம் தேவ சமூகம். We look to your name alone, Jesus. We magnify your name. We come in hope.

ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ராஜாவின் திருப்பாதத்திலே. ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துட்டு, Cast all your burden upon him, for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். தேங்க்யூ லார்ட். உங்களுடைய சமூகத்திலே எங்களை

ஒவ்வொரு யார் யார் எல்லாம் இந்த நேரத்தில் முகத்தை நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையை போய்கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகரை இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, O God. At this moment, in the nerathre, ஒவ்வொரு சுகம் இறங்கி வரட்டும். இனம் கண்டுகொள்ள முடியாத தேவனுடைய சமாதானம் இறங்கி வருவதாக.

poured her heart in the presence of God, and she prayed, hallelujah, out of her anguish, out of her desperation, hallelujah, out of her difficult situation, she poured out her heart and she prayed. The Bible says God heard Hannah. God heard Hannah. The prayer of Hannah was answered. அன்னாடி ஜபம் கேட்கப்பட்டது. நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் நம் நடுவே உண்டு. நம்பி

நாங்கள் நினைச்ச காரியெல்லாம் தோற்று போகும். அல்லேலூயா. அன்றுமே எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், அல்லேலூயா, எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. எவ்ரிதிங், அல்லேலூயா, எவ்ரி டிசிஷன் தட் வி மேக் இன் ஃப்ளஷ் ஹஸ் ஃபெயில்ட். But Lord, help us, O God. Hallelujah, that we will be led by the Spirit. Avile nadathapadumadhu

மனுஷ கண்களினாலே ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்கார பார்த்ததெல்லாம் எதிரானுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது. அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஹல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல ஹல்லேலூயா தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு பொல்லாங்களை நாங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க பலத்தாலே எங்களை இடை கட்டுவீராக. உங்களுடைய ஆவியினாலே எங்களை நடத்துவீராக. எப்படி இயேசு ஆண்டவரை பரிசுத்த

ஹல்லேலூயா. மரித்து போனவைகள் உயிர் பெற்றது, மரித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வறண்டு போன நிலைமையில முடிந்தது, இனி எழும்ப முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், எவ்ரி சிச்சுவேஷன் will be revived.

அக்கினி ஊற்றப்படுவதாக. இந்த சூழலிலே ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக, வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அந்த பலிபீடத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில்

இல்லை என்றாலும் yet we will trust in you, yet we will put our hope in you. ஆனாலும் அல்லேலூயா, கர்த்தர் பேர் அல்லேலூயா. நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.

திராட்சை மலம் துளிர் விடாமல் போனார், திராட்சை செடி பலன் கொடாமல் போனார், தொழுவத்தில் மாடுகள் மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தருக்குள் கழி கூடுவேன், என் ஆத்துமா அவருக்குள் கழி கூடும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. Hallelujah. Yet we will rejoice. Yet we will put our trust in that living God. Oh, we praise your name, O God.

எங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரம் எல்லா கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல

0: நீங்கள் கேட்க போவது
1: உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் யோவான் 16:20. 1815 ஜூன் மாதம் 15 இங்கிலாந்துக்கு விரோதமாக நெப்போலியன் வந்தார். வாட்டர்லூ என்ற இடத்தில்தான் அந்த யுத்தம் நடந்தது. மாலை நேரம் யுத்தக்களத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது. அதை வாசித்தவர் வெல்லிங்டன் டிஃபீட்டட் என்று வாசித்தார். அதாவது வெல்லிங்டன் என்ற பட்டணம் முறியடிக்கப்பட்டது என்று அந்த செய்தி சொல்லிற்று. எனவே இங்கிலாந்து தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் துக்கத்திலே ஆழ்ந்து போனார்கள். ஆனால் சற்று நேரம் கழித்து அந்த துக்கம் சந்தோஷமாக மாறிற்று. ஏனென்றால் அந்த செய்தியை அரைகுறையாக படித்தவர் மீண்டும் முழுவதுமாக படித்து முடித்தார். அவர் அதை மீண்டும் வாசித்த போது அதில் வெல்லிங்டன் டிஃபீட்டட் த எனிமி என்று இருந்தது. அதாவது வெல்லிங்டன் தன் எதிரியை முறியடித்து விட்டது என்று அந்த செய்தி சொல்லிற்று. செய்தியை முழுவதும் அறியாததால் வெல்லிங்டன் மக்கள் மிகுந்த கவலையில் ஆழ்ந்து போய் இருந்தார்கள். அம்பிரியமானவர்களை இதைப் போலவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது கிரைஸ்ட் டிஃபீட்டட் என்று மக்கள் நினைத்தனர். ஜனங்கள் எல்லாரும் மிகவும் வேதனைப்பட்டார்கள். சீஷர்களின் துக்கம் அதிகரித்தது. ஆனால் அது நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. 3 அதிகாலையில் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் உயிரோடு எழுப்பிய போது மீண்டும் ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றின மக்களையும் சீஷரையும் சந்தோஷப்படுத்தியது. கிரைஸ்ட் டிஃபீட்டட் டெத் என்ற செய்திதான் அந்த செய்தி. இயேசு கிறிஸ்து மரணத்தினால் ஜெயிக்கப்படவில்லை, ஆனால் அவர் மரணத்தை ஜெயித்தவர். ஆம்பிரியமானவர்களே, உங்களது வாழ்விலும் திடீரென கார்மேகத்தைப் போல கரிய மேகங்கள் வந்திருக்கலாம். அவை நிரந்தரமான துக்கத்தை ஏற்படுத்திவிடும் என்று நினைத்து கலங்கிவிடாதிருங்கள். தேவன் உங்கள் காதுகள் நற்செய்திகளை கேள்விப்பட உதவி செய்வார். உங்கள் துக்கம் நிச்சயமாக சந்தோஷமாய் மாறும். நாயன் என்ற ஊரில் ஒரு விதவை பெண் இருந்தாள். அவளுக்கு ஆதரவாக ஒரே ஒரு வாலிப மகன்தான் இருந்தான். அவனும் மரித்து போனான். அந்த பெண்ணுக்கு துக்கத்தின் மேல் துக்கம் வந்தது. வாழ்க்கை அஸ்தமனமானது. அவள் எல்லா நம்பிக்கையையும் இழந்தவளாய் தன் மகனை அடக்கம் பண்ண சென்று கொண்டிருந்தாள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்தபோது அந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியது. அந்த தாயின் கண்ணீரை கண்ட இயேசு வந்து பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றார். உடனடியாக வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான். அழுது புலம்பி நம்பிக்கை இழந்து நடந்து போய் கொண்டிருந்த அந்த பெண் பேரானந்தம் அடைந்தாள். அவளுடைய ஆச்சரியத்திற்கு அளவே இல்லாமல் போனது. ஆம்பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் நிரந்தரமானது அல்ல. சீக்கிரம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானம் மத்தேயு 16:21-23 நாம் தியானிப்போம். அது முதல் இயேசு எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகளை பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அன்பாலே இந்த பகுதியிலே ஆண்டவர் நம்மோடு என்ன பேச இருக்கிறார் என்பதை ஆழ்ந்து பார்த்தோம் என்றால், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று பேதுருவை கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். பேதுருவை என்னன்னு படிந்து கொள்கிறார்னா, பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார். எனக்கு இதுல வந்து பாருங்க, பேதுரு அவரை தனியா அழைச்சிட்டு போய், ஆண்டவரே, இது உனக்கு நேரிடக்கூடாது, நீ சாக கூடாது, நீ உயிரோட இருக்கணும், எங்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கணும், பாஷா இருக்கணும்னு சொல்லி அவருடைய நலத்துக்காக தான் அவனை ஆண்டவர் இட்டுட்டு போய் அவர் அட்வைஸ் கொடுக்கறத பார்க்கிறோம். நான் இது மாதிரி சாக போறப்பா மூன்றாம் நாள் நான் எழுந்திருக்க வேண்டும், எனக்கு சாகு நிச்சயமாக கொலையுண்டு போறேன் அப்படின்லாம் சொல்றாரு. அதுக்கு பேதுரு வந்து தனியாக அழைச்சிட்டு போய், ஆண்டவர், இதெல்லாம் உனக்கு நேரிடக்கூடாது, இது சம்பவிக்கக்கூடாது என்று சொல்லி கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று பார்க்கிறோம். அப்போதான் அவர் ஆண்டவர் பேதுரு திரும்பி பார்த்து, அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். அதுக்கப்புறம் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறான், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கவில்லை என்று சொல்றார். பாருங்க அன்பாவிலே, இந்த இடத்துல எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய சத்தியம் என்னவென்றால், நாம் ஆண்டவர் கூட இருந்தாலும் சரிதான், ஆண்டவரோடு இருந்தாலும் சரிதான், ஆண்டவர்கிட்ட நம்ம ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் கொண்டிருந்தாலும் சரிதான், அடிக்கடி நம் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படிதான் பேதுரு சிந்தித்தார். அதனால தான் அவனை கடிந்து கொண்டார். இங்கு ஏன் அவர் அப்படி கடிந்து கொண்டார் என்று பார்த்தோம் என்றால், முன்னாடி காரியத்தை நாம் பார்த்தோம், நேற்று தியானித்தோம். என்னன்னா, என்னை யார் என்று சொல்கிறார்கள் ஆண்டவர் கேட்டதுக்கு பேதுரு என்ன சொன்னா, நீயே அதாவது சீமோன் பேதுரு பதிலாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி இருக்கிறாயே, கிறிஸ்து என்று சொன்னான் என்று பார்த்தோம். முன்னாடியே அவனை பார்த்து, யோனாவின் குமாரனாகி சீமோனை பார்த்து, மாம்சம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்துறான்னு பாராட்டுறான். இப்படி பாராட்டிட்டு தான் அதே அதிகாரத்துல பின்னாடி ஒரு கொஞ்சம் நாடிக்குள்ளார இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றாரு. உன்னை என்னை அப்பாலே போ சாத்தானேன்னா என்ன செஞ்சிருப்போம், நிச்சயமா கோச்சிட்டு போயிருப்போம். இந்த ஆளுக்கு இந்த ஆள் சாகக்கூடாதுன்னு நம்ம வந்து நல்லது சொன்னா இவர் என்ன நம்மளே போட்டு சாத்தாங்கத்தான்றாருன்னு ஒரு ஏறி ஏறுவோம், இல்லை கோச்சி கொண்டு போயிருப்போம். அன்பான் இல்லை, இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் பேதுருவை பாராட்டி பேசின பிறகு, இது பரலோந்தாயா உனக்கு வெளிப்பட்டதுன்னா, பத்து மீதி இருக்கிற 11 சீசன் முன்னாடி பேதுரு பாராட்டணும்னே இவனுக்குள்ள என்ன வந்துச்சு, பெருமை வந்துச்சு. அன்பான்லே, பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று அவருடைய சுபாவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பெருமை வந்த உடனே பார், என்னை பத்தி சொல்றாரு பார் ஆண்டவர், நான் தான் சரியா சொன்னேன், என் மேலதான் ஆண்டவர் இனிமே சபை என்ன செய்ய போறாராம், கட்ட போறாராம், என்கிட்ட தான் பரலோகத்தினுடைய திருவுகள் சாவியை தரப்போறாங்க, இந்த மாதிரி ஒரு பெருமை வந்துட்டு மற்ற சீசல் முன்னாடி என்ன செஞ்சிருப்பாரு, நெஞ்சை நிமித்திருப்பார். அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சுன்னா, அவருக்குள்ளார பெருமை வந்ததுனால ஆண்டோடைய பிரசன்னம் எட்டக்கு போச்சு, பிசாஸ் உள்ள வந்துட்டான். ஆனால்தான் ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்ற அளவுக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு, துணிஞ்சு அவரை கடிந்து கொள்ற அளவுக்கு துணிஞ்சிட்டார். நீங்க ஒண்ணு சாகக்கூடாது, நீங்கெல்லாம் உயிரோடு இருக்கணும், நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு அவர் பெரிய ஆளாயிட்டார். அப்போதான் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொன்னார். ஏன் பேதுரு சாத்தான ஆயிட்டானா, இல்லை என்பான்ல, ஆண்டவருடைய கண்ணோட்டமே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பார். அப்போ நாம் இதை இன்றைக்கி சமுதாயத்தை எப்படி கண்ணோட்டத்தில் பார்க்குறோம், நமக்கு வேண்டப்பட்டுள்ள மனைவியோ கணவனையோ பிள்ளைகளையோ அல்லது மற்றவர்களால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அல்லது மற்றவர்களால் ஒரு இடைஞ்சல் வரும்போது நாம் அவர்களை எப்படியாக பார்க்கிறோம் என்றால் அவர்களை அவர்களாகவே பார்க்குறோம். அவர்களுக்கு பின்னாக மறைந்து கிடக்கிற ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அந்த பிசாசு நம்மளை வீணாக்க நம்முடைய செயல்பாடுகளை தடை செய்ய அவர்களை உபயோகப்படுத்துகிறான் என்றதை நாம் அறியாமல் இருக்கிறோம். இப்படி தான் ஏசாண்டவர் சிலுவையிலே ஏறுவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அன்பான சீஷனுடைய உள்ளார பூந்து சொன்னா கேட்க மாட்டாரா அப்படின்னு தான் பிசாசு என்ன செஞ்சால் பேதுருவை ஒரு டூல்ஸாக பயன்படுத்தி ஆண்டவரே இது நடக்கக்கூடாது என்று கரிசனையாக சொல்லும்படியாக செய்தான். ஆனால் ஆண்டவர் பேதுருவை பார்க்கவில்லை, பேதுருக்குள்ளாக மறைந்து கிடக்கிற சாத்தானை பார்த்து தான் அப்பாலைப்போ சாத்தான் என்றார். இன்னைக்கு நாம் யாரை பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிற மனுஷனை பார்க்கிறோமா, அவளுக்குள்ள மறைந்து கிடக்கிற பிசாசை பார்த்து நாம் அவற்றை எதிர்க்கிறோமா? இன்னைக்கு நமக்கு அநேக வேலையிலே நாம் மாமிச சிந்தை உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். மனுஷனுக்கு ஏற்றவில் தான் சிந்திக்கிற மூஞ்சி தேவனுக்கு ஏற்ற சிந்தனை நமக்குள்ள வரமாட்டேன். உண்மையிலே தேவனுக்கு ஏற்ற சிந்தை நமக்குள்ள வந்தோம்னா யார் ஒரு சண்டை போடுறாலும் சரி, நம்மகிட்ட விரோதமாக பகைச்சிக்கிட்டாலும் சரி, அவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசை பார்த்து நாம் என்ன செய்வோம், ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே இவர்கள் நல்லவர்கள் தான், இவர்கள் எனக்கு வேண்டப்பட்டவர்கள், ஆனால் இவர்களை கொண்டே பிசாசு என்ன என்ன செய்கிறான், தடை பண்ணுகிறான், என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தாதபடிக்கு என்னை தடை செய்கிறான் என்று நாம் என்ன செய்வோம், அவங்களுக்குள்ள மறைந்து கிடக்கிற பிசாசை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக ஓப்பன் அப்பாலே போ சாத்தானேன்னு பேதுருகிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அந்த மாதிரி மனசுக்குள்ளே அதை கடிந்து கொள்ளும்போது அந்த சாத்தானுடைய கிரியைகளை நாம் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும் என்பது தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அல்லது நாம் என்ன இன்னைக்கு ஆண்டவருக்கு ஏற்றவைகளை தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தனைகளை நாம் கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி நாம சிந்திக்க கூடாது. அப்ப தேவனுக்கு ஏற்ற மாதிரி நாம சிந்திக்கணும்னா உண்மையில வேத வசனங்களை நாம் ஆழ்ந்து தியானிக்க தியானிக்க, அதை உட்கொள்ள உட்கொள்ள, அதிகமாக சாப்பிட சாப்பிட, அதிகமாக அதை நாம் தியானிக்க தியானிக்க தான் அந்த தேவனுக்கு ஏற்ற சிந்தனை நமக்குள்ள வருகிறது. இல்லை என்றால் ஒரு ஆர்டினரி மனுஷனை போல மனுஷனுக்கு ஏற்றவர்களை தான் நாம் சிந்திக்கிறோம் அன்பாலே. அதனால தான் சண்டை, சச்சரவு, ஈகோ, பெருமை, பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா மனுஷனுக்கு ஏற்றவர்களை நாம் சிந்திக்கிறதா இருக்கிறோம். இதை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கக்கூடியவர்களாகி நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அங்க பேதுரு எப்படி டீல் பண்றாரோ அதே போல நமக்கு வர இடையூறுகளை, நமக்கு வரக்கூடிய தடைகளை, நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நாம் அவங்க செய்யல, அவர்களுக்குள்ள மறைந்து கிடக்கிற பிசாசு செய்து என்று நாம் நிச்சயமாக அறிந்து கொண்டோம் என்றால் பிரச்சனை வராது என்பாங்களே. எனவே ஆண்டவர் எப்படியாக எந்த கண்ணோட்டத்தில் பேதுருவை பார்த்தாரோ அதே கண்ணோட்டத்தில் நாம் மற்றவர்களை பார்த்து நாம் உஷாராவோம். நம்மளுடைய ஸ்பிரிட்டை, நம்முடைய ஆவியை நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. செபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை ஆண்டவரே நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்பு இவர்களால் வருகிறது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாமல் அவர்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே அந்த பிசாசின் சாத்தானுடைய செயல்களை நாங்கள் அறிந்து அதை எதிர்க்க, அதை எதிர்த்து நாங்கள் ஆண்டவரே வெற்றியை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. அந்த மனுஷனுக்கு ஏற்றவர்கள் சிந்தனையிலே நாங்கள் சிந்திக்காதபடிக்கு எப்பொழுதும் தேவனுக்கு ஏற்ற சிந்தனையிலே சிந்திக்க ஆண்டவரே சத்திய வசனத்தை எங்களுக்கு கற்றுத்தாங்க. நீங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் தியானித்து உண்மையை உம்முக்கு ஏற்றவர்களை நாங்கள் சிந்தித்து உமக்கு ஏற்றவர்களை நடக்க உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இதை கேட்குற ஒவ்வொரு மேலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்களை காத்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ அன்பானே.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:16 முதற் பகுதி. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பேசுகிறதை கவனித்து கேட்கிற கர்த்தர் என்ன பேசுகிறோம் என்பதை அவர் கவனிக்கிறார். வார்த்தைகளில் கவனம் மிக மிக தேவையாயிருக்கிறது. இங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 13 நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் உமக்கு விரோதமாய் என்ன பேசினோம் என்கிறீர்கள். ஆண்டவர் கவனித்து கேட்டு சொல்லுகிறார், நீங்க எனக்கு விரோதமாய் பேசின பேச்சு கடினமாய் இருக்கிறது. ஆண்டவர் அவ்வளவு வேதனையோடு சொல்லுகிறார். எது அவருக்கு விரோதமான பேச்சு தெரியுமா? அடுத்த 2 சொல்லப்பட்டிருக்கிறது. 14:15 தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்பொழுதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். இந்த பேச்சு கர்த்தருக்கு கடினமா இருக்கிறதா? என்ன பேச்சு? நாம கட்டளைகளை கை கொள்ளுகிறோம், நாம ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறோம், நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், அப்படி இருந்தா நாம கஷ்டப்படுறோம். ஆனா துன்மார்க்கமாய் துணிந்து நடக்கிறவன் நல்லா இருக்கிறானே, அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, இப்படி நம்ம பேசுறோம் தெரியுமா? இந்த பேச்சு கடினமா இருக்குது. ஆண்டவர் சொல்ற, எனக்கு விரோதமா பேசுறீங்க. இப்படிப்பட்ட பேச்சுகள் நாம் ஏதோ ஒரு வகையில பேசினது உண்டு. இந்த நாளிலே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஒருபோதும் இப்படிப்பட்ட பேச்சை பேசாதிருங்கள். ஆமென். சில காரியங்கள் நமக்கு கிடைக்காமல் போவதும், தேவன் யார் என்று கேட்கிறவனுக்கு கிடைப்பதும், இதை வைத்து ஆசீர்வாதத்தை நன்மையை ஒருபோதும் ஒரு தேவ பிள்ளை கணக்கிடவே கூடாது, அளக்கவே கூடாது. தேவன் சரி கட்டுகிற ஒரு நாள் உண்டு. அந்த நாளிலே அதனுடைய 18 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அகங்காரிகள் உங்கள் முன்னாக வாழ்ந்திருக்கலாம், செழித்திருக்கலாம், ஆமே பெருகி இருக்கலாம். அதை குறித்து நீங்க சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் தேவனுடையவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். தேவன் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க, தேவனை சேவிக்கிறவனுக்கும் சேவிக்காதவனுக்கும், தேவனை உயர்த்துகிறவனுக்கும் தேவன் யார் என்று கேட்கிறவனுக்கும், தேவனுக்கு பயந்து நடக்கிறவனுக்கும் துணிந்து நடக்கிறவனுக்கும், ஆமேன், வித்தியாசத்தை காண்பிக்கும்படி ஒரு நாளை தேவன் வைத்திருக்கிறார். அன்று நிச்சயமாய் அதை தேவன் செய்வார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த காலம் வரைக்கும் காத்திருக்கிற சகோதரா சகோதரி, ஒருபோதும் எதுக்கு நான் ஆண்டவர் ஆராதித்து, எதுக்கு நான் சர்ச்சுக்கு போய், எதுக்கு நான் பரிசுத்தமா வாழ்ந்து, இதனால என்ன பிரயோஜனம்? துணிந்து பாவம் செய்யறவன் நல்லா தானே இருக்கிறான். இப்படிப்பட்ட பேச்சு தயவு செய்து பேசாதிருங்கள். இந்த பேச்சு தேவனுக்கு விரோதமான பேச்சு, தேவனால் தாங்கி கொள்ள முடியாத பேச்சு. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு விரோதமான பேச்சு கடினமா இருக்கிறது என்று. கவனித்து கேட்கிற கர்த்தர் காயப்படக்கூடாது. கவனித்து கேட்கிற கர்த்தர் ஆமென் மகிழும்படியா நம்முடைய பேச்சுகள் இருக்கட்டும். கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவாராக. எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவை, உம்மை காயப்படுத்தும் பேச்சுகளின் எங்கள் வாயில் வராதபடிக்கு கிருபையாய் காத்துக்கொள்ளும். நீர் கவனித்து கேட்கும் போது நாங்க பேசுற வார்த்தைகள் நிமித்தம் ஆண்டவரே உங்க உள்ள மகிழும்படியாகவே எங்கள் வார்த்தைகள் காணப்படணும்பா. கர்த்தர் கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G-Fan FM. இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வுக்கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் 2 கொரிந்தியர் 12:9. இதற்குள் இருந்து எடுக்கப்பட்ட தலைப்பு, போதுமான கிருபை. உங்களுக்கு கர்த்தரிடத்தில் போதுமான ஏராளமான கிருபை இருக்கிறது. நீங்கள் பூமியிலே வெற்றியோடு வாழ்வதற்கு கர்த்தரிடம் தாராளமான கிருபை உண்டு. ஒரு மீன் குஞ்சு நீந்துவதற்கு கடலில் ஏராளமான தண்ணீர் இருக்கிறது. அது அதன் வாழ்நாள் எல்லாம் போதுமானது. எகிப்தில் உள்ள ஜோசேப்பின் களஞ்சியத்திலே ஒரு சின்ன சிட்டுக்குருவி குடும்பத்திற்காக போதுமான தானியங்கள் இருப்பது போல உங்களுக்கும் பரலோகத்தில் இருந்து வருகிற கிருபைகள் போதுமானதாயிருக்கிறது. ஆகவே நீங்கள் கிருபையில் பெருகுங்கள், கிருபையிலே பலப்படுங்கள். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் உங்களை நோக்கி வந்து சேருகின்றன. ஆகவே இன்றைக்கு பரலோகத்தை பார்த்து சந்தோஷத்தோடு, அப்பா என்னிலே எவ்வளவு குறைகள் இருந்தாலும், என் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், அதை சந்திக்கவும் மேற்கொள்ளவும் உமது கிருபை போதுமானது. என் கால் சறுக்கும் போது உம்முடைய கிருபை என்னை தாங்கிக் கொள்ளுகிறது என்று சொல்லுங்கள். ஆதி நாட்களிலே தூய அகஸ்டீன் என்ற பக்தன் இருந்தார். அவர் அதிகாலையில் எழும்பி, அப்பா எனக்கு கிருபை தாரும், இந்த நாளை வெற்றியோடு நின்று என் பிரச்சனைகளை சந்திக்க கிருபை தாரும், என்னுடைய சொல்லிலும் செயலிலும் வலுவாதிருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி தேவ கிருபைக்காக அதிகமாக ஜெபிப்பாராம். பின்பு தெருக்களிலே அவர் நடந்து போகும் போது அவருடைய முகத்தில் இருக்கிற கிருபையின் ஐஸ்வர்யத்தை ஜனங்கள் பார்ப்பார்கள். அவர்கள் பாவ உணர்வு அடைந்து, ஐயா எங்களுக்கு கிருபை வேண்டும் என்று சொல்லி கதறுவார்களாம். அவர் வாயினால் ஒரு வார்த்தை பேசாமல் இருந்தாலும் அவருடைய தேவ முகம் தேவ கிருபையை பிரதிபலித்துக் கொண்டு இருக்குமா? அப்போஸ்தலர் பவுலோடு தேவ கிருபை இருந்ததினாலே அவருடைய பலவீனத்திலே தேவ பலன் பரிபூர்ணமாய் விளங்கியது. அந்த பலவீனத்தை எண்ணி சோர்ந்து போகாதபடி, அதைரியப்படாதபடி, தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விடாதபடி கிருபை அவரை தாங்கினது. ஆகவே அவர் பலவீனத்தை குறித்து எண்ணவில்லை, கிருபையினாலே வருகிற தேவ பலத்தை குறித்து மகிழ்ச்சி அடைந்தார். ஆகவே அவர் எழுதுகிறார், கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9 இவ்வாறு சொல்லுகிறது. பொதுவாக யாருமே தங்கள் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவது இல்லை. பலவீனங்களினால் மனம் சோர்ந்து போவார்கள். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் பலவீனங்களிலே தனக்கு கிடைக்கும் மகா ஏராளமான கிருபைகளை எண்ணி எண்ணி கர்த்தரை துதித்தார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பலவீனங்களை ஒருபோதும் எண்ணாதிருங்கள். அதை குறித்து சந்தோஷமாய் மேன்மை பாராட்டும் போது கர்த்தருடைய கிருபைகளை எண்ணி துதிப்பீர்கள். இக்காலத்து பாடுகள் இனி உங்களில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. உங்கள் நினைவுக்காக, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 12:10 இவ்வாறு நீங்களும் சொல்வீர்களா? அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இன்றைய நாளுக்கான உங்களுடைய கிருபை போதுமானது. ஆமேன். இப்படியாக கிருபைகளையும் தேவ செய்திகளையும் இனிய பாடல்களையும் மனதுக்கு பிடித்தமான சிறு சிறு சிந்திக்க தூண்டும் சிந்தனைகளையும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிக பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்ப பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

சிந்திப்போம் செயல்படுவோம். வெற்றியான வாழ்க்கை வாழணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுவோமா? 6 முக்கியமான குறிப்புகளை பற்றி நான் சொல்ல போறேன். முதலாவது, கடின உழைப்பு. கடின உழைப்புக்கு மாற்று எதுவுமே கிடையாது. அதிர்ஷ்டத்தை நம்பாம நம்முடைய உழைப்பின் மேல நாம நம்பிக்கை வைக்கணும். கடும் உழைப்பு எப்போதும் பயன் தரும். வெறும் பேச்சினால் வருவது வறுமையே. ரெண்டாவது, பொறுமை. பொறுமையை நம்ம இழந்துட்டோம்னா வெற்றிங்கிற பெயரையே நம்ம மறந்துட வேண்டியதுதான். கடின உழைப்பை செஞ்சுட்டு கர்த்தர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்வார்னு பொறுமையோட காத்திருக்கணும். அடுத்து, தியாகம். நம்முடைய உயரிய குறிக்கோளை அடைறதுக்கு நாம சில தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கும். அதை செய்ய நாம தவறுனா நம்முடைய குறிக்கோளையே நாம தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும். அடுத்து, நிலையா நிற்பது. நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதுல உறுதியோட நிலைச்சு நிக்கணும். இப்படி நிலைச்சு நின்னோம்னா சராசரி விஷயங்களை கூட நம்ம சிறந்ததா மாற்றி காட்ட முடியும். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாகன்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம். 5வது, ஒழுக்கமான வாழ்க்கை. ஒழுக்கமான வாழ்க்கை தான் நம்மளை வளர வைக்குது. எல்லா தீங்குகள்ல இருந்தும் நம்மளை காப்பாத்துது. 6வது, தன்னம்பிக்கை. அடுத்தவங்களுக்கு என்னைய பிடிக்கும்னு நம்புறது இல்ல தன்னம்பிக்கை. மற்றவங்களுக்கு என்னைய பிடிக்காட்டினாலும் நான் கவலைப்பட மாட்டேன், சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறது தான் தன்னம்பிக்கை. மறுபடியும் சொல்றேன், கடின உழைப்பு, பொறுமை, தியாக உணர்வு, நிலைத்து நிற்றல், ஒழுக்கமான வாழ்க்கை, தன்னம்பிக்கை, இதெல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிச்சா நிச்சயமா நம்ம வெற்றி அடையலாம்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:13 நாம் 20 வரைக்கும் நாம தொடர்ந்து பல நாட்களாக தியானித்துக் கொண்டு வருகிறோம்.
2: We are continuously meditating from the book of Proverbs chapter 3 verses 13 to 20 for many days.
1: இதிலே நாம் முதலாவது ஞானத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
2: First we are speaking about the importance of wisdom.
1: அது ஏன் மிக மிக அவசியமானது?
2: Why it is very much necessary?
1: அது எவ்வளவு மேன்மையானது?
2: How great it is?
1: பொன் வெள்ளி முத்துக்களை பார்க்கிலும் அதனுடைய விலை மேன்மையானது.
2: It is very precious than gold, silver and rubies.
1: எதையுமே ஒப்பிட முடியாது.
2: Nothing can be compared with that.
1: அது மாத்திரமல்ல, அது எப்படி தன்னை தேடி வருகிறவர்களுக்கு அது இரண்டு கை நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது.
2: And also how it brings down blessings by its both the hands to the one who comes seeking.
1: அந்த ஞானத்தின் பாதையிலே நடக்கிறவர்களை எப்படி அது இன்பமான பாதைகளிலே நடக்க பண்ணுகிறது.
2: And also how it is leading the people who come in the path of wisdom to go through the pleasant ways.
1: அது மாத்திரமல்ல, அதனுடைய வழிகளை அதனுடைய பாதைகளை எவ்வளவு சமாதானமாக இது நடத்துகிறது.
2: And also how it is leading its path with peace.
1: அந்த ஞானத்தை கண்டடைகிற அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பது போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு வருவதை நாம் கவனித்தோம்.
2: We also saw that the people who find this wisdom will have an experience of eating of the tree of life.
1: அது மாத்திரமல்ல, இந்த ஞானத்திற்கு முன்னடையாளமாக நம்முடைய தேவனே நிறுத்தப்படுகிறார்.
2: And also our Jesus Christ is being set as an example for this wisdom.
1: அவர் ஞானத்தினால் இந்த பூமியை ஸ்தாபித்து இந்த ஞானத்தினாலேயே அவர் அதை அஸ்திபாரப்படுத்தினார் என்று கவனித்துக் கொண்டிருந்தோம்.
2: We also saw that the Lord founded the earth and fixed the earth.
1: நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த 20 சொல்லப்பட்ட மெயின் ஞானத்தை குறித்து நாம் வந்து கவனிக்க ஆரம்பித்தோம்.
2: By the grace of God yesterday we saw from the verse
1: 21
2: which speaks about true wisdom.
1: மெயின் ஞானத்தை என்று கவனிச்சோம்.
2: We saw sound wisdom or true wisdom.
1: அப்போ மெயின் ஞானம் ஒன்னு இருந்தா பொய் ஞானம் ஒன்னு இருக்கணும்.
2: So if there is something called true wisdom there should be a false wisdom.
1: அப்போ நம்ம வந்து நேற்றைக்கு உலக ஞானத்திற்கும் தேவ ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கவனித்தோம்.
2: So yesterday we saw the difference between God's wisdom and world's wisdom.
1: நான் சொன்னேன் நேற்றைக்கு உலக ஞானம் என்பது பகுத்து அறிய அறியாத ஒரு ஞானம், ஆனால் தேவனுடைய ஞானமோ ஒப்பிட முடியாத அல்லது நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உன்னத ஞானம்.
2: Yesterday I told you world's wisdom is an irrational wisdom whereas God's wisdom is incomprehensible wisdom.
1: நேற்றைக்கு நாம் இன்னொன்றை கவனித்தோம். உலக ஞானம் என்பது ஒரு குறைவான ஞானம், தரத்தில் குறைவான ஞானம். தேவனுடைய ஞானமோ அளவிட முடியாத ஞானம்.
2: And next we saw world's wisdom is inferior wisdom whereas God's wisdom is infinite wisdom.
1: மூன்றாவது நேத்தை கவனித்தோம். உலக ஞானம் என்பது தற்காலிகமான ஒரு ஞானம், தேவனுடைய ஞானமோ முடிவே இல்லாத நிரந்தரமான ஞானம்.
2: And third we saw world's wisdom is interim wisdom whereas God's wisdom is interminable wisdom.
1: Interminable terminate ஆகாது. அத போல ஒரு விஸ்டம் வந்து தேவனுடைய ஞானம்.
2: So it cannot be terminated. Such a kind of wisdom is God's wisdom.
1: இந்த வசனத்தை ஆண்டவர் மறுபடியும் என்னை வாசிக்க வைத்தார்.
2: So the Lord made me to read this verse again.
1: வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:21 பாருங்க.
2: Proverbs chapter 3 verse 21.
1: என் மகனே, இவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள்.
2: My son, let them not depart from your eyes. Keep sound wisdom and discretion.
1: ரெண்டு காரியம் அங்க இருக்கு.
2: There are two things here.
1: ஒன்று வந்து மெயின் ஞானம்.
2: One is sound wisdom.
1: இரண்டாவது வந்து நல்ல ஆலோசனை.
2: The next one is discretion or good counsel.
1: அப்போ ஆலோசனையில கூட நல்ல ஆலோசனை ஒன்னு இருக்குமானா கெட்ட ஆலோசனை ஒன்னு இருக்குன்றத நம்ம மறுக்கவே முடியாது.
2: So therefore we cannot deny if there is something called good counsel there should be something called bad counsel.
1: அதைதான் நாம் சங்கீதம் முதலாம் சங்கீதம் முதலாம் வசனத்துல வாசிக்கிறோம்.
2: That's what we read in Psalm 1 and verse 1.
1: துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும்.
2: Not walk in the counsel of the ungodly.
1: அப்போ ஆலோசனை கொடுக்கிறவங்க எல்லாருமே பரிசுத்தவான்கள்னு சொல்லிர முடியாது.
2: Therefore whoever gives counsel are not holy people.
1: எல்லாருமே நல்லவர்கள்னு சொல்ல முடியாது.
2: We cannot say everyone who counsels are good counselors.
1: ஆலோசனை யார் கூட கொடுப்பானா துன்மார்க்கன் கூட ஆலோசனை கொடுப்பான்.
2: Even wicked and ungodly can also counsel us.
1: அப்போ ஒருவன் துன்மார்க்கனாயிருந்த ஆலோசனை கொடுத்தா அவனுடைய ஆலோசனை துன்மார்க்கமா தான் இருக்கும்.
2: So if the if a person is wicked and if he counsels, that will be a wicked counsel.
1: ஒரு குருடன் வந்து இன்னொரு குருடனை வழிகாட்டவே முடியாது.
2: A blind cannot lead another blind.
1: ரெண்டு பேரும் போய் குழியில விழ வேண்டியதுதான்.
2: Both will fall into pit.
1: துன்மார்க்கத்துல வாழ்றவன் நல்ல காரியங்களுக்கு எப்படி ஆலோசனை கொடுப்பான்?
2: So how can a wicked give counsel for a good things?
1: ஒரு குடிகாரன் இன்னொருவனை குடிக்காதன்னு சொல்லி ஆலோசனை கொடுப்பானா?
2: Can a drunkard counsel other person not to drink?
1: சொல்லுங்க பாப்போம். அதனால தான் அவனோட சேராதன்னு போடுறது.
2: That's why it says don't acquaint with him.
1: நீ நிச்சயமா அவனோட வழிகளை நீ கற்றுக்கொள்வாய்.
2: Surely you will learn his ways.
1: அப்போ ஆலோசனையில கூட தேவன் விரும்புகிறது என்னன்னு சொன்னா, நல்ல ஆலோசனையை நீ வந்து உன்னை விட்டு நீ விளக்கவே கூடாது, உன் கண்களை விட்டு விளக்க கூடாது, அதை நீ காத்து கொள்ள வேண்டும்.
2: Therefore in counsel also the Lord desires that we should keep this good counsel and that should not depart from our eyes.
1: நாம் ஏற்கனவே ஒரு முறை ஆலோசனையை பற்றி நாம ஒரு தியானத்துல நம்ம கவனித்திருக்கிறோம்.
2: We have already meditated about this counsel in one another devotion.
1: நம்முடைய வாழ்க்கையில ஆலோசனை மிக மிக அவசியமானது.
2: A counsel is very very essential for our life.
1: ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று சொல்லி நீதிமொழிகள் 11:14 வாசிக்கிறோம்.
2: And in Proverbs 11:16 we read where there is no counsel people will fall.
1: ஆனால் அநேக ஆலோசகர் இருந்தால் அங்கே சுகம் உண்டாகும் என்று வாசிக்கிறோம்.
2: And we also read that where there is many counselors there is always a healing.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீதிமொழிகள் 15:22 வாசிக்கும்போது,
2: If you read Proverbs 15:22,
1: ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போகும், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். 15:22.
2: Without counsel purposes are disappointed, but in the multitude of counselors they are established.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீதிமொழிகள் 24:6 வாசிக்கும்போது தமிழ்ல விசேஷமா, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும்னு போட்டிருக்கு.
2: In Proverbs 24:6 it says in multitude of counselors there is safety.
1: தமிழ்ல வந்து ஜெயம் கிடைக்கும்.
2: In Tamil it is like there is victory.
1: அப்போ சுகம் கிடைக்கும்.
2: There is safety.
1: அப்போ ஆலோசனையினால எண்ணங்கள் வந்து உறுதிப்படும்.
2: And because of counsels your purposes are established.
1: ஆலோசனைக்காரரால் ஜெயம் கிடைக்கும்.
2: And through counselors you will receive victory.
1: எல்லாருக்குமே ஆலோசனை தேவை.
2: So everyone needs counsel.
1: ரோமர்கள் எழுதின நிருபம் 11:34
2: In Romans 11:34
1: கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்னு இருக்கு.
2: It is written for who has known the mind of the Lord or who has been his counselor.
1: அப்பனா தேவனை தவிர எல்லாருக்குமே ஆலோசனை தேவை.
2: So it means that everyone need counsel except God.
1: ஒருவன் தேவனுக்கு மாத்திரம் தான் யாரும் ஆலோசனை கொடுக்க முடியாது.
2: So only no person get counsel, only God alone.
1: மற்ற எல்லாருக்குமே என்ன தேவைனா ஆலோசனை தேவை.
2: But everyone else need that counsel.
1: ஒருவன் ராஜாவா இருந்தாலும் சரி, அடிமையா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஆலோசனை தேவை.
2: Even if he is a king or even if he is a slave, he need counsel.
1: தகப்பனாவும் இருக்கலாம், மகனாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு ஆலோசனை தேவை.
2: He might be a father or he might be a son, but they need counsel.
1: முதியோரா இருக்கலாம், அவங்க இளைஞரா இருக்கலாம், ஆலோசனை தேவை.
2: They might be younger or they might be elder, but they need counsel.
1: ஊழியர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், எல்லாருக்குமே ஆலோசனை தேவை.
2: They might be pastors or they might be believers, but they need counsel.
1: மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆலோசகராக அல்லது ஆசிரியராக இருக்கலாம், அதே வேளையில கற்றுக்கொள்ளுகிற மாணவனாக இருக்கலாம், ஆலோசனை இருவருக்குமே தேவை.
2: He might be a counselor who counsels others or a teacher who teaches others, but he needs a counselor as well.
1: ஆனா நம்ம எதுல ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்னா, நாம பெறுகிற ஆலோசனை வந்து நல் ஆலோசனையாக இருக்க வேண்டும், நல்ல ஆலோசனையா இருக்க வேண்டும்.
2: But where we should be very careful is that the counsel that we receive should be a good counsel.
1: பாருங்க, யார் வேணாலும் ஆலோசனை கொடுக்கலாம்.
2: See anybody can give counsel.
1: யார் வேணா பிரசங்கம் பண்ணலாம்.
2: Anybody can preach.
1: ஆனால் பிரசங்கம் பண்றவங்க ஆலோசனை கொடுக்கறவங்க கொடுக்கிற ஆலோசனை நல்லதா கெட்டதா அப்படின்னு தீர்மானிக்க வேண்டியது அவசியம்.
2: But it is always necessary to verify and examine whether the one who counsel is good or not.
1: நீங்கள் எச்சரிப்பாகவும் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் நீங்கள் பொல்லாத ஆலோசகர்களை துன்மார்க்கருடைய ஆலோசனையில கூட நீங்க சிக்கிட முடியும்.
2: If you are not careful about that, then you can be caught in the counsel of the ungodly and wicked.
1: இன்றைக்கு பாருங்க, கையில செல்போன் இருக்கிறவங்க எல்லாருமே மூவி மேக்கரா மாறிட்டாங்க.
2: So today every person who has a mobile phone have become a movie maker.
1: இந்த YouTube வந்ததில இருந்து பாருங்க, Facebook வந்ததில இருந்து யார் வேணாலும் போஸ்ட் பண்ணலாம் அப்படினு வந்ததனால யாருக்கெல்லாம் ஒரு செல்போன் ஒரு மைக் இருக்கோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்றைக்கு அவங்க எல்லாம் ஆலோசகரா மாறிட்டாங்க.
2: So just because we have this YouTube and Facebook right from the time that it came into existence, whoever have a phone and a camera and a mic, they all became our counselors.
1: பாருங்க, இந்த விசேஷமா இந்த கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா,
2: especially during the corona time
1: youtube la pathinga yeralamana videos anupapattadhu
2: there were many videos that were posted in youtube
1: neenga idha saapta corona seriyaidum
2: if you eat this corona will be
1: neenga idha kudicha ungalku corona seriyaidum
2: if you drink this corona will be healed
1: ethanai per adha nambiittu irundanga theriyuma
2: you know how many people believe that
1: அதுல உள்ள எத்தனை ஆலோசனைகள் எந்த விதமான அங்கீகரிப்பும் இல்லாத அல்லது அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி பகுத்தறியப்படாத எத்தனையோ ஆலோசனைகளை யூடியூப்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பின்பற்றி ஏமாறுதவர்கள் ஏராளம் பேர் இருக்காங்க
2: there are many people who followed those counsels because it just came in the youtube which is not even verified whether it is good or bad
1: அப்போ எல்லா ஆலோசனையும் நல்ல ஆலோசனை கிடையாது
2: therefore not all counsels are good counsels
1: நாம எச்சரிப்பாக இருக்க வேண்டும்
2: we should be very careful about it
1: இதுல நான் ஒரு சில கேட்டகரிஸ் நான் உங்களுக்கு நான் சொல்றேன்
2: I will show you a few categories in this
1: இந்த தீமையான ஆலோசனை என்பது முதலாவது சில வேளையில நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயே வரலாம்
2: so sometimes this bad counsel or counselors can come within our family
1: ரெண்டு நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை பாருங்களேன்
2: second chronicles 22 verses 2 and 4
1: அகாசியா ராஜா என்கிற ஒரு ராஜா இருந்தான் அவனுக்கு ஒரு தாய் அத்தாலியாள் என்று ஒரு தாய் இருந்தாள்
2: so there was a king named Ahazia and his mother was Athalia
1: இந்த அத்தாலியாளை பற்றி நாம் அந்த 22ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது
2: if read verse 3 of the chapter
1: துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தாள்னு பார்க்க
2: we read for his mother was his counselor to do wickedly
1: எப்படி இருக்கு
2: how it is
1: யார் ஆலோசனை துன்மார்க்கமா நடக்கிற ஆலோசனை கொடுத்தான்னா வேற யாரும் இல்ல சத்ரு இல்ல கூடவே இருந்த தாயே என்ன செய்திருக்கிறான் துன்மார்க்கமான ஆலோசனை கொடுத்திருக்கு
2: it was not his enemy who gave this counsel but it was his own mother who gave his bad counsel to do wickedness
1: மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21ல இருந்து 24 பாருங்களே
2: if read mark chapter 6 verses 21 to 24
1: அங்கே ஏரோதியாள் என்று ஒருவள் இருந்தாள்
2: they can read about herodias
1: அந்த ஏரோதியாள் வந்து நியாயம் இல்லாமல் துன்மார்க்கமாக ஏரோதுவுக்கு மனைவியாக மாறுகிறாள்
2: so this herodias became the wife of herod in an unjust manner
1: அப்போ ஒரு நாள் இந்த ஏரோதுக்கு பிறந்த நாள் வந்த பொழுது அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற வேளையில இந்த ஏரோதுக்கு முன்பாக வந்து இந்த ஏரோதியாளின் மகள் வந்து நடனம் ஆடுகிறாள்
2: so on the day of birthday of herod this herodias who was herodias daughter she came and danced before herod
1: ஏரோதுக்கு இதல ரொம்ப பிரியம் உண்டாயிற்று உனக்கு என்ன வேணுமானாலும் கேரு ராஜ்யத்துல பாதிய கூட கொடுத்துறேன்னு இவர் குடி போதையில சொல்றாரு
2: so herod was very much pleased and he was happy and he said ask me whatever you want and give it to you even half of my kingdom
1: இத கேட்ட உடனே இவள் நேரா அவங்க அம்மாட்ட போகுற
2: so she when she heard it she went straight to her mother
1: ராஜா இப்படி சொல்றாரு எதை வேணாலும் கேட்க சொல்றாரு நான் என்ன கேட்கட்டும்
2: see the king is asking for whatever I can ask for what can I ask now
1: 24ஆம் வசனத்துல படித்தீங்கனா அவன் என்ன சொன்னானா யோவான் ஸ்நானகனுடைய தலையை நீ போய் கேளு
2: so in verse 24 she said ask for the head of John the Baptist
1: யாருங்க இத சொன்னது
2: who did say
1: சொந்த தாய் சொன்னாள்
2: it is her own mother who said this
1: அப்போ சில வேளையில குடும்பத்துக்குள்ள இருந்தே பொல்லாத ஆலோசனை வெளியே வரும்
2: so sometimes bad counsels may come within your family
1: குடும்பத்தார் சொல்ற ஆலோசனை எல்லாம் தெய்வமாக எடுத்துக்கொள்ள முடியாது
2: we cannot accept all the counsels of our family members are good counsels
1: நாம நிதானித்து குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் ஏன் தாயே ஆலோசனை சொன்னா கூட இது நல்ல ஆலோசனையா என்று பகுத்து பார்த்து எடுத்துக்கொள்ளணும்
2: we have to discern and verify whether it is right or wrong even if it been given by your mother
1: இரண்டாவது
2: செகண்ட்
1: இந்த பொல்லாத ஆலோசனை என்பது நம்முடைய நண்பர் வட்டத்திலிருந்து கூட வரலாம்
2: செகண்ட் பேட் கவுன்சல்ஸ் கேன் கம் வித்இன் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ஸ்
1: ஒன்று ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பாருங்களேன்
2: ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 12 வெர்சஸ் 8 அண்ட் 9
1: அங்கே நமக்கு தெரியும் ரெகோபெயாம் என்ற ஒரு ராஜா இருந்தான்
2: ஹியர் வி நோ அபௌட் எ கிங் நேம் ரெகோபெயாம்
1: சாலமோனுடைய மகன்
2: ஹி வாஸ் தி சன் ஆஃப் சாலமன்
1: அவனுடைய வாழ்க்கையையும் அவனுடைய ராஜ்யத்தையும் சீரழித்து கெடுத்து பிரித்து போட்டது எதுன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய சொந்த சிநேகிதர் நண்பர்கள் கொடுத்த ஆலோசனை
2: இட் வாஸ் தி அட்வைஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் இஸ் ஓன் ஃப்ரெண்ட்ஸ் தட் ஆக்சுவலி டெஸ்ட்ராய்ட் அண்ட் பார்ட்டட் இஸ் என்டையர் கிங்டம் இன்டு டூ
1: அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்க 8ஆம் வசனத்துல தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபர்னு போட்டிருக்கு
2: இட் இஸ் ரிட்டன் அபவுட் தெம் ஹஸ் தி யங் மேன் ஹூ ஹட் க்ரோன் அப் வித் ஹிம் அண்ட் ஹூ ஸ்டூட் பிஃபோர் ஹிம்
1: யார் இவங்க
2: ஹூ வேர் தே
1: இவனோடே வளர்ந்தாங்க
2: ஹி க்ரூ அப் வித் ஹிம்
1: தன்னுடைய சமூகத்திலே வந்து நின்னாங்க
2: and they stood before him
1: அவர்கள் இடத்துல கேட்ட ஆலோசனையினால ராஜ்யமே ரெண்டா போயிடுச்சு
2: just because he got counsel from them his kingdom was parted into two
1: அவனுடைய மகிமை எல்லாம் இழந்து போனான்
2: he lost all his glory
1: அவனுடைய வல்லமை இழந்து போனான்
2: he lost his power
1: அவனுடைய ராஜ்யம் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒண்ணா சேரவே இல்ல
2: his kingdom was not united until the end
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா
2: glory be to the name of the lord
1: நண்பர்கள்ட்ட வர ஆலோசனையே கூட நாம ரொம்ப ஜாக்கிரதையா நிதானிச்சு தான் எடுக்கணும்.
2: So we should handle very carefully even the counsels if come from our friends.
1: சில பிள்ளைங்க சொல்வாங்க, என் friend சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னது கண்டிப்பா நல்லதா இருக்கும்.
2: Some people will say, see, my friend has told this and it should be always right.
1: Friend சொல்லிட்டாங்களா, அதுதான் தெய்வ வாக்கு.
2: If it is being told by friend then it is being told by God.
1: Oh, என் friend அங்க வர சொல்லிட்டாங்க, என் friend இந்த சப்ஜெக்ட் எடுக்க சொன்னாங்க, என் friend படிக்க சொன்னாங்க, என் friend இப்படி இருக்க சொன்னாங்க, என் friend அப்படி இருக்க சொன்னாங்க, அதே பின்பற்றி போய் அநேகர் சில வேளையில நிதானிக்காததுனால முடிவில் தங்களுக்கு வேதனையை சம்பாதித்து கொண்டவர்கள் ஏராளமான பேர்.
2: Just because their friends have told, my friend told to do this, my friend told to select this course, my friend told to do this and that, come here and come there. So just because they don't discern or verify whether it is right or wrong, many people have lost their life and destroyed. அதுக்கா
1: எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பொல்லாதவங்க நான் சொல்லல.
2: So I don't mean that all friends are bad.
1: குடும்பத்தார் எல்லாருமே பொல்லாதவர்கள் நான் சொல்லல.
2: I don't mean all family members are wrong.
1: அது எங்கிருந்து வந்தாலும் அதை நிதானித்து பகுத்தறிந்து வேத வசனத்தோடு ஒப்பிட்டு இந்த ஆலோசனை நல்ல ஆலோசனையா என்று நாம் நிதானிக்காம நாம் ஆலோசனை எடுத்துக்கொள்வோமானால் அது நமக்கு ஆபத்தாக கூட முடியலாம்.
2: No matter wherever it may come from, but unless you verify it, you analyze it and you compare it with the word of God, and if you don't accept it in the way whether it is right or wrong, then it is always bad.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: மூன்றாவது, இந்த தீங்கமையான ஆலோசனை எங்கிருந்து கூட வர முடியும்னு கேட்டிங்கன்னா, உலகத்துல பிரபலமானவர்கள் கொடுக்கிற ஆலோசனை கூட சில வேளை மோசமான ஆலோசனையா இருக்கலாம்.
2: And third one, bad counsels can also come from people who are famous in this world.
1: 2 Samuel 16:23 பாருங்க.
2: 2 Samuel 16:23.
1: அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை எல்லாம் தேவனுடைய வாக்கை போல இருந்தது.
2: And in those days the advice of Ahithophel was as if one had inquired at the oracle of God.
1: அப்படியே அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது.
2: So was all the advice of Ahithophel both with David and with Absalom.
1: யார் இவரு?
2: Who was he?
1: அவர் அப்பாவுக்கும் ஆலோசனை கொடுத்தாரு, பையனுக்கு ஆலோசனை கொடுத்தாரு.
2: He gave counsel to his father and also to his son.
1: அன்றைக்கெல்லாம் அவர் பேசுற பேச்செல்லாம் கேட்டா தேவனுடைய வாயே பேசுறது போல இருந்துச்சான்.
2: Those days when they spoke, it is actually like the Lord himself has spoken through him.
1: ரொம்ப பிரபலமானவர் இவர்.
2: He was a very famous person.
1: ஆனா இவருடைய ஆலோசனை மோசமான ஆலோசனையா இருந்ததா பாக்குறோம்.
2: But we read that his counsel was a bad counsel.
1: தாவீதுனுடைய குமாரனாகிய அப்சலோமுடைய வாழ்க்கையை ஒரு சாபக்கேடான வாழ்க்கையாக, தன்னை தண்டனைக்கு நேராகவும் அழிவுக்கு நேராய் கொண்டு போன ஒரு வாழ்க்கையாக மாற பண்ணினதற்கு முக்கிய காரணம் யாருன்னா இந்த அகித்தோப்பேல்.
2: This Ahithophel was the important reason for the destruction and the perishment of the life of Absalom and to bring a great curse upon his life.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்.
2: We should be very careful.
1: நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவங்க எவ்வளவு பிரபலமா இருக்கலாம்,
2: No matter how famous would be people who counsel us,
1: இந்த ஆலோசனை நல்ல ஆலோசனையா,
2: whether it is good counsel,
1: உண்மையாகவே தேவனிடத்திலிருந்து வர்ற ஆலோசனையா,
2: is it really coming from God,
1: இது கர்த்தர் அங்கீகரிக்கிற வார்த்தையா,
2: is it a word that is being acknowledged by God,
1: நிதானிக்க வேண்டும்.
2: We have to analyze.
1: நான் எப்பவுமே சொல்வேன், நீங்க யாரையுமே வந்து இந்த ஹீரோ வர்ஷிப் பண்ணவே பண்ணாதீங்க.
2: I tell you, no, don't ever do hero worship to anybody.
1: நான் உங்களுக்கு ரொம்ப தாழ்மையா சொல்றேன்.
2: I humbly tell you,
1: na solradhukka yara manavarthapadadinga,
2: and please don't mistake me.
1: Neenga ennudaiya vaayilirundhu varra vaarthai neenga romba ganam pandringa enakku theriyum.
2: I know that you honor the words that come from my mouth.
1: Gabriel uncle solrangala, Pastor Gabriel pesrara correct ah irukum.
2: So if it's Pastor Gabriel, then it would be correct.
1: அப்படி நினைக்காதீங்க.
2: Don't think that way.
1: நானே ஆலோசனை கொடுத்து வேதத்துல உங்களுக்கு போதித்தாலும் நீங்க வேதத்தோட அதை நிதானித்து பாருங்க.
2: So even if I counsel you and if I give word with the word of God, you have to analyze and verify with the word of God.
1: நீங்க என்னுடைய வார்த்தை கனம் கொடுக்கிறது சந்தோஷம்.
2: It is really happy when you honor my word.
1: ஆனா அதுல நீங்க வந்து மதி மயங்கற கூடாது.
2: But you should not be enticed in that.
1: ஒரு பர்சனாலிட்டி கிளவுட் கிரியேட் பண்ணிடாதீங்க. அதாவது இந்த நபர்ட்டந்து வர்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அப்படினு சொல்லிராதீங்க.
2: So don't ever consider that whatever comes from this person would be right.
1: எதை சொன்னாலும் காரியங்கள் இப்படி இருக்கறதா என்று சொல்லி நீங்க வேத வாக்கியங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க.
2: So whatever if we say, you have to analyze, compare it with the word of God.
1: பெரேயாவில இருந்தவங்க அப்படி தான் இருந்தாங்க.
2: That is how people who were in Berea.
1: அவங்க கேட்ட வசனத்தோட வேத வாக்கியங்களை ஒப்பிட்டு பார்த்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததுனால முடிவில் நற்குணசாலிகளாக மாறினார்கள்னு பார்க்கிறோம்.
2: We read that just because they analyzed and verified with the word of God whatever they heard, they became noble at the end.
1: அதனால நீங்க வந்து ஃபேமஸா யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா கண்மூடித்தனமா நம்பிடாதீங்க.
2: So if some person is famous, don't just believe them blindly.
1: அதாவது சில பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிவியில ஒருத்தர் வந்துட்டாரா அப்பா அவர் என்ன சொன்னாலும் செஞ்சிருவாங்க.
2: So there are some people, if a person has appeared on TV, so whatever he says, we will do it.
1: யூடியூப்ல நிறைய பேர் அவரை பாக்குறாங்களா, அவர் சொல்ற அவர் வர்ற வாயில இருந்து வர்ற வார்த்தை எல்லாம் அப்படியே நம்பிடுவாங்க.
2: So if there are many views for a person in YouTube, then whatever that person says, they will believe it.
1: அவர் ஒரு பெரிய பிரபலம்
2: நினைக்கிறேன்
1: ஒவ்வொன்றை நீங்க பகுத்து பார்க்காமல், நீங்கள் விசாரித்து அறியாமல், நீங்கள் ஆராய்ந்து நிதானிக்காமல், நீங்க தயவு செய்து எந்த ஆலோசனையும் குருட்டுத்தனமாக பின்பற்றாதீங்க.
2: No matter how great or how small they might be, but whatever kind of counsel they may give, but don't just believe them blindly without examining or analyzing or just searching and inquiring about it.
1: இன்றைக்குள்ள செய்திய எல்லா வாலிபரும் கேட்டால் ரொம்ப நலமா இருக்கும்.
2: And it would be better if all the young people would listen to today's counsel.
1: ஏனால எவ்வளவு பேர் இத கேட்க முடியுமோ கேட்டால் நலமா இருக்கும்.
2: So it would be better if maximum number of people could hear to this.
1: ஏனென்றால் அநேகருடைய வஞ்சனையிலிருந்து அவங்க தப்புவிக்கப்படுவாங்க.
2: Because they would be delivered from the deceit of many people.
1: சில பேர் இருக்காங்க, சில பேர் ஒரு ஐடல் மாதிரி மாத்திருக்காங்க.
2: Some people have made themselves an idol to many.
1: ஒரு விக்கிரகம் மாதிரி.
2: They have become an idol.
1: அந்த பாஸ்டர் சொல்றாரா?
2: If that pastor has told.
1: அந்த தீர்க்கதரிசி சொல்றாரா?
2: That if that prophet has told.
1: அந்த மூவி ஸ்டார் சொல்றாரா?
2: If that movie star has told.
1: அந்த பிரபலமான பேச்சாளர் சொல்றாரா?
2: If that famous speaker has told.
1: அவ்வளவுதான், அப்படியே they will fall flat. அப்படியே விழுந்துருவாங்க, நெடுஞ்சான்கடே விழுந்துரும்.
2: They will just fall flat to them.
1: அப்படியே செய்யும்.
2: They will do as such.
1: நிதானிக்கிறீங்களா?
2: Are you analyzing?
1: ஆராய்ஞ்சு பாக்குறீங்களா?
2: Are you examining?
1: வேத வசனத்தோட ஒப்பிட்டு பார்த்தீங்களா?
2: Are you comparing it with the word of God?
1: கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லுகிறதா என்று ஆராய்ந்து பார்த்தீங்களா?
2: Did you verify whether the word of God is saying this?
1: ரொம்ப முக்கியம்.
2: That is very important.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: ஆலோசனையில நல்ல ஆலோசனையை நாம பின்பற்றணும்.
2: We have to follow good counsel.
1: நல்ல ஆலோசனையை நாம் காத்து கொள்ள வேண்டும்.
2: We have to keep good counsel.
1: பாருங்க, ஒரு நல்ல ஆலோசகருக்கு ஒரு அடிப்படையான ஒரு சுபாவம் என்னவென்றால், அவர்கள் முதலாவது கொடுக்கிற ஆலோசனையின்படி அவர்கள் முதலாவது வாழ்ந்து காட்டணும்.
2: So the best credentials for a good counselor is an exemplary life.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: தன்னக்கே வேலை செய்யாத ஒன்றை ஆலோசனையாய் சொல்லுகிறவனுடைய ஆலோசனை நாம் எடுத்துக்கொள்ளும் போது டேக் இட் வித் a pinch of salt அப்படின்னு சொல்லுவேன்.
2: So
1: அதாவது நீங்க ரொம்ப நிதானித்து யோசித்து எடுங்க.
2: So if a person says some counsel which he doesn't even follow, then you have to take it with a pinch of salt.
1: நீங்கள் 1 கொரிந்தியர் 11:1 வாசிக்கும் போது,
2: If you read 1 Corinthians 11:1,
1: நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவளாய் இருங்கள்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார்.
2: Apostle Paul says, be followers of me even as I also am of Christ.
1: எப்படி?
2: How?
1: என்ன பின்பற்றுங்கன்னு சொன்னார்.
2: He said, follow me.
1: ஆனா எப்படி பின்பற்றுங்கன்னா, நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறனோ அப்படி பின்பற்றுங்க.
2: But how you are supposed to follow? Follow me like how I follow Jesus Christ.
1: அப்போ நம்ம ஒருவரை பின்பற்றோம் அப்படின்னா நம்ம அவங்கள பார்க்கணும்.
2: So if you want to follow someone, we have to see them.
1: எப்படி அவங்களை கவனிக்கணும்னா, அவங்க முதல்ல கிறிஸ்துவை ஒழுங்கா பின்பற்றாங்களா?
2: So we have to first identify and observe them whether they are following Christ properly.
1: முன்னால போறவங்க, பெரிய கூட்டம் பின்னால போறவங்க, அத்தனை பேருக்கு பின்னாடி நம்ம போக கூடாது.
2: So just because a person is going before and a large crowd is following them, we cannot follow them.
1: அவங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிறாங்களா?
2: Are they following Christ?
1: பேச்ச வச்சு நீங்க மயங்கிறாதீங்க.
2: Don't be enticed by their words.
1: அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு?
2: But how is their personal life?
1: அதை நிதானித்து பின்பற்றுங்க.
2: You have to analyze that and follow them.
1: Philippians 3:17 பாருங்க.
2: Philippians 3:17 says,
1: சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள்.
2: Brethren, be followers together of me and mark them which walk so as he have us to for as an example.
1: ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன்.
2: For many walk of whom I have told you often and now tell you even weeping that they are the enemies of the cross of Christ.
1: அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுக்கு லட்சையே, அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள்.
2: Whose end is destruction, whose god is their belly, and whose glory is their shame, who mind earthly things.
1: அப்போஸ்தலனாகிய பவுலே எச்சரிக்கிறாரு, கொஞ்சம் ஜாக்கிரதையா பின்பற்று.
2: So even apostle Paul warns you, you follow with carefully.
1: சில பேர் வேறு விதமாய் நடந்து கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராகவே வாழ்றாங்க.
2: Because some people walk in other way and they have become the enemies of the cross of Christ.
1: நீங்க அவர்களை இனங்கண்டு எச்சரிப்பாரு.
2: You have to identify them and be careful.
1: ஏனென்றால் அவர்களுடைய தேவன் வந்து வயிறுதான்.
2: Because their god is a belly.
1: அவர்கள் இந்த பூமி கடுத்தவைகளையே அவங்க சிந்திக்கிறாங்க.
2: They always mind and think about earthly things.
1: ஆனா அநேகரே தங்களை பின்பற்றுகிறவர்களாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க.
2: But they have made many people to follow them.
1: நீங்க அவர்களை ஜாக்கிரதையாக எச்சரிப்போடு பின்பற்ற.
2: But you have to follow them very carefully.
1: நான் சொல்வேன், ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்ற முடியாததை இன்னொருவனுக்கு சொல்லி கொடுக்கும் போது அந்த போதனையை குறித்து ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: So if a person doesn't follow something but he counsels the same to the other person, you have to be very careful about the doctrine.
1: ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வாரு, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாவிட்டால் தேவனுடைய வீட்டை எப்படி அவன் விசாரிப்பான்.
2: That's why apostle Paul said if someone does not lead his own house well, how can he lead the house of God?
1: நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க.
2: Look at our Lord and Savior Jesus Christ.
1: அவர் தைரியமா சொன்னார் தன்னுடைய சீஷர்களை பார்த்து.
2: He said boldly unto his disciples,
1: என்னை பின்பற்றி வாங்க.
2: You follow me.
1: என்னை பின்பற்றி.
2: Follow me.
1: அனுதினமும் அவரை பார்த்தாங்க, அவரை பின்பற்றினாங்க.
2: They saw him every day and they followed him every day.
1: ஒன்றையுமே அவர் மறைத்து வாழல.
2: He did not conceal anything.
1: ஒவ்வொரு காரியத்தையும் தன்னையே அவர் மாதிரியாக வைத்தார்.
2: In everything he set himself as an example.
1: தன்னுடைய சீஷர்களுடைய பாதங்களை கழுவிட்டு சொன்னாரு, எஜமானாகிய நானே உங்கள் பாதங்களை நான் கழுவினேன், நீங்களும் ஒருவருடைய பாதங்களை ஒருவர் கழுவ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நான் மாதிரியை வச்சிருக்கிறேன் அப்படின்னு
2: சொன்னார். When he washed the feet of his disciples, he said, as a master, I wash your feet, so also you should also wash your feet, and I set an example for that.
1: அதாவது தன்னை போதகர் என்று இயேசு வந்து முன்னுரித்தினது வந்து தம்முடைய போதகத்தினால மாத்திரமல்ல தம்முடைய வாழ்க்கையினாலேயே அதை முன்னிறுத்தினார்.
2: So the Lord did not set him as a teacher only by his qualification but also by the quality of his character.
1: ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க.
2: If you read 1 Peter 2:21.
1: இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனா.
2: For even hereunto we recall, because Christ also suffered for us, leaving us an example that you should follow his steps.
1: என்ன வைத்துட்டு போனாரு?
2: What did he leave behind?
1: மாதிரி, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவே வைத்துட்டு போனார்.
2: He set an example through his life.
1: அதனாலதான் நீங்கள் மத்தேயு 11:29 எல்லாம் வாசிக்கும் போது,
2: That's why if you read Matthew 11:29,
1: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் எங்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டாரு.
2: So he called all who labor and who are heavy laden, come to me.
1: அதுல அவர் முக்கியமா சொன்ன வார்த்தை என்னன்னா,
2: But what he emphasized there,
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் நீங்க கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார்.
2: He said, I am meek and lowly in heart, learn from me.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த நாலு சென்டென்ஸை தயவு செய்து எல்லாம் எழுதி கொள்ளுங்க.
2: Everyone write down this four sentences.
1: நான் ஸ்கிரீன்லயும் போட சொல்லிருக்கேன்.
2: I asked them to display on screen.
1: Number 1, do not give importance to attire over attitude. ஒருவருடைய குணநலன் அல்லது மனத்தன்மையை விட அவர்களுடைய அலங்காரமான உடைகளை கண்டு கவர்ந்து மயங்கி விழ வேண்டாம். இன்னொரு விதமாய் சொன்னால், ஒருவருடைய சுபாவத்தை பார்க்கிலும் ஒருவர் போட்டிருக்கிற வஸ்திரத்தை வைத்து, வெளி தோற்றத்தை வைத்து நீங்க அவர்களுக்கா விழுந்துடாதீங்க, அது அதிகமா கனம் பண்ணாதீங்க.
2: So it means that in other words, don't give much respect based upon their outer attire or outer appearance over attitude.
1: ரெண்டாவது நான் சொல்லுவேன், don't give importance to beauty over brains. ஒருவருடைய சிந்தனை திறனை பார்க்கிலும் ஒருவருடைய அழகையும் வசீகரத்தையும் அதிகமாக நீங்க மேன்மைப்படுத்தாதீங்க. அவர்களுடைய ஞானம் ரொம்ப முக்கியமே தவிர அழகை வைத்து கொண்டு ஒருவரை நீங்க என்ன பண்ணாதீங்க, மேன்மையாக நினைக்காதீங்க. நம்பர் 3, டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு கரிஸ்மா ஓவர் கேரக்டர். ஒருவருடைய சுபாவங்கள் அல்லது ஒருவருடைய குணத்தை பார்க்கிலும் ஒருவருடைய வசீகரத்திற்கு நீங்க தயவு செய்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வெளியே இருக்கிற புறம்பான அலங்கரிப்பு ஒரு நாள் மறைஞ்சு போயிடும்.
2: out of beautification will perish one day.
1: உண்மையான அலங்காரம் என்பது வெளியில இருக்கிற பொன்னையும் முத்துக்களையும் வெளியில வைத்திருக்கிற அலங்காரமான முடியும் கிடையாது.
2: So true beautification is not the ornaments or other beautify that we do outwardly.
1: வேதம் சொல்ல இதயத்தில் மறைந்திருக்கிற குணம்.
2: The Bible says the character that is hidden in your heart.
1: So don't give importance to cover over content. வெளியில இருக்கிற தோற்றத்தை அலங்கரிப்பை வச்சுக்கிட்டு கண்டென்ட்டை விட்டுறாதீங்க. The most important thing is content. அதனால தான் இங்கிலீஷில் ஒரு பதம் ஒன்று சொல்லுவாங்க, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். அது ரெண்டு விதத்துலேயும் பொருந்தும். சில வெளியில் பார்த்தீங்கன்னா சில புக் வந்து ரொம்ப அலங்காரமாக இருக்கும், உள்ள ஒரு சரக்கு இருக்காது.
2: சம்டைம்ஸ் எ புக் வைட் பி வெரி பியூட்டிஃபுல் ஆன் த டாப், த கவர் பி வெரி பியூட்டிஃபுல், பட் தேர் வில் பி நோ கண்டென்ட் இன் இட்.
1: ஆனால் சில புக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தெரியும், உள்ள வந்து அவ்வளோ முத்துக்களால் நிறைஞ்சிருக்கும்.
2: பட் சம் புக்ஸ் மே அப்பியர் வெரி சிம்பிள் இன் இட்ஸ் கவர், பட் இட் வில் ஹேவ் மச் கண்டென்ட்.
1: ஆகவே தான் எபிரேயர் 13:7 வாசிக்கும் போது,
2: தட்ஸ் வை ஹீப்ரூ 13:7 சேஸ்,
1: தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நன்றாய் நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள்.
2: Remember them which have the rule over you, who have spoken unto you the word of God, whose faith follow, considering the end of their conversation.
1: அதான் முக்கியம். என்னன்னா உங்க போதகர் வந்து கோட் சூட் போட்டிருக்கிறாரா அல்லது அவர் வந்து வேஷ்டி சட்டை போட்டிருக்கிறாரான்றது முக்கியம் இல்ல.
2: It is not important whether your pastor is wearing a dhoti or a coat suit.
1: சில பேர் அப்பா கோட் சூட் போட்டா பெரிய அறிவாளி.
2: So some people consider if a person wears a coat suit, he is much wise.
1: அவர் வேஷ்டி சட்டை போட்டார்னா அவருக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க.
2: Or if he is wearing dhoti, he doesn't know anything.
1: ஒருவர் வந்து கோட் சூட் போட்டு ஒன்னும் தெரியாதவனாவும் இருக்கலாம், எளிமையாக ஒரு டோத்திய போட்டுட்டு அவர் வந்து பெரிய ஒரு ஞானியாக பெரிய பக்திமானா இருக்கலாம்.
2: A person can wear a coat suit but have nothing in his mind, and at the same time he can wear a vesti or dhoti and he might be much wise person.
1: வெளியில இருக்கிற எளிமையோ வசிகரத்தையோ வைத்து தயவு செய்து யாரையுமே கணக்கு பார்க்காதீங்க.
2: So don't ever estimate any person based on the outer appearance of beauty.
1: நீங்க இந்த பிரம்மையில இருந்து வெளிய வந்தாதான் நல்ல ஆலோசனையை பெற்றுக்கொள்வீங்க.
2: So only if you come out of this mystery you will actually get the good counsel.
1: கடைசியாக, do not give importance to desirability over dependability. ஒருவர் மேல் உள்ள நம்பகத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஒருவரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. பிரியத்துக்கு இல்ல, நம்பகத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒருவேளை அவர்கள் கொடுக்கிற ஆலோசனை சில வேளை ரொம்ப வேதனை உண்டாக்குகிறதாய், அது ரொம்ப கடினமானதா கூட இருக்கலாம்.
2: Sometimes the counsel that they give, they might be harsh and hurting us.
1: ஆனா ஒண்ணு மறந்துட கூடாது, அது உண்மையா இருக்கா, அது நேர்மையா இருக்கா, அது வந்து ஆரோக்கியத்தை கொடுக்குதான்னு சொல்லி யோசித்து நிதானித்து பாருங்க.
2: But you have to make sure that it is honest and healthy to you.
1: Let me repeat that. Don't discard a counseling because it is harsh or hurting. Okay, write it down. Don't discard a counsel simply because it is harsh and hurting. But look for whether a counsel is honest and healthy. Some counsels may be very harsh, may be very, very hurting, but in the end, it will be very healthy and it will be the best and the most honest counsel you can ever receive. நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக நேர்மையான, மிக ஆரோக்கியமான ஆலோசனை அது இருக்கும். ஆனால் அநேக வேளையில் அந்த நல்ல ஆலோசனை வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் வேதனையாக கூட இருக்கலாம். நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை வைத்து தயவுசெய்து எது நல்ல ஆலோசனை என்று நீங்க தேர்ந்தெடுக்கவே தேர்ந்தெடுக்காதீங்க.
2: Don't choose a counsel based on your emotions.
1: அதனால தான் நீதிமொழிகள் 27:6 வாசிக்கிறோம்.
2: That's why Proverbs 27:6 says,
1: ஸ்நேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்து இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள்.
2: Faithful are the wounds of a friend, but the kisses of an enemy are deceitful.
1: ஒரு கவுன்சிலிங்ல வந்து கிராமட்டிக்கல் எரர் இருக்கான்னு சொல்லி தேடாதீங்க.
2: டோன்ட் சீக் ஃபார் கிராமட்டிக்கல் எரர்ஸ் இன் கவுன்சிலிங்.
1: சில பேர் சில பிரசங்கம் கேட்கும்போது கூட இலக்கண ரீதியா பேசுறாரா.
2: So even when people listen to sermons, they will see whether he is speaking with grammar.
1: கிராமர் இருக்கோ இல்லையோங்க, இஸ் தட் ப்ரீச்சிங் ஜெனுவின், அது நேர்மை உள்ளதா, உண்மை உள்ளதா, நம்பகத்தன்மை உள்ளதா, அதை பாருங்க. தயவு செய்து நீங்க டோன்ட் ஃபால் ஃபார் த கிளாம் அண்ட் கிளிட்டர் ஆஃப் செலிபிரிட்டிஸ். ஐ எம் டெலிங் யூ திஸ். சில பேர் ரொம்ப ஹை லாங்குவேஜில், ரொம்ப இலக்கண ரீதியா, ரொம்ப ரொம்ப அப்படியே இமோஷனலாலாம் பேசுவாங்க.
2: சம் பீப்புள் வில் ஸ்பீக் இன் ஹை லாங்குவேஜ் வித் குட் கிராமர் அண்ட் வெரி இன் வெரி இமோஷனலி.
1: நான் சொல்லுவேன், அதுக்கு நீங்கள் விழுந்துடாதீங்க.
2: ஆக்சுவலி டோன்ட் ஃபால் ஃபார் தட்.
1: உங்களுடைய ஆலோசகர், உங்களுடைய போதகரோ, உங்கள் தகப்பனோ, தாயோ, நண்பனோ யாராக கூட இருக்கலாம்.
2: It might be your pastor, your parent, or any partner or any friend.
1: உங்களுடைய சொந்த கணவனோ மனைவியா கூட உங்க ஆலோசகராக இருக்கலாம்.
2: It might be your own husband or wife who might be a counselor.
1: அவங்க வந்து பெரிய பட்டங்களை வாங்கி இருக்காங்களா? ரொம்ப திறமையா பேசுறாங்களா? சாதுரியமா பேசுறாங்களா? இதை வைத்து நீங்க அவங்க ஆலோசனையை தயவு செய்து கணக்கிடாதீங்க.
2: Don't ever estimate their counsel based on their degrees or their qualification or the way, the smartness and the talented way they speak.
1: சில பேர் மம்மி நீங்க சொல்றது ரொம்ப ஓல்ட் ஸ்கூல். நாங்கலாம் இப்ப கான்டெம்பரரியா இருக்கோம். நீங்க ட்ரெடிஷனலா பேசிட்டு இருக்கீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்க நினைச்ச அந்த மாதிரி பேசுறீங்க. It doesn't matter.
2: So some children will say, "Mummy, you are speaking like an old school. That is very traditional. We are very modern, contemporary now."
1: Appa, evlo old school ah irundhalum kaaryam karuthulla da iruka adu eduthuko.
2: So no matter how old school it might be, if that matter is counsel is genuine, you just accept it.
1: Enga iniki neenga aruva sigichaiku ponga oru maruthuva sigichaiku poringa eppadi theduvaanga theriyuma?
2: No, if you go to a surgery today, how they will seek you?
1: Eppadi patta doctor theduvaanga theriyuma?
2: No, what kind of doctors will you find?
1: Avar evlo varsham thila thirumaiya irundirukkaru.
2: So how much he is experienced in that?
1: Ethanai avar vetri eduthirukkaru.
2: How many success he has already achieved?
1: Paapanga avarude kanigala paapanga.
2: They will look at his fruits.
1: Avargalude vetrigala paapanga.
2: They will look at their success.
1: Adhanal சும்மா பெரிய போர்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நல்ல ஆஸ்பத்திரின்னு அர்த்தம் கிடையாது.
2: Just because they have a big board doesn't mean it that a good hospital.
1: சின்ன போர்டு போட்டிருக்கறதுனால மோசமான ஆஸ்பத்திரின்னு கிடையாது.
2: At the same time if it's a small board doesn't mean that is a very bad hospital.
1: பிரபலமா தங்களை பற்றி ரொம்ப பெருமையா பேசுறவங்க எல்லாம் நல்ல மருத்துவர்களும் கிடையாது. அமைதியா இருக்கிறவங்க எல்லாம் பொல்லாதவர்களும் கிடையாது.
2: People who speak great about themselves are not good doctors and also people who are very silent and calm are not bad doctors.
1: நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். அவங்க கொடுக்கிற எல்லா ஆலோசனையுமே நீங்க பெற எல்லா புத்திபதிகளுமே முதலாவது ஆலோசனை கொடுக்கிறவருடைய வாழ்க்கையில வேலை செஞ்சிருக்கா?
2: So you should be very careful. All the counsels and advice given by that counselor, you have to analyze whether that has worked out already in their life.
1: ஒரு பழைய கதை சொல்வாங்க.
2: There's an old story.
1: ஒரு முறை ஒரு ஊர்ல போய் தலையில முடி வளர்றதுக்கு ஒரு அதிசய தைலம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி ஊரெல்லாம் விற்று கொண்டு வந்தான்.
2: So a person was selling in a village marketing about an hair oil to grow more hair in the oil.
1: சொன்னாரு முடியே இல்லாம நீங்க வழுக்கே இருந்தா கூட இத போட்டு தேய்ச்சீங்கன்னா உங்களுக்கு முடி வளர்ந்துரும்.
2: Is it even if you are bald and without any hair, if you just apply this oil you will get hair.
1: அதை நம்பி ஊரார்எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
2: So all the people of that village they actually got that.
1: பெரிய வியாபாரம் அவனுக்கு நடந்தது.
2: That was a big business for him.
1: ஒரு சிறு பையன் இத கவனித்து கொண்டே இருந்தான்.
2: A small boy was looking at this.
1: ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே அவர் இப்படி விற்று கொண்டிருக்கும் போது அவன் திடீரென்று பின்னால வந்து அவர் போட்டிருந்த குல்லாவை அவன் எடுத்தான்.
2: So at one place as he was actually making business he came back and he just took up his skull cap from him.
1: எடுத்தா அவர்தால முழுசும் வழுக்க.
2: When he saw his entire head was bald.
1: அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சது.
2: That is when everyone understood.
1: ஊருக்கெல்லாம் தைலம் வித்தியாபா.
2: You actually sold this hair oil to everybody.
1: இந்த தைலத்தை நீ போட்டா இந்த எண்ணெயை போட்டா முடியெல்லாம் வளர்ந்துரும்னு சொன்னியே.
2: You told that if you apply this oil we will have a hair.
1: அந்த எண்ணெய் உனக்கே வேலை செய்யலையே.
2: But that did not work out even for you.
1: உனக்கே வேலை செய்யாது. எங்களுக்கு எப்படி வேலை செய்யும்?
2: So when it does not work for you, how can it work for us?
1: ஒரு வேடிக்கையா ஒரு கதை சொல்வாங்க, நீ கேட்டிருப்பீங்க.
2: So you would have heard this funny story.
1: ஒரு முறை ஒருவன் ஒரு கண் டாக்டர்ட்ட போனானா.
2: A person once went to an ophthalmologist.
1: சார் எனக்கு எல்லாமே மங்களா தெரியுது சார், சரியாவே கண்ணு தெரிய மாட்டேங்குது.
2: He said, "Doctor, I could not see anything. Everything is a blur vision. I cannot see anything properly."
1: எனக்கு மருத்துவம் செய்யுங்கன்னு சொன்னானாம்.
2: "Please do some treatment."
1: அதுக்கு அந்த கண் டாக்டர் கேட்டாராம், "அதுக்கு எதுக்கு மூணு பேர் வந்திருக்கீங்கன்னு
2: கேட்டாராம். The ophthalmologist asked him, "Why three of them came for this?"
1: வந்த ஒரு ஆளை பார்த்தா டாக்டர்க்கே மூணா தெரியுது.
2: So even unto doctor it appeared as if three person have come.
1: அப்போ அவர் எப்படி மருத்துவம் பண்ணுவாரு?
2: So how will he treat him?
1: அதே போலதான் ஆலோசனைக்காரரை குறித்து நீங்க எச்சரிப்பா இருக்கணும்.
2: Similarly you should be very careful about the counselors.
1: நல் ஆலோசனை தன்னுடைய வாழ்க்கையை நீதியா நடத்தி நன்மையா நடத்துறவங்கிட்ட தான் நல்ல ஆலோசனை வரும்.
2: A good counsel will come from a person who leads an exemplary life and who leads a righteous life.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord. இன்னைக்கு
1: என்னுடைய தியானத்தை முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் இன்னைக்கு பேச விரும்புறேன். நீங்க எல்லாரும் எழுதி கொள்ளணும், உங்க டைரியில் எழுதி கொள்ளுங்க, இதை நீங்க ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இது பிரயோஜனமா இருக்கும்.
2: So before I end today's devotion I just want to give you something which you can note down and you can share with all your friends.
1: இங்க நான் சொன்ன முக்கியமான குறிப்பு எழுத சொன்னேன் பாருங்க, அது எல்லாத்தையுமே தயவு செய்து நீங்க முடிந்தா ஒரு உங்க லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க டைப் பண்ணி டெக்ஸ்டா நீங்க ஷேர் பண்ணுங்க.
2: So even whatever I asked you note down today if possible you can just type it and send us a text to all your contacts.
1: இப்பொழுது நான் பேச போகிறது ரொம்ப சுருக்கமாக 7 வரிகள்ல.
2: So now I'm going to speak just 7 sentences.
1: நல்ல ஆலோசகர் அப்படினு சொல்றவர்களுடைய 7 மறைமுகமான அடையாளங்கள்.
2: 7 சட்ட

0: இருக்கிறான்.
1: A good counselor is the one who fears God first.
0: ஏன் தெரியுமா?
1: You know why?
0: கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம்.
1: Because the fear of the Lord is the beginning of wisdom.
0: கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஒருவனை தீமையை விட்டு விலக்கும்.
1: Only if you fear God, that will make him to depart from evil.
0: கர்த்தருக்கு பயப்படாத எவ்வளவு பெரிய ஒரு ஆலோசகனா இருந்தாலும் அவனுடைய வார்த்தைகளை குறித்து நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
1: No matter how great he might be, but if he doesn't fear God, he should be very careful about his words.
0: கர்த்தருடைய நாமத்தை வீணல வழங்குறவங்க தேவ ரொம்ப அசட்ட பண்றவங்க, கடவுளை வந்து ரொம்ப துச்சமா பேசுறவங்க, என்னமோ இவர் பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி பேசுறாங்க பாருங்க, 100 அடி தள்ளி நில்லுங்க.
1: So if a person actually speaks or confesses the name of God in vain, or he just despises the Lord as if he considers God as his assistant, you have to be away from him.
0: தேவனை ஒரு சிரிப்பான ஒரு பொருளாக, ஒரு விளையாட்டான பொருளாக, ஏதோ இவர்களுடைய கூட்டாளியை போல வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை அசட்டை பண்ற எந்த ஆலோசகன் இடத்திலேயும் நீங்க சர்வ ஜாக்கிரதையா இருங்க.
1: You should be very careful with such counselors who just despise the name of God, who just consider God as a funny sport, and you have to be very away from them.
0: அவர்கள் கண்ணல தேவ பயம் இல்லை என்றால் அவங்க தேவனுக்கு நேரா நம்மள நடத்தவே மாட்டாங்க.
1: If there is no fear of God in their eyes, they will not lead us towards God.
0: நம்மை தீமையை விட்டு விலக்கவே மாட்டாங்க.
1: They will not make us to depart from evil.
0: அவங்க வாயில இருந்து எவ்வளவு தேன் வடியலாம்.
1: No matter how much honey may just flow from their mouth.
0: But if they don't have the fear of God in their eyes, they cannot guide anyone in righteousness. avladan kartharukku bayapadugira bayam illadhavan thanu theemaikku velaga maatan makkaludaiya theemayil irundhu avale velakave maatan.
1: A person who don't fear God, he himself will not depart from evil and will not help others to depart from evil.
0: Second very important sign of a good counselor, or nalla aalosaganudaiya rendavathu adayalam enna vendral, how do they treat their family? Avargaludaiya kudumbathai அவர்கள் எவ்வாறு நடத்துகிறார்கள்? எழுதிட்டீங்களா? அவருடைய குடும்பத்தை அவங்க எப்படி நடத்துறாங்க?
1: How do they treat their family?
0: ஒரு கனமுள்ள, ஒரு மதிப்பிற்குரிய ஒரு கவுன்சிலர் வந்து தன்னுடைய குடும்பத்தின் மேல் அவன் கவனமுள்ளவனாக நல் ஒழுக்கத்தோடு வாழுகிறவனாக இருக்கிறான்.
1: A good counselor will be much concerned about his family and live with a disciplined life.
0: குடும்பத்தில் ஒழுக்கக்கேடு உள்ளவர்கள், குடும்பத்தோடு உண்மை இல்லாதவர்கள் நல்ல ஆலோசகராக இருக்க எந்த தகுதியுமே அவர்களுக்கு கிடையாது.
1: A person who is not faithful in his family, who doesn't live a disciplined life in his family, is not eligible to become a counselor.
0: குடும்ப உறவுகளில் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறவர்கள் மற்றவர்களை கட்டுப்பாடோடு வாழ அவங்க ஒரு நாளும் உற்சாகப்படுத்த மாட்டாங்க.
1: A person who don't live with a restriction in a family cannot help or encourage others to live with a restriction.
0: சொந்த குடும்பத்தில் கனத்தையும் மரியாதையையும் ஒழுக்கத்தையும் தேவ பயத்தையும் காக்காதவர்கள் எந்த விதத்திலையும் நல்ல ஆலோசகராக இருக்கவே மாட்டாங்க.
1: People who don't show the fear of God, a good counsel, a good way of living in their family, they cannot become good counselors.
0: ஏனென்றால் வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த உலகத்தில் உருவாக்கின ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து மேரேஜ்.
1: So the Bible very clearly says the first institution the Lord created in this world is marriage.
0: வேதம் சொல்கிறது விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது.
1: The Bible says marriage is honorable in all.
0: அந்த திருமணத்தை, அந்த குடும்பத்தை, அந்த விவாகத்தை கனம் பண்ணாத ஒருவன் நல்ல ஆலோசகனாக இருக்கவே முடியாது.
1: A person who doesn't honor that marriage or that life or that family cannot become a good counselor.
0: அவங்க எவ்வளவு பட்டவனா வாங்கியிருக்கலாம்,
1: no matter he may have many degrees,
0: அவங்க எவ்வளவு அனுபவசாலின்னு சொல்லலாம்,
1: no matter he may say that he is experienced,
0: சொந்த ஃபேமிலில உண்மை இல்லாதவர்களை நீங்கள் தயவு செய்து நல்ல ஆலோசகர் எடுத்துக்கொள்ளாதீங்க.
1: But people who are not faithful in their family, you cannot accept them as good counselors.
0: சில பேர் பார்த்தா தங்களோட மனைவியை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, தங்களோட மனைவி அடிப்பாங்க, எல்லா பொல்லாப்பையும் செய்வாங்க, ஊருக்கு வந்து எப்படி குடும்பம் நடத்தணும்னு போதிப்பாங்க.
1: Some people will be separated from their wife, they will beat their wife, they will actually torment their wife, but they will preach others that how you are supposed to live with their wife.
0: அந்த அவங்க வந்து நல்ல ஆலோசனை கொடுக்கவே முடியாது.
1: They cannot give you good counsel.
0: தேவன் கனம் பண்ணினதை அவங்க கனம் பண்ணாதவர்களா இருக்காங்க.
1: They are people who don't honor what God has honored.
0: அவர்களை நீங்க ஆலோசகர் என்ற பட்டியல்ல எடுக்க கூடாது.
1: You cannot add them in the list of counselors.
0: மூன்றாவது,
1: third,
0: how do they manage fame? புகழ்ச்சியை அவர்கள் எவ்வாறு கையாளுகிறார்கள்? புகழ்ச்சி.
1: How do they manage fame?
0: How do they manage fame? எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் புகழ்ச்சி வரும்.
1: Fame will be in everyone's life.
0: ஆனால் புகழ்ச்சி ஒருவருடைய குணத்தையும் சுபாவத்தையும் அது வந்து மாற்றுமானால், அது கரைபடுத்துமானால் அவர்கள் நம்ப தகுந்தவர்கள் அல்ல.
1: If this fame change or defile the character of a person, then they are not trustworthy.

0: புகழ் வந்து அநேக வேளையில ஒரு நல்ல டிட்டர்ஜென்ட் மாதிரி.
1: Many times this fame is like a detergent.
0: அதை போட்டு ஒருவரை துவச்சா அந்த துணி வெளுக்குதா, அந்த துணி சாயம் போகாமல் இருக்கான்றது நல்ல ஒரு டெஸ்ட் அது.
1: So it is a good test to find whether that will wash the dirt or actually it is taking away the color.
0: Will it fade or will continue to retain the color? சிலர் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருப்பாங்க, ஆனால் புகழை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்படியே ஃபேட் ஆகிடுவாங்க.
1: Some people will be very colorful, but if you give them that fame, they will fade away.
0: அப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம், இவங்க வந்து நிஜமானவங்க கிடையாது, இவங்களுக்குள்ள உண்மையான குணம் அவங்ககிட்ட இல்லை, அவங்க புகழுக்காக மனுஷ புகழ்ச்சிக்காக வாழ்றாங்க.
1: Then you can identify very well that they are not living properly or truly, they just live for the fame of the people.
0: அவங்க வந்து நம்முடைய நற்பெயரை பெறுறதுக்காக நமக்காக எப்படி வேணா ஆலோசனை மாத்தி சொல்வாங்க.
1: They can give us counsel or change counsels just to be in our good books.
0: Correct. நம்முடைய நன்மதிப்பையும் நம்முடைய பாராட்டையும் பெறுறதுக்காக தங்களுக்கு எந்த கெட்ட பெயரும் வந்துடக்கூடாது, தங்களை வந்து அவங்க நம்மளை அவங்க இழந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க சத்தியத்தை கூட புரட்டுவாங்க.
1: They can even change the truth and doctrine just because they don't want to lose us.
0: ஆனால் நல்ல ஆலோசகன் வந்து புகழ்ச்சியை தேடவே மாட்டான்.
1: But a good counselor will not seek after fame.
0: சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவான்.
1: He will tell the truth as truth.
0: அதனால சிலர் பகைஞரை கூட மாற்ற வேண்டிய சில வேளையில சந்தர்ப்பங்கள் வரலாம்.
1: And because of which he may have to make few people as his enemies.
0: சில பேர் அவனை விரோதிப்பாங்க, வெறுப்பாங்க, அவனை கேட்க மாட்டாங்க.
1: Some people will hate him, they will have enmity with him.
0: சில பேர் அவனை விட்டு பிரிஞ்சு கூட போவாங்க.
1: Some people will go separated from him.
0: But an honest counselor வந்து he doesn't want fame out of his counsel. தனக்கு கொடுக்கிற ஆலோசனையினால தனக்கு இன்னும் புகழ்ச்சி, இன்னும் பெயர், புகழ் வரணும் அப்படின்றதுக்கு ஆலோசனை கொடுக்கறவனா இருக்கவே மாட்டான்.
1: But a good counselor will not be a person who just give counsel for fame.
0: நான்காவது.
1: Fourth.
0: ஒரு நல்ல ஆலோசகனுடைய நான்காவது தன்மை, ஹவு டு தே ஹேண்டில் ஃபியூரி, அவங்க கோபத்தை எவ்வாறு கையாளுகிறார்கள்.
1: ஹவு டு தே ஹேண்டில் ஃபியூரி.
0: ஒரு நல்ல ஆலோசகன், ஒரு புத்திமான் யார் என்றால் தன்னுடைய கோபத்தை அடக்குகிறவன்.
1: A good counselor is the one who controls his anger.
0: ஒரு மூடனுடைய மடியிலே கோபம் குடி கொண்டிருக்கும் என்று வாசிக்கிறோம்.
1: He said anger is vested in the bosom of a fool.
0: Anger rests in the bosom of fools. ஒரு ஞானமுள்ள கவுன்சிலர் வந்து கோபத்துக்கு வந்து ஆளாக மாட்டான்.
1: A wise counselor will not lose to fury.
0: எல்லாருக்கும் கோபம் வரும்.
1: Everyone will get angry.
0: ஆனா கோபம் வந்து ஒருவனை மேற்கொள்ள கூடாது, கோபம் ஒருவனுக்குள்ள குடி கொள்ள கூடாது.
1: But anger should not overcome a person or it should not dwell in a person.
0: சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன் கோபம் தனிய கடவுள்.
1: Let your anger quench before the sun sets.
0: ஆனால் கோபக்காரனாகவே ஒருவன் வாழுகிறான்னா அவன்கிட்ட போய் தோழனாகவும் இருக்காது, அவன்கிட்ட போய் ஆலோசனையும் கேட்காது.
1: But if a person is always hot headed, you don't get counsel from him, you don't be his partner.
0: சில பேர் வந்து கோபக்காரர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சவங்க இருக்காங்க.
1: There are people who receive counsel from people who are very angry and they have just spoiled their life.
0: நான் பிள்ளைகளுக்கு அன்பா சொல்றேன்.
1: I tell to children very lovely.
0: சில வேளையில சில பெற்றோர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்னன்னே தெரியாது, ஒரு விதமான ஒரு எரிச்சலும் கோபமும் அவர்களுக்குள்ள பற்றி எரிந்து கொண்டே இருக்கும்.
1: Sometimes there are parents who we don't know why, but they will be very furious and always angry.
0: நீங்க அவங்க ஆலோசனை கேட்டினா உங்க குடும்பம் நாசமாயிடும்.
1: If you get counsel from them, then your family will be spoiled.
0: உண்மையா வருத்தத்தோட சொல்றேன்.
1: I tell you with great
0: எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய கணவனை விட்டு பிரிந்து வந்ததுக்கு காரணம் அவங்களுக்கு எந்த பர்சனல் ஆங்கர் கிடையாது, அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய கோபத்துக்கு வந்து இவங்க ஆலோசனையை கேட்டு தங்கள் கணவனை விட்டு பிரிஞ்சு வந்த எத்தனையோ பெண்கள் எனக்கு தெரியும்.
1: I know many women and daughters who have separated from their husband just not because of their personal anger but because of the counsel of their parents.
0: நான் சொல்றது எச்சரிப்பா எடுத்துக்கோங்க.
1: Just take it this as a warning.
0: இத கேட்டு கொண்டிருக்கிற யாராவது பிள்ளைங்க நீங்க அப்படி இருப்பீங்களானா உங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க.
1: If there are any people or any children of this sort, just analyze yourself
0: and உங்களுக்கு கோபம் எப்பமா தணிஞ்சிருக்கும், நீங்க மன்னிச்சிருப்பீங்க.
1: So your anger would have cooled already, you have already forgiven them.
0: ஆனா அப்பா அம்மாவுடைய கோபம் காரணமே இல்லாம இன்னும் பத்தி எரிஞ்சிட்டே இருக்கும்.
1: But the anger of the parents just because of no reason it is still kindling and it's burning.
0: அது உங்களுடைய குடும்பத்தையே கெடுத்து கொண்டிருக்கலாம்.
1: That might be spoiling your entire family.
0: அந்த விஷத்துக்கு இடம் கொடுக்காதீங்க.
1: You don't give room for that poison.
0: அதுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நல்ல கோபக்கார நண்பன்ட்ட போயிடு ஆலோசனை கேட்காதீங்க.
1: Don't ever get counsel from a very angry friend.
0: அவன் கோபத்துல சொல்லுகிற ஆலோசனைகள் மூடத்தனமாக இருக்கும்.
1: His counsel that in anger would be very foolish.
0: எச்சரிப்பாக இருக்க வேண்டும்.
1: You should be very careful.
0: ஐந்தாவது.
1: Fifth.
0: ஒரு நல்ல ஆலோசகன் இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஐந்தாவது அடையாளம் என்னன்னா how do they handle their finances. அவர்களுடைய பொருளாதாரத்தை, பணத்தை எவ்வாறு அவர்கள் கையாளுகிறார்கள்?
1: How do they handle their finances?
0: அவங்க பண ஆசைக்காரரா இருக்கிறார்களா?
1: Are they a lover of money?
0: அவர்கள் அளவிற்கு அதிகமாக அவங்க வந்து செலவழிக்கிறவர்களா இருக்கிறாங்களா?
1: Or do they lavishly spend?
0: அவர்கள் பேராசை உள்ளவர்களா இருக்கிறாங்களா?
1: Or are they gluttons?
0: Greedy. பெருந்தீனிகளா இருக்கிறார்களா?
1: Or are they gluttons?
0: இது வந்து வார்னிங் பெல்ஸ் நமக்கு. பணத்தை வந்து சரியாய் கையாளாத அவனுடைய லைஃப் வந்து இன்னொருவனுக்கு நல்ல ஆலோசகனாய் அவனை மாற்றவே மாற்றாது.
1: A person who doesn't handle his finances properly, he cannot become a good counselor to others.
0: ஏனா அவங்க ஆலோசனையினுடைய முடிவு எப்படி இருக்கும்னா, எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு லாபம் பார்க்கலாம், இதுதான் அவங்களுடைய இன்டென்ஷனாவே இருக்கும்.
1: So because the end of the counsel will be how much we can earn from them, what would be the gain out of that.
0: அவங்கிட்ட போய் நீதியையும் நீங்க வர்ற நன்மையையும் நீங்க கேட்டீங்கன்னா நீதியை விட்டுருவாங்க, நன்மையை தான் தேடுவாங்க.
1: So if you ask about the righteousness and goodness from them, they will leave this righteousness, they will only seek after goodness.
0: நான் சொல்றது ரொம்ப கருத்தோட நான் சொல்றேன்.
1: I'm telling with much moral.
0: அவங்ககிட்ட வந்து நீங்க வந்து இதுல வர்ற லாபம் என்ன, இதுல வர்ற நீதி என்ன, நியாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதி நியாயம் எல்லாம் இல்லாட்டி பரவாயில்லப்பா, லாபம் என்னன்னு பாருன்னு சொல்லுவாங்க.
1: If you ask them what is the righteousness or just that we get or what is the profit that we get, they will just ask you to skip that righteousness and choose gain alone.
0: இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, நீதியையும் நியாயத்தையும் விற்று போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க.
1: So they would be people who are ready to sell this righteousness and just.
0: So ஒரு நல்ல ஆலோசகன் இதுல எச்சரிப்பா இருக்கணும். அந்த நல்ல ஆலோசனை கேட்கும்போது எச்சரிப்பா இருக்கணும்.
1: A good counselor should be very careful in that. When you receive counsel, you should be careful in this.
0: Number 6, ஆறாவது அடையாளம்.
1: The sixth sign.
0: Who are their friends? அவர்களுடைய நண்பர்கள் யார்? அவர்களுடைய நண்பர்கள் யார்?
1: Who are their friends?
0: ஒரு நல்ல ஆலோசகன் என்று ஒருவரை நாம தீர்மானிக்க வேண்டும் என்றால், அவங்கள சுற்றி இருக்கிற நண்பர்கள் யாருன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும்.
1: If you want to decide a person as a good counselor, you have to analyze about his friends around him.
0: தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, இனம் இனத்தோட தான் சேரும்.
1: So they will tell
0: birds of the same feather
1: will flock together.
0: அதான் ஒருத்தர் சொன்னாரு, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, உன்னை நான் யாருன்னு சொல்றேன்னு.
1: That's a person. Tell me your friend, I will tell you who you are.
0: ஒரு முறை ஒரு போதகர் பேசுறத நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, 20 ஆண்டுகள் கழித்து நீ எப்படி இருப்பா என்று உன்னை நீ பார்க்க வேண்டுமானால் கண்ணாடியில் போய் பார்க்காத, உன்னால் நீ அதை கண்டுபிடிக்க முடியாது. உன் நண்பனை போய் பார், உன் நண்பன் எப்படி இருக்கிறானோ அப்படி தான் நீ இருப்ப.
1: So a pastor once spoke this and I heard this. If you want to know how you will be after 20 years, don't look at the mirror, but just look at your friend, you will be the same as he is.
0: அதாவது நீங்கள் யாரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறீங்களோ, யார் உங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ, அப்படிதான் நீங்க
1: இருப்பீங்க. So whomever you appreciate or whoever will influence you, you will be the same as like that.
0: ஒரு நல்ல ஆலோசகன்ட நீங்க தேட வேண்டியது, who do they hang out with? யாரோட அவங்க ரொம்ப பழகுறாங்க, யாரோட ஜோடி சேர்றாங்க, யாரோட அவங்க தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க, யார் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க, அவங்க தான் அவங்க.
1: So you can easily identify a good counselor by his friends. Who is friends, whom will he hang around, whom he is with, acquainted with much.
0: கடைசியாக,
1: at last,
0: number 7, the subtle sign of good counselors. ஏழாவது கடைசி, how much are they faithful in small matters? சிறிய காரியங்கள்ல அவங்க எவ்வளவு உண்மையா இருக்காங்க.
1: How much are they faithful in small matters?
0: Very important sign to look for in a good counselor. ஒரு நல்ல ஆலோசகர்கிட்ட தேட வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சின்ன காரியங்கள்ல அவங்க எவ்வளவு உண்மையா இருக்காங்க.
1: So just you have to find for this sign how much they are faithful in small matters.
0: பாருங்க, someone said a small thing is a small thing, but faithfulness in small things is a big thing. சின்ன காரியம் சின்ன காரியம் தான், ஆனா சின்ன காரியத்துல உண்மையா இருக்கிறது பெரிய காரியம். ஏசு சொன்னார், கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தால் அவன் அதிகத்துக்கு எப்படி இருப்பான், அதிகாரியா இருப்பான்.
1: Jesus said if you are faithful in little thing, he will be ruler of many.
0: நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில வந்து கொஞ்சத்துல கூட உண்மை உள்ளவர்களை தேடணும்.
1: We should always seek for people who are faithful in even.
0: தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, ஒரு சோறு ஒரு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க. சின்ன வார்த்தை, சின்ன கிளைம்ஸ், ஸ்மால் கிளைம்ஸ், ஸ்மால் வேர்ட்ஸ், ஸ்மால் கான்வர்சேஷன், ஸ்மால் ப்ராமிசஸ், டூ தே கீப் இட்? அவங்களால அதை வந்து உண்மையா இருக்க முடியுதா, அதை காப்பாற்றுறாங்களா? சின்ன வார்த்தையில, சின்ன வாக்கு தத்தங்கள்ல, வாக்குறுதிகளில் அவங்க உண்மையாக இருக்காங்களா இல்லையா? டோன்ட் ட்ரஸ்ட் தெம், தேர் நாட் வர்தி டு பி ட்ரஸ்டட். நம்முடைய வாழ்க்கையில் நல் ஆலோசனை தேவை.
1: வி நீட் குட் கவுன்சில்ஸ் இன் ஆர் லைஃப்.
0: ஆலோசனை என்பதும் போது தீமையும் இருக்கு, தீமையான ஆலோசனை, துன்மார்க்கருடைய ஆலோசனையும் இருக்கு.
1: So when is a counsel, there are also wicked and ungodly counsels.
0: நாம நல்ல ஆலோசனையை தேடி போகணும்.
1: But we have to seek good counsel.
0: ஏழு காரியம் சொன்னேன், எப்படி ஒரு நல்ல ஆலோசகனை கண்டுபிடிப்பது.
1: I told you 7 signs to find good counselors.
0: ஏழு கேள்வி.
1: 7 questions.
0: முதலாவது,
1: first,
0: அவங்க எவ்வளவு தேவனுக்கு பயப்படுறாங்க.
1: How much do they fear God?
0: எவ்வளவு தேவனுக்கு பயப்படுறாங்க.
1: How much do they fear God?
0: இரண்டாவது,
1: second,
0: அவங்க தங்க சொந்த குடும்பத்தை எப்படி நடத்துறாங்க.
1: How do they treat their family?
0: மூன்றாவது,
1: third,
0: அவங்க எப்படி புகழ்ச்சியை அவங்க கையாளுறாங்க.
1: How do they manage fame?
0: நான்காவது,
1: fourth,
0: அவங்க எப்படி கோபத்தை கையாளுறாங்க.
1: How do they handle fury?
0: ஐந்தாவது,
1: fifth,
0: தங்களுடைய பணத்தை, தங்கள் பொருளாதாரத்தை எப்படி கையாளுகிறாங்க.
1: How do they handle their finances?
0: வேதம் சொல்லுகிறது, இந்த உலக பொருள்ல ஒருவன் உண்மையா இல்லனா அவன் எப்படி தேவனுக்கு உண்மையா இருக்க முடியும்.
1: The Bible says if a person is not faithful in this worldly things, how can be faithful to God?
0: ஆறாவது,
1: sixth,
0: அவருடைய நண்பர்கள் யார்.
1: Who are their friends?
0: ஏழாவது,
1: seventh,
0: அவங்க சின்ன காரியங்கள்ல உண்மை உள்ளவர்களா இருக்கிறாங்களா.
1: How much are they faithful in small matters?
0: ஏழு குணநலன்கள்.
1: 7 signs or 7 subtle
0: signs. பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ள நம்புறேன்.
1: I believe that it is useful for you in God.
0: எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் செய்யுங்க.
1: So you can do me a small favor.
0: உங்களுக்கு தெரிந்த யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து அது நண்பர்களோ குடும்பத்தாரோ பிள்ளைகளோ பெற்றோரோ போதகரோ யாரா இருந்தாலும் சரி, தயவு செய்து இன்றைக்குள்ள இந்த தியானத்தை அனுப்ப முடிஞ்ச வரைக்கும் அனுப்புங்க. நான் சொன்ன இந்த குறிப்புகளை நீங்கள் டெக்ஸ்டாக போட்டு எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயனுள்ளதாக இருக்கும்.
1: ஸோ ஜஸ்ட் டூ மீ திஸ் ஃபேவர், இட் மைட் பி யுவர் ஃப்ரெண்ட், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் ஃபேமிலி, யுவர் பாஸ்டர், ஆர் எனி பர்சன், எனி ஃபேமிலியர் பர்சன் யூ நோ, ட்ரை டு சென்ட் டுடேஸ் டிவோஷன் டு தெம், ஷேர் வித் தெம். ஆல்சோ இஃப் பாசிபிள், வாட் எவர் பாயிண்ட்ஸ் ஐ கேவ் யூ, ட்ரை டு டூ இட் அஸ் அ டெக்ஸ்ட் அண்ட் ஜஸ்ட் சென்ட் தெம்.
0: கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா.
1: மே காட் பிளெஸ் அஸ்.
0: நல் ஆலோசனையை காத்துக்கொள்ள உதவி செய்வாரா.
1: மே காட் ஹெல்ப் அஸ் டு கீப் குட் கவுன்சில்.
0: ஜெபிப்போம்.
1: லெட் அஸ் ப்ரே.
0: பரிசுத்த பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: ஆர் ஹோலி ஃபாதர், வி பிரேஸ் யூ.
0: மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள்ள கிருபை தா.
1: லார்ட், கிவ் அஸ் கிரேஸ் டு கீப் சவுண்ட் விஸ்டம் அண்ட் குட் கவுன்சில்.
0: இந்த நல் ஆலோசனை எங்களை காக்கட்டும், எங்களை வழிநடத்தட்டும், எங்களை உயர்த்தட்டும்.
1: லார்ட், டெட் திஸ் கவுன்சில், குட் கவுன்சில், கீப் அஸ், லீட் அஸ் அண்ட் எக்ஸால்ட் அஸ்.
0: ஆண்டவரே, பொய்யான, மாயான, தீமையான, துன்மார்க்க ஆலோசனைகளுக்கு எங்களை தயவு செய்து விலக்கிக் கொள்ளும்.
1: லார்ட், டிபா கீப் அஸ் அவே ஃப்ரம் திஸ் பேட் கவுன்சில்ஸ் ஆஃப் தி அன்கோட்லி அண்ட் விக்கட். லார்ட்,
0: ஆண்டவரே,
1: லார்ட்,
0: உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற அதற்கு நேரா எங்களை வழி நடத்தும்.
1: லார்ட், லீட் அஸ் டுவர்ட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் யுவர் வில் இன் அவர் லைஃப். லார்ட்,
0: கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி.
1: பிளஸ் எவ்ரிவன் ஹூ ஹவ் ஹர்ட் திஸ் சர்மன்.
0: எச்சரிப்போடும் ஜாக்கிரதையோடும் வாழ கிருபை தா.
1: கிவ் அஸ் கிரேஸ் டு லிவ் வித் தட் வார்னிங் அண்ட் காஷன்.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: இன் ஜீசஸ் நேம் வி ப்ரே.
0: ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6. பிரான்ஸ் தேசத்தில் மிகுந்த அதிகாரம் படைத்த பிரபுவாக ஒருவர் உயர்ந்தார். அவர் மிகவும் எளிமையான பின்னணியிலிருந்து உயர்த்தப்பட்டவர். சிறுவனாக இருந்தபோது ஆடு மேய்த்தவர். அவர் பழையதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தனது அரண்மனையில் மேய்ப்பனின் அறை என்று ஒரு அறையை பிரத்யேகமாக வடிவமைத்திருந்தார். அந்த அறையில் மலை, பள்ளத்தாக்கு, நீரோடை போன்றவை செயற்கையாக அமைக்கப்பட்டிருந்தது. ஆட்டு மந்தைகள் அங்கே மேய்வதைப் போலவும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த அறையில் அவர் சிறுவனாக இருந்தபோது ஆடுமைக்க பயன்படுத்திய கோலையும் தடியையும், அப்போது அவர் உடுத்தியிருந்த மேய்ப்பனின் ஆடையையும் மறக்காமல் பத்திரமாக அங்கே வைத்திருந்தார். அநேகர் அவரிடம் வந்து, இந்த அறையை நீங்கள் ஏன் இவ்வாறு வடிவமைத்திருக்கிறீர்கள், இதன் ரகசியம் என்ன என்று அவரிடம் கேட்டபோது, அவர், எனக்கு எப்போதாவது என்னுடைய உத்தியோகத்தையும் எனக்கு இருக்கும் அதிகாரத்தையும் வாய்ப்பு வசதிகளையும் குறித்து மனதில் பெருமை வந்துவிட்டால் நான் உடனடியாக என்னுடைய மேய்ப்பனின் அறைக்கு ஓடிப்போய் நான் சிறுவனாக இருந்தபோது நான் போட்டிருந்த உடுப்பையும் நான் பயன்படுத்திய தடியையும் பார்த்துவிட்டு வருவேன். அப்பொழுதே என் மனதில் தோன்றியிருந்த பெருமையெல்லாம் அகன்று போகும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எளிமையானவர்களாக இருந்தபோது தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்து கை தூக்கி விட்டார். நாம் எதையும் இவ்வுலகத்திற்கு கொண்டு வரவில்லை. அவருடைய காருண்யமே நம்மை பெரியவர்களாக்கிற்று, இந்த அளவுக்கு உயர்த்திற்று. தாவீது தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உயர்த்தப்பட்ட போதிலும், தான் சிறுவனாக இருந்தபோது ஆடு மேய்த்த மேய்ப்பனாய் இருந்ததை ஒருபோதும் மறக்கவில்லை. ஆகவே தேவன் தாவீதுக்கு கிருபை அளித்து வர வர விருத்தியடைய செய்தார். ஆனால் பாபிலோனின் மகாராஜாவாய் இருந்த நேபுகாத்நேச்சாருக்கு தாவீதை போன்ற ஒரு தாழ்மையான இருதயம் இருக்கவில்லை. பாபிலோனை ஒரு வல்லரசு தேசமாக கொண்டு வந்த பின்பு அவன் இருதயம் பெருமை கொள்ள ஆரம்பித்தது. ஒரு நாள் நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருந்த போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தைகள் அவன் வாயில் இருக்கும் போதே தேவன் அவனை அவன் ராஜ்யபாரத்தை விட்டு நீக்கி மாடுகளைப் போல வெளியே புல்லை மேய பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆகவே தேவன் இவ்வுலகத்தில் நமக்கு தந்த சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்புகளுக்காகவும் சிலாக்கியங்களுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேவனே நம் வாழ்வின் சகல ஆசீர்வாதங்களுக்கும் காரணர் என்று அவரை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கும் கிருபையளித்து நம்மையும் மென்மேலும் உயர்த்துவார்.

கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி ஆராதியுங்கள். அப்படி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என்ற அருமையான ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா.

இந்த நெருக்கமான சூழ்நிலை தேசத்துல மாறட்டும் ஆண்டவரே, இந்த நெருக்கமான சூழ்நிலை தேசத்துல மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே ஒரு நிமிடம் ஜெபமாக எடுக்க பார்க்கலாம் ஆண்டவரே. எங்க தேசத்தின் நெருக்கடியின் மத்தியில் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் நெருக்கத்தின் மத்தியில் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். எத்தனையோ ஜனங்கள் தங்கள் உறவுகளை இழந்துட்டாங்க ஆண்டவரே, தங்கள் உற்றாரை இழந்துட்டாங்க ஆண்டவரே, நேசித்த ஜனங்களை இழந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர் மரணத்தை தழுவிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு தேற்றப்படுவதாக, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு ஆறுதல் படுத்தப்படுவதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை தேசத்திலே சம்பவிப்பதாக. இந்த நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் உம்மை நோக்கி

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஓ ரபலரியான் தேரவரவலவரா.

நம்ம இன்னொரு பாடல் அப்படி இணைந்து பாடப்போகிறோம். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எஸ், நம் ஆராதிக்கும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்று கொண்டு சொல்றாங்க, 7 மடங்கு சூளை அது நெருப்பூட்டப்பட்டிருந்தாலும், அந்த நெருப்பு அதிகமாக்கப்பட்டிருந்தாலும் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் எரிகின்ற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவர். நான் இன்னைக்கு உங்களை பார்த்தோன்னு சொல்ல விரும்புறேன், எரிகிற அக்கினி சூளையின் மத்தியில 4வது நபராய் இறங்கி வந்து அந்த அக்கினி சேதப்படுத்தாதபடிக்கு என் தேவன் பாதுகாக்க முடியுமானால், அதே தேவனை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, இந்த கொரோனா என்கிற எரிகிற ஒரு அக்னி, இந்த கொரோனா என்கிற ஒரு பெரிய கொடிய வியாதி உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இதன் மத்தியில் இறங்கி வந்து உன்னை பாதுகாக்க, உன்னை விடுதலையாக்க, உனக்கு அற்புதம் செய்வதற்கு போதுமானவர். அதை விசுவாசிக்கிற உண்மையா கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அவர் விடுவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர். இணைந்து பாட போகிறோம்.

பிள்ளையே, உன் வாழ்க்கையில விடுதலை உண்டு, உன் வாழ்க்கையில சுகம் உண்டு, உன் வாழ்க்கையில அற்புதம் உண்டு, உன் வாழ்க்கையில விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. தானியேல் சிங்க கரையில் தூக்கி போடப்பட்ட பொழுது இரவெல்லாம் ராஜா உறங்காம இருந்துவிட்டு அதிகாலையில கெபியண்டை வந்து உரத்த சத்தமாய் கேட்கிறார், தானியேலே வாய்க்கு தப்பு வைக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லும் பொழுது தாவீது தானியேல் சொல்கிறான்,

கைகளை தட்டி அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர், வல்லவர், வல்லவர். அவரால் கூட

நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்புகிறார். நமக்காக பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மை காப்பதற்காக நமக்காக தூதரை அனுப்புகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தூதர்களின் ஊழியங்கள் வருவதாக. கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ அடுத்த நேரத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ ஹல்லேலூயா, மரண படுக்கையில, வியாதியின் படுக்கையில, அடுத்த வேளை என்ன செய்வதென்று புரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இப்பொழுது கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கும்படிக்காக, உன்னை காக்கும்படிக்காக, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கிறது. எஸ், எத்தனை பேர் இன்றைக்கு அவர் மேல் விசுவாசம் வைக்கிறீர்களோ, ஆ ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒவ்வொருவர் மேல விடுதலை வருகிறது. பயத்தை தூக்கி எறியுங்கள், நோயை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள், வியாதியை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள். அழிக்க நினைக்கிற வைரஸை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற வியாதியை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற பொல்லாத நோய்களை விட உன்னை காக்க நினைக்க கர்த்தர் காக்க நினைக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் பெரியது, பாதுகாப்பு பெரியது. அவர் உனக்காக ஜீவனை தந்திருக்கிறார், உனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், உன்னை மீட்டிருக்கிறார். பயத்தை தூக்கி எறிவாயா, பயத்தை தூக்கி எறி. உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அழிக்க நினைக்கிற வைரஸுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும்னா, உனக்காக ஜீவனை தந்தவர், உன்னை காக்க நினைக்கிற தேவனுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. பயத்தை தூக்கி எறி.

மாறுவதாக, பயங்கள் மாறுவதாக, பொல்லாத வியாதிகள் மாறுவதாக, பொல்லாத பலவீனங்கள் மாறுவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக, தேவ பிரசன்னம் இன்றைக்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக, எல்லா வேதனைகள் மறைந்து போவதாக, தெய்வீக ஆறுதலும் தெய்வீக சமாதானமும் ஒரு அக்காபாலா சஞ்சனாமா இன்றைக்கு நிறைவாய் உண்டாகும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு அற்புதம் இன்றைக்கு நடப்பதாக, ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலை சம்பவிப்பதாக, தேவ ஆவியானவர் நிறைவாய் நடக்குவீராக. ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலைகளும் அற்புதங்களும் இப்பொழுது நடப்பதாக, இப்பொழுது நடப்பதாக. எல்லா பலவீனங்கள் மாறி போகட்டும். முன் நிலையில் நின்று ஆண்டவரை பணி செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கத்தர் பாதுகாப்பீராக, பிரசன்னத்தால் நிரப்புவீராக, உம்முடைய கரங்களுக்கு பாதுகாப்பாய் அமர்வதாக. எல்லா தடைகள் விலகட்டும்.

நிரப்புகிறேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.

ஒரு காதல் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

ஒன்று ராஜாக்கள் அஞ்சாம் அதிகாரம். சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை அவனிடத்தில் அனுப்பினான். ஈராம் தாவீதுக்கு சகல நாளும் சிநேகிதனாயிருந்தான். அப்பொழுது சாலமோன் ஈராமிடத்தில் ஆட்களை அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திவிடும் அளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை. ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். ஆதலால் லீபனேனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும் சீதோனியரை போல மரவெட்டு வேலை அறிந்தவர்கள் எங்களுக்குள்ளே ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும். அதற்காக என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடே இருப்பார்கள். நீர் சொல்வதன்படியெல்லாம் உம்முடைய வேலைக்காரன் சம்பளத்தை உமக்கு கொடுப்பேன் என்று சொல்ல சொன்னான். ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் இன்று ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று சொல்லி ஈராம் சாலமோனிடத்தில் மனுஷரை அனுப்பி, நீர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியத்தை நான் கேட்டேன். கேதுரு மரங்களுக்காகவும் தேவதாரி விருட்சங்களுக்காகவும் உம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்வேன். என் வேலைக்காரன் லீபனேனில் இருந்து அவைகளை இறக்கி கடலிலே கொண்டு வருவார்கள். அங்கே நான் அவைகளை தொப்பங்களாக கட்டி நீர் நியமிக்கும் இடத்துக்கு கடல் வழியாய் அனுப்பி அவைகளை அவிழ்த்து ஒப்பிப்பேன். அங்கே நீர் அவைகளை ஒப்புக்கொண்டு என் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து என் விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல சொன்னான். அப்படியே ஈராம் சாலமோனுக்கு வேண்டிய மட்டும் கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் கொடுத்து கொண்டு வந்தான். சாலமோன் ஈராமின் அரண்மனைக்கு போஜனத்திற்காக 20,000 கலம் கோதுமையையும் இடித்து புளிந்த ஒளி மரங்களின் 20 கல எண்ணெயையும் கொடுத்தான். இப்படி சாலமோன் ஈராமுக்கு வருஷாந்தரம் கொடுத்து வந்தான். கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ராஜாவாகிய சாலமோன் இஷ்டவேலர் எல்லாரிலும் ஊழியத்துக்கு 30,000 அமைஞ்சி ஆட்களை பிடித்தான். அவர்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் 10,000 பேரை மாற்றி மாற்றி லீபனேனுக்கு அனுப்பினான். அவர்கள் ஒரு மாதம் லீபனேனிலும் 2 மாதம் தங்கள் வீடுகளிலும் இருப்பார்கள். அதோனிராம் அந்த அமைஞ்சி ஆட்களின் மேல் விசாரிப்புக்காரனாயிருந்தான். சாலமோனிடத்தில் சுமை சுமக்கிறவர்கள் 70,000 பேரும், மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் 80,000 பேரும், இவர்களை தவிர வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரர் 3,300 பேர் இருந்தார்கள். வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட பெரிதும் வெளியேறப்பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டான். ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிப்பாசாரிகளும் ஈராமின் சிப்பாசாரிகளும் கிபலி ஊராரும் அந்த மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளைக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதிகாரம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் தேவைகளை சந்தித்து விசாரித்து போஷித்து பாதுகாத்து வழி நடத்துகிற நாளாய் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகர் தாங்கள் எடுத்த முடிவுகளில், தீர்மானங்களில், எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் எப்படியான பதில் வருமோ, காரியங்கள் நன்மையாக நடக்குமோ, தயவுகளும் கதவுகளும் திறக்கப்படுமோ என்று ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தம்முடைய கிருபையை இன்றைக்கு உங்கள் மேல் அளவில்லாமல் பொழிய பண்ணுவேன் என்கிறார். உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடியினால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில், தேவைகளில் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து நல்ல பதிலை பெற்றுத்தந்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய கிருபையை 3 வழிகளில் செயல்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக, உங்களை கைவிடாது இருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் 3-6 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே கர்த்தர் எலியாவை நோக்கி, கேரி தாற்றண்டையில் ஒளிந்திரு, அங்கே உனக்கு காகங்களை கொண்டு 2 வேளையும் அப்பமும் இறைச்சியும் போஷிப்பேன் என்று கூறுகிறார். காரணம், அங்கே பெரும் பஞ்சம் நிலவப்போகிறதை கர்த்தர் எலியாவிற்கு முன்னறிவித்து கைவிடாது இருந்து காப்பாற்றும்படியாக போகிற இடமெல்லாம் உதவி செய்கிறார் என்பதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற கடினமான சூழ்நிலையாகிய பற்றாக்குறைகள், தேவைகள், விருப்பங்கள், சுகம், எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகள், இவற்றிலெல்லாம் உலகம் உங்களுக்கு எதிராக பேசலாம், கைவிட்டு விடலாம். ஆனால் உங்களை நேசிக்கிற கர்த்தர், அவர் உறங்காமலும் தூங்காமலும் இரவும் பகலும் காவல் பண்ணுகிறவர். உங்களை கைவிடாது காத்து வழி நடத்துவார். நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் உங்களோடே இருந்து, இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தின் நிமித்தமாய் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களோ, நடக்குமோ நடக்காதோ, சுகம் பெறுவேனா இல்லையா என்ற குழப்ப நிலைகளிலெல்லாம் தெளிவான பதிலை தருகிறார். நன்மையான முடிவுகளை சந்திக்கும்படி கைவிடாது இருந்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். 2வதாக, உங்களை காப்பாற்றுகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கையில், அங்கே கர்த்தர் எலியாவிடம், நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றும், 13-15 வரை உள்ள வசனங்களில், அங்கே அந்த விதவையின் வீட்டில் உள்ள 1 பிடி மாவை கொண்டு, சிறிய அடையை கொண்டு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு, பஞ்சகாலம் முழுவதும் அவர்கள் பிழைத்திருக்கும்படிக்கு கர்த்தர் எலியாவை கொண்டு காப்பாற்றுகிறதை வாசித்தருகிறோம். இன்றைய நாளிலும் நீங்கள் எந்த சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் காப்பாற்றுவார் ஒருவரும் இல்லையே, மனிதர்கள் கைவிட்டு விட்டார்களே என்று கலங்கி போயிருந்தாலும் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடியினால் அவர் உங்களை நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்றுகிறார். முடிந்து போயிற்று என்று நினைத்து இருக்கிற சூழ்நிலைகளில் அவர் சிறிய அடையை கொண்டு பெரிதான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டதைப் போல, உங்களின் சிறிதளவு விசுவாசத்தை கொண்டு, நம்பிக்கையை கொண்டு, உங்கள் நம்பிக்கையை விசுவாசத்தை அற்றுப்போக விடாமல் வர்த்திக்க பண்ணும்படிக்கு பொல்லாத எல்லா சத்துருவின் சதி திட்டங்களிலிருந்து இன்றைக்கு உங்களை காப்பாற்றி ஆசீர்வதிக்கிறார். 3வதாக, உங்கள் மேல் கரிசனையாயிருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கையில், அங்கே எலியா தன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்காக பயந்து போய் வனாந்தரத்தில் சூறை செடியின் கீழ் சோர்ந்து போய் காணப்படும் போது, கர்த்த தூதனை கொண்டு, எலியாவே, சோர்வை நீக்கும்படி, ஆத்துமாவிலே பெலன் உண்டாகும்படி போஜனம் கொடுத்து தட்டி எழுப்பி உற்சாகமான வார்த்தைகளை பேசி கர்த்தர் எலியாவிடம் கரிசனையோடு காணப்படுகிறதை வாசித்து அறிகிறோம். எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையாகிய பயம், வியாதி, மனதளவில் உண்டான காயங்கள், பொல்லாதவர்களின் பேச்சுக்கள் போன்றவற்றால் போதும் ஆண்டவரே என்றும்,
இழப்புகள், நஷ்டங்கள், வெறுமைகள், பற்றாக்குறைகள் போன்றவற்றால் இனி என்னால் போராட முடியாது என்று சோர்ந்து போய் செயலற்றவர்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை கரிசனையோடு விசாரித்து உங்களை ஆறுதல் படுத்தி பலனை சத்துவத்தை கொடுத்து மேற்கொள்ள அதிகாரத்தையும் தந்து இன்னும் நீங்கள் ஓடக்கூடிய தூரம் பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள் காணக்கூடிய நன்மைகள் அதிகமாயிருப்பதால் இன்றைக்கு உங்களை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். எனக்கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகிற எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் உங்களுக்கு ஆலோசனைகளை தந்து நன்மைகளை செய்து விடுவித்து நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருந்து உங்களை கைவிடாது காப்பாற்றி கரிசனையோடு விசாரித்து மோசையோடு இருந்தது போல உங்களோடும் இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட கரிசனையுள்ள தேவனாகிய இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை முழுவதுமாய் இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களின் வாழ்விலும் நீங்கள் கடந்து போகிற கடினமான சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்றி விடுவித்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மெல்லி கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

அதில் கத்தாதி கத்தரை கண்டு என் கண்ணீரை நான் வடிக்கின்றேன். அதில் கத்தாதி கத்தரை

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு யாக்கோபு 5:16 வாசிக்கும் போது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பயனுள்ளதாயிருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த வசனத்தில் இரண்டு ஜெபங்களை பார்க்கிறோம். முதலாவது ஒப்புரவாகுதலின் ஜெபம், மற்றொன்று ஊக்கமான ஜெபம். இந்த மாதத்தில் இந்த ஜெபங்களை நாம் செய்து இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு நெருங்க ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே, சரீரத்திலே, நம்முடைய மனதளவிலே நாம் இன்னும் சில விஷயங்களிலே சொஸ்தம் அடையாமல் சுகமடையாமல் இருக்கிறோம். வசனம் அதுதான் சொல்கிறது, நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை அறிக்கையிடுங்கள். தேவ பிள்ளைகளே, பல மாதங்களாக, பல வருஷங்களாக சில போராட்டங்களுக்குள்ளாய் நாம் நின்று கொண்டே இருக்கலாம். அது ஏன் நமக்கு வருகிறது என்று பலருக்கு தெரியாமலே இருக்கலாம். எனக்கு ஒரு வியாதி இல்லை, டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு வியாதி இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா என்னுடைய சரீரத்திலே வியாதி இருந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியம் உணர முடியும், இது ஒருவேளை ஒப்புரவு ஆகாமல் இருக்கிறதுனால் கூட இந்த வியாதிகள் வரலாம். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு சகோதரிக்கு பல நாட்களாக, பல வருஷங்களாக ஒரு பலவீனம் அவர்களை துன்பப்படுத்தி கொண்டே இருந்தது. பல மருத்துவரிடத்தில் அவருடைய குடும்பத்தார் அழைத்து போனார்கள். எல்லா பரிசோதனை முடிந்த பிற்பாடும் கூட அவர்களுக்கு ஒரு வியாதி இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். என்ன செய்வதென்று அவர்களுக்கு புரியவில்லை, குடும்பத்தாருக்கு. ஒரு நாள் ஒரு தேவ மனுஷன் மூலமாக அந்த சகோதரிக்கு உணர்த்தப்பட்டது, நீ இன்னாரிடத்திலே நீ கசப்போடு நடந்து கொண்டாய், நீ அவர்களிடத்தில் ஒப்புரவாக, பின்பு அது சரியாகிவிடும். அந்த சகோதரி முயற்சி செய்தார்கள். அந்த நபரை தொடர்பு கொண்டு பேசி ஒப்புரவானார்கள். ஒப்புரவான பிற்பாடு அந்த சகோதரியின் சரீரத்தில் இருந்த அந்த பலவீனம் மறைந்து விட்டது. தெய்வ பிள்ளைகளே, நாம் சுஸ்தம் அடையும்படிக்கு நாம் மற்றவர்களை மன்னிக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் இங்க வசனத்தில் வாசிக்கிறோம். சரீரளவிலான வியாதிகளா இருக்கலாம், மனதளவிலான காயங்கள், அது குடும்ப உறவுகளுக்குள்ளா இருக்கலாம். கணவன், மனைவி, மருமகள், மாமியார், அல்லது வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம், பக்கத்து வீட்டிலே ஏதோ ஒரு சம்பவத்திலே கசப்பு உணர்வுகள் அல்லது ஒப்புரவாகாமல் இருக்கிற ஒரு தன்மை இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் ஒன்று செய்யலாம். இந்த மாதத்திலே நாம் யாரோடெல்லாம் ஒப்புரவாகணுமோ, அது உங்க குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கலாம், வெட்கப்பட வேண்டாம். நாம் ஒப்புரவாகிறதுனாலே நாம் குறைந்து போகிறதில்லை. தேவனுடைய பார்வையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவன் நம்மை நித்திய ஜீவனிலே சேர்த்து கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவார். தேவ பிள்ளைகளே, நாம் மற்றவரிடத்திலே சாரி பிரதர், சாரி சகோதரி, தெரியாமல் நடந்துட்டது, நான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. ரெண்டாவது, தேவனிடத்தில் இருந்து இரக்கத்தை பெறுவதற்கு அது காரணமாய் இருக்கிறது. ஒருவேளை இதை பார்க்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்க மனசுல ஏதோ ஒரு காயம், அது ஆறாமல் இருக்கலாம். நீங்க யாரோடு கூட கசப்போடு கூட நடந்து கொண்டிருந்திருக்கலாம். இந்த மாதத்துல ஒப்புரவாகலாமே. தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறத நாம பார்க்க முடியும். ஏன்னா காணிக்கை செலுத்த வரும்போது ஒருவர் பேரில் குறை உண்டானால் முதலாவது காணிக்கை அங்க வச்சுட்டு ஒப்புரவாகி வந்து பின்பு காணிக்கை செலுத்து அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தையே ஆண்டவர் வைத்திருந்தார். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே நாம ஒப்புரவாகலாம், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இரண்டாவது, அந்த வசனத்துல கற்றுக்கொள்ள முடியும், ஊக்கமான ஜபம். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இந்த மாதத்துல ஊக்கமான ஜபம், விடாப்பிடியான ஜபம், வைராக்கியமான ஜபம் செய்ய ஆரம்பிப்போம். நீங்க செய்யறீங்க, கடந்த மாதங்களிலே
கடந்த நாட்களிலே இடைவிடாமல் ஜெபித்த அத்தனை எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. ஆனால் இனி வர நாட்களிலே இன்னும் அதிகமாய் கூட்டி ஜெபிக்கலாமே, இன்னும் ஊக்கமாய் ஜெபிக்கலாமே. யாக்கோபு ஆற்றங்கரையிலே அவர் விடாது ஜெபித்தாரு, ஜெபித்த போது கர்த்தர் அற்புதம் செய்தாரு. அதை ஓசியா 12:4 சொல்லுவார், அவன் அழுது போராடி அவருடைய பாதத்தை பிடித்து கெஞ்சினான் என்ற விதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அழுது போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை, விடாது ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை, வைராக்கியமா ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை இந்த மாதத்துல கொண்டு வரலாமே. என்ன பிரச்சனை இருக்கலாம், ஆனா ஜெபம் செய்ய செய்ய பிரச்சனைகள் மாறிடும். ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். நீங்க மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறீங்களா, இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிற உங்க முழங்கால்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம் வந்தாயிற்று. இந்த மாதத்துல அதிகமான ஜெபம், அதிகமான பாரமுள்ள ஜெபம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் வரப்போகிற காலங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. பாவம் பெருகி இருக்கிற நாட்களிலே, துன்மார்க்கம் பெருகி இருக்கிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்காக, குடும்பங்களுக்காக, தேசங்களுக்காக, தேவ ஊழியர்களுக்காக வல்லமையாய் பயன்படுத்துகிற தேவனுடைய தாசர்களுக்காக நாம் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நாம் ஜெபிக்கிற ஒரு மாதமாக நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்வோம். நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் ஜெபத்தை கேட்கிற தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். யோனாவின் ஜெபத்தை கடலின் அடியில் மீன் வயிற்றிலிருந்து கேட்டவர் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்தை நீங்கள் விடாது ஜெபிக்கிற போது, உங்களுடைய சூழ்நிலைகளை சொல்லி தேவனிடத்தில் விடாது ஜெபிக்கிற போது, இந்த மாதம் முடிகிற போது நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். என்ன வேண்டுமானாலும் உலகத்தில் நடக்கலாம், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தீமையும் அணுகாது. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாம் ஒப்புரவாகவும் யாரோடாவது கசப்போடு இருந்தால் இரண்டாவது ஊக்கமான ஜெபம் செய்வோம். இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமாய் அமையும். நான் ஜெபிக்கலாம். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, யாக்கோபு சொன்னது ஜெபத்தை நாங்கள் செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, இடைவிடாமல் ஜெபிக்க, ஒப்புரவாகி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் யார் மேலும் கசப்பு இல்லைப்பா, யார் மேலும் வெறுப்பு இல்லை. நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம், மனம் திரும்புகிறோம், அதற்கு மேலாய் ஊக்கமான ஜெபம் செய்கிறோம். நீர் அற்புதங்களை செய்து எங்களை சந்தோஷப்படுத்துவீராக. உம்முடைய நாம மகிமைப்படுத்தும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இடைவிடாமல் ஜெபியுங்கள், இடைவிடாமல் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: மனம் திரும்புதல் என்ற தலைப்பில் சகோதரன் சந்திரலைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமான எங்கள் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மனம் திரும்ப அவசியமில்லை என்று சொல்லுகிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று கேட்கிற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வந்தபொழுது நீ முதல் முறையாய் பண்ண பிரசங்கம் ஆண்டவரே மனம் திரும்புங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த வழியிலும் கூட நாங்கள் மாதம் ஒரு முறை அல்ல ஆண்டவரே, வாரத்திற்கு ஒரு முறை அல்ல சுவாமி, அன்றாடும் எங்கள் வாழ்க்கையிலே மனம் திரும்ப நாங்கள் அழைக்கப்படுகிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் அன்றாடமா எத்தனையோ விதமான உமக்கு பிடித்தமில்லாத காரியங்களை சிந்திக்கிறோம், பேசுகிறோம், செய்கிறோம். ஆண்டவர் தாமே அன்றாட வாழ்க்கையில் எங்களுக்கு மன்னிப்பை நீ தர வேண்டுமான்னு ஜெபிக்கிறோம். மனம் திரும்பும்படியான உந்துதலை எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில நீ தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் தாமே இந்த வேளையிலும் கூட இந்த லெந்து காலங்களிலே விசேஷமாய் நாங்கள் அநேக காரியங்களை விட்டு மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் மனதிலே கொண்டு எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு ஆவியான மூலம் வெளிப்படுத்துகிற உங்களுக்கு பிடித்தமில்லாத காரியங்களெல்லாம் விட்டு நாங்கள் மனம் திரும்ப இதிலிருந்து காலங்கள் எங்களுக்கு பயன்படட்டும் சாமி. ஆவியானபடி எங்களோடு கூட பேசும்பொழுது ஆவியான சத்தத்துக்கு கேட்டு அதன்படி கீழ்ப்படியும்படியான ஒரு மனப்பாங்கு எங்களுக்கு நீ தாரும் ஆண்டவர் தாமே. அதற்கு பிள்ளைகளோடு கூட எங்களோடு கூட இந்த வேளையில நீ பேசும் ஜீவனுள்ள வார்த்தை காதேஸ் வனாந்திரத்தை அதிரச் செய்து பெண்மான்களை ஈனும்படியாய் செய்தபடி ஜீவனுள்ள சத்தம் அன்றைக்கு ஆண்டவரே வெளிச்சம் உண்டா கடவுள் சொன்ன மாத்திரத்திலே வெளிச்சம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோமே. அப்படியா எங்கள் இருதயங்களிலே ஒருவேளை இருள் இருக்கும் என்று சொன்னால் இந்த வேளையிலே நீ சொல்லும் ஆண்டவரே வெளிச்சம் உண்டா கடவுள் சொல்லுவீர் என்று சொன்னால் அங்கே வெளிச்சம் உண்டாகும் சாமி. ஆண்டவர் தாமே இப்படி வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசும், எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இப்படி வார்த்தை எங்களோடு கூட இடைப்படை எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரே கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வாசி கேட்ட தயவு செய்து அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தை நாம் வேதம் வைத்திருக்க திறந்து வைத்துக் கொள்வோம். இன்னைக்கு நமக்கு லெந்து காலமா இருக்கிறபடினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தி ரிபென்டன்ஸ், அதாவது மனம் திரும்புதல் என்ற தலைப்பின் கீழே நாம் சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட பகுதி வாசி கேட்ட அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 20 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்டோம். அதை மையமாக வைத்து வாட் இஸ் ரிபென்டன்ஸ், மனம் திரும்புதல் என்றால் என்ன என்ற தலைப்பின் கீழே இந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடையிலே எத்தனை ஆண்டுகள் சென்றிருக்கிறது என்று நாம் அறிகிறோம். Between Malachi and Matthew, you know how many years of complete silence? How many years? 400 years. In our Bible, there is only one single sheet of paper separating the Old Testament from the New Testament. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டும் நம்முடைய வேதத்திலே பிரிப்பதெல்லாம் ஒரே ஒரு வெற்றிடமான ஒரு தாள். ஆனால் theologically speaking, there are 400 years of silence between Malachi and Matthew. What is the last verse in Malachi? Malkiya naan kadaisi adhigarathin kadaisi vasanathai aradhai seidhu vaasingal. Malachi, last chapter, last verse. Kadaisi adhigarathinude kadaisi vasanam enna solugirathu. Okay, ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசித்தீங்கன்னா the last verse, particularly the last sentence என்னால் முடியுதுன்னா கர்ஸ் அப்படின்னா டிஸ்ட்ரக்ஷன் முடியுதான். The last verse of the book of Malachi, which is the last book of the Old Testament, ends with the word curse or in some translation distraction. Distractionக்கு அப்புறமா there was 400 years of silence. அழிவு அல்லது சாபம் என்ற வார்த்தைக்கும் அடுத்து மத்தேயு ஆரம்பிப்பதற்கு இடையிலே 400 வருடங்கள் there was a complete silence in heaven. The point is, after a curse was pronounced upon mankind, heaven went into silence. மனுஷன் மேலே சாபத்தை கூறிவிட்ட பிறகு பரலோகமானது பெரிய மௌனமான சூழ்நிலைக்குள்ளே சென்று சைலண்ட் மோடுக்குள்ள போயிடுச்சான். The reason was, now man has been cursed by heaven. Now man has been doomed into destruction. How are we going to rectify man's condition? சரி, மனுஷன் கண்டிஷனை, இப்படி சாபத்துக்குள்ளே சென்றிருக்கிற மனுஷனுடைய கண்டிஷனை மீண்டுமாக ரிட்ரீவ் பண்றதுக்கு என்ன செய்யணும்ன்ற சைலன்ஸ்க்குள்ள 400 வருஷங்கள் heaven has gone into silence. After 400 years of silence, 400 years of thinking over it, மனுஷனுடைய சாபத்திலிருந்து மனுஷன் எப்படி மீட்பது என்று கேள்வியோடு கூட பரலோகமானது மௌனமான சூழ்நிலையிலே 400 வருஷம் கழிச்சு came out the solution to man's curse. மனுஷனுடைய சாபத்திற்கு சொல்யூஷன் ஆனது 400 வருஷம் கழிச்சு வந்ததான். அதுதான் முதலாவது ப்ராஃபிட் யாரு? நியூ டெஸ்ட்மெண்ட்ல. Who is the first prophet in the New Testament? யோவான். வெரி குட். 3:2 வாசிங்க. மத்தேயு, Matthew 3:2, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று கூறப்பட்டது. என்ன அர்த்தம்னா, after 400 years of silence, God was putting on a kind of a thinking cap and coming up with a solution to man's curse. மனுஷனுடைய சாபத்திற்கு என்ன solution? What is solution? Repent. If man has to be retrieved or redeemed from the curse, the distraction, சாபத்துக்குள்ளே விழுந்த மனுஷன் மீண்டுமாக வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் உண்டு. என்ன சொல்யூஷன்? He has to repent. So first message that came from heaven to man was, repent. மனம் திரும்புங்கள், அப்பதான் நீங்க மல்கியாவில் சொல்லப்பட்ட சாபத்திலிருந்து வெளியே வர முடியும் என்பதாக சொல்யூஷன் ஆகி கொடுக்கப்படுகிறது. What is the Jesus's first sermon? Matthew 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு பிரசங்கித்தனர். பாத்தீங்கன்னா, the first message of John the Baptist, the first message of Jesus was repent, repent. So 400 வருஷம் கழிச்சு பரலோகத்தினுடைய செய்தி மனுஷனுக்கு என்னன்னா, மனம் திரும்புங்கள். That's the only solution for you to get out of your curse, out of your destruction. So கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the message is very very simple for all of us at this point. Point என்னன்னா, மனம் திரும்புங்கள் in the word வந்து, you know what comes from the word metanoia in Greek, which means right about turn அல்லது change of mind. மனசை திருப்பிக் கொள்ளுங்கள் அல்லது mind என்ற word வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பிலே போடப்பட்டிருக்கிறது. That is what repentance is all about in this passage. Essentially, நம்ம என்ன செய்ய போறோம்? First I want to highlight three important headings. Number one is the author of repentance. Who is the author of repentance? Secondly, the agent of repentance. எதன் மூலமாக நாம் மனம் திரும்புவதற்காக அழைக்கப்படுகிறோம்? மூணாவது, the action of repentance. மனம் திரும்புதல் என்பது ஆக்ஷன்லே காணப்பட வேண்டும், வெறும் வார்த்தையில் அல்ல. ஃபர்ஸ்டா நம்மள பார்க்க போற என்னன்னா, the author of repentance. அமெரிக்க நாட்டிலே பெரிய பிரசங்கி என்று பெயர் பெற்ற பீட்டர் காட்ரைட், he was said to be the greatest evangelist ever lived in this land of America. He was once preaching in Washington DC church la preach panna koopturanga. He went to preach, but he was a kind of what I can say, very, his preachings are very strong within quotes. Romba blunt ah pesuvara aginala and the morning vandu, fortunately or unfortunately, the president of the United States, Andrew Jackson, is supposed to be attending the service. Andrew Jackson president ah irukkaravar andi paatha andi service ku varan sollirundara. So the pastor was whispering into the ears of Peter Cotfield, Cotwright, இன்னைக்கு வந்து பிரசிடென்ட் வர போறாரு, ஆகினால வழக்கமால நீங்க வந்து திட்டி திட்டி பேசாதீங்க, கொஞ்சம் பாலிஷ்டா கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுங்க. He was told, be God your words, do not be too blunt with your message, make it little polished. அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ ஹி வாஸ் நாட் கோயிங் டு காம்ப்ரமைஸ் எனிவே. பிரசிடென்ட் வாஸ் சீட்டட் இன் தி ஃபர்ஸ்ட் ரோ. பீட்டர் காட்ரைட் காட் ஆன் டு தி புல்பிட் டு ப்ரீச். ஹி வாஸ் ப்ரீச்சிங் ஆன் ரிபென்டன்ஸ். இன் தி கோர்ஸ் ஆஃப் தி செர்மன் ஹி லுக்ட் அட் தி பிரசிடென்ட், தட் இஸ் ஆண்ட்ரூ ஜாக்சனை பார்த்து சொன்னாராம், இஃப் ஆண்ட்ரூ ஜாக்சன், இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு ரிபென்ட், யூ வில் லேண்ட் அப் இன் ஹெல்ன்னாராம். உடனே பாஸ்டர்கள்லாம் என்ன பண்ணுறதே தெரியலையா, மனுஷனு எவ்வளோதான் சொல்லியும் கேட்கலையே, என்ன தான் பண்ணுறது தெரியலையுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கல்ல தலை குனிஞ்சுனு, எல்டர்ஸ் எல்லாம் தலை குனிஞ்சுன்னு பிரசிடென்ட்டை பார்க்கறதுக்கே பயந்துன்னு இருந்தாங்களாம். சர்வீஸ் வாஸ் ஓவர், எவ்ரிஒன் இஸ் எக்ஸ்பெக்டிங், ஓகே திஸ் மேன் இஸ் கோயிங் டு கெட் கேர்ஃபுல் ஆஃப் மெசேஜ் ஃப்ரம் தி பிரசிடென்ட்னு யோசிச்சிருந்தாங்களாம். ஒரு இறங்க பீச்சர் பீச்சர் காட் அப் ஃப்ரம் த புல்பிட், ஹி வாக்ட் அப் டு த பிரசிடென்ட் அண்ட் பிரசிடென்ட் கேம் ஆஃப் இட் டவுன் டு மீட் ஹிம். President warmly shook his hands and said, if I have an army of men like you, I can whip the whole world. Unna mari dhairyasalinga enak army a irundhuchuna indha ulagathaye na vandu mudichuven. We need people like you. So what I'm trying to say is, repentance is a message nobody wants to hear, they say these days in the churches. People want everybody to be told, you God is going to bless you, everything is going to be fine with you, God is going to give you all bed of roses and that kind of sermon, right? First question we need to answer at this point, Winfrey, Oprah Winfrey, you know, we know her, she's saying, there is no sin, it has no consequences. பாவம் என்பதே கிடையாது உலகத்தில், இந்த பாவத்தினாலே எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. So there is no sin, it has no consequences, right? So we live in a world where people say there is no sin. So repent என்ற வார்த்தைக்கு யாருக்கு அப்ளிகபிள், மனம் திரும்புதல், to apply to whom? Anybody who thinks they are in the wrong, right? Repentance வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, right about turn சொல்லுவாங்க. Let's say new begin, தன்னோட புத்தகத்தில் சொல்லும் போது, it is a right about turn. தவறான டைரக்ஷனில் பார்த்து நிற்கிறவங்க, யூ ஹவ் டு டர்ன் ரைட் அபவுட் டர்ன் அண்ட் ஃபேஸ் த ஆப்போசிட் டைரக்ஷன். தட் இஸ் வாட் ரிப்பன்டன்ஸ் இஸ் ஆல் அபவுட். ஸோ அந்த ரிப்பன்டன்ஸினுடைய ப்ரீச்சிங்னுடைய இம்ப்ளிகேஷன் என்னென்னா, ஆல் மேன்கைண்ட் இஸ் ஃபேஸிங் இன் த ராங் டைரக்ஷன், தட் இஸ் அவே ஃப்ரம் காட். ஸோ ரைட் அபவுட் டர்ன் மனம் திரும்பினுடைய இம்ப்ளிகேஷன் என்னென்னா, டேர்ன் ரைட் ரவுண்ட் அண்ட் ஃபேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் காட். ஸோ த வேர்ல்ட் இஸ் நாட் சேயிங் we are not facing the wrong direction, we are, our direction is fine, naanga nalla da irukrom, engal endha prachaneyum kediyadhu, paavam endra prachaneyum engal kediyadhu, seriyana direction la da naanga poigittu irukom, edhukaga naanga manam thirumbanum endru ulagathirudey kelvi. Present pope the Benedict the 16th konala retire the mass kadasila retire avaporar, avarudaiya statement la sonnaru, the modern world is losing the notion of sin. இந்த உலக பிரசன்ட் உலகமானது பாவம்ங்கிற அந்த கான்செப்டே மறந்து போயிருக்கு, மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போயிருக்கிறது. பாவமே இல்லை என்று சொல்ல உலகத்துக்குள்ளதாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் நம்ம சொன்னார். ஸோ கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, த மெசேஜ் ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஆஃப் த பைபிள் ஆஃப்டர் 400 இயர்ஸ் ஆஃப் சைலன்சஸ் ரிப்பன்ட். ஸோ இந்த உலகம் என்ன சொல்லுகிறது, தெர் இஸ் நத்திங் டு பி ரிப்பன்ட் ஆஃப், நீங்க மனம் தர வேண்டிய அவசியமே இல்லை, யூ ஆர் ஃபைன், எவ்ரிதிங் இஸ் கோயிங் வெல் வித் யூ, யூ ஆர் நாட் இன் த ராங், யூ ஆர் நாட் ஃபேஸிங் த ராங் டைரக்ஷன், யூ ஆர் ஆல்ரெடி இன் த ரைட் டைரக்ஷன், தேர்ஃபோர் தேர் இஸ் நோ நீட் ஃபார் ரிபென்டன்ஸ். தி பைபிள் கீப்ஸ் ஏசாமி உங்களுக்கு பல இடங்களிலே சொன்னது என்ன, மேன் நீட் டு ரிபென்ட், நமக்கு பாவம் இல்லை என்று போனால் நம்மை நாமே வஞ்சிக்கலா இருப்போம், நமக்கு உண்மை இல்லை. ஜீசஸ் இஸ் சேயிங் யூ ஆர் அ சின்னர், தி வேர்ல்ட் இஸ் சேயிங் யூ ஆர் நாட் அ சின்னர், you are not facing the wrong direction, you are already facing the right direction, so why you want to change the direction? So Bible is warning us, repentance is the only way by which you can escape the curse, you can escape the distraction pronounced upon man by heaven. The ulagamanadu sabathukulle irukka ulagathirku ore oru vidivu kaalam venumna, you have to repent. Repentance is the only way by which you can escape the wrath of God, the distraction of God and the curse of God. Because the Bible wants us, Yesami repeatedly said that manushyan paavi. Same Pope Benedict the 16th says, the moment a man begins to trust in himself and in his own merits, he says he is blinded by his own eye. Enne ko or manushyan thanudiya suya kriyai தான் நல்லவன் என்று தன்னையே நம்ப ஆரம்பிக்கிறானோ, அவனுடைய நான்கிற எண்ணத்துக்குள்ளதாக அவன் அது வந்து பிளைண்ட், குருடனாக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றார். The moment a man thinks that he is so weak and so sinful, then he will begin to put a trust in God and he will give you his grace and his forgiveness. Beautiful. So very often we think he is a Catholic priest, அதனால பெரிய தியாலஜர் வர முடியாது நீங்க சொல்லலாம். But I would say is the most beautiful evangelical theology comes from the bishop, from the pope. And he is saying that என்னைக்கு நான் நல்லவன், என்கிட்ட ஒரு குறையும் இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாயோ, அன்னைக்கே உன்னிலே காணப்படும் இந்த நான்கு எண்ணத்துக்குள்ளதான் என்னமானது உன்னை குருடனாக்கி விட்டதுன்னு அர்த்தம். என்றைக்கு நான் ரொம்ப வீக்கு, நான் ரொம்ப சின்ஃபுல்னு யோசிக்கிறையோ, அன்னைக்கு தான் நீ கடவுள் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பாய், அவர்கிட்ட இருந்து கிருபையும் ஆசீர்வாதம் நன்மையும் உனக்கு வரும் என்று சொல்லுகிறார். ஸோ கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, த ஆத்தர், யூ கோ டு த டெக்ஸ்ட் நவ். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்கப்பட்ட பகுதியை தயவுசெய்து எடுத்து வைத்துக் கொள்வோம். 10 வாசிப்போம். 2 காலம் இப்படி எபேசு சபையிலே, எபேசு மக்களுடைய அந்த நாட்டில் ஏற்பட்ட நிகழ்ச்சியை தான் பவுல் இங்கே சொல்லுகிறார். 2 காலம் இப்போ நடந்ததுனாலே ஆசியாவில் கூடியிருந்த யூதரும் கிரேக்கரும் எல்லாரும் கர்த்தராக இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். ஸோ தி ஆத்தர் ஆஃப் ரிப்பென்டன்ஸ் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? There are so many pseudo repentances. Pseudo repentances என்ன மீன் பண்றேன்னா, தவறான repentances எத்தனையோ காரியங்களை நடப்போம். ஆண்டவராக இயேசு உங்களை மாற்றினால் ஒழிய உண்மையான மனம் திரும்புதல் நமக்குள்ளே ஏற்பட முடியாது. அப்படின்னா என்ன சொல்றேன்னா, repentance வந்த பிறகு நம்ம இயேசுசாமி கிட்ட வருகிறோமா, அல்லது இயேசுசாமி கிட்ட வந்த பிறகு repentance வருகிறதா? Can you say this? When do you get repentance? You come to Christ because you repent, or you come to Christ in order to repent? நாம் இயேசுசாமி கிட்ட வந்த பிறகு மனம் திரும்புதலை பெற்றுக் கொள்கிறோமா, அல்லது மனம் திரும்பின பிறகு இயேசுசாமி கிட்ட வருகிறோமா? As Charles Spurgeon says in his book, we trust in God not because we repent, we trust in God in order to repent. ஏசாமி கிட்ட வராதபடி, இயேசு கிட்ட இருதயத்தை தொடாதபடிக்கு ரிப்பென்டன்ஸ் வர முடியாது. இந்த பகுதியை வாசித்தீங்கன்னா 10 வசனம் சொல்லுகிறது, 2 நடத்ததுனாலே ஆசியாவில் கூடியிருக்கிற யூதரும் கிரேக்கருமா எல்லாரும் கர்த்தருடைய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். ரைட். அதுக்கப்புறமா 19 வசனத்தை வாசித்தீங்கன்னா, மாயவித்தக்காரர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பதாக சுட்டரித்தார்கள். அவர்கள் கிரயத்தை தொகை பார்த்து 56 வெள்ளிக்காசாய் கண்டார்கள். Which happened first? They're coming to Christ and then the repentance came and they did something, right? Which came first? முதல்ல எட்டு எல்லாத்தையும் அவங்க புத்தகங்களை, மாயவேத புத்தகங்களை எரித்தார்களா, அப்புறம் ஏசாமிட்ட வந்தாங்களா, இல்லை ஏசாமிட்ட வந்துட்டு பிறகு புத்தகங்களை எரித்தார்களா? Which they did first? They came to Christ first and then after that they began to burn up, consume all their magical books. So that means first we have to come to Christ in order to repent. Adha solra author of repentance is Jesus Christ. Yesami sonnaru kumar vidudhalai aakinal unmayagave vidudhalai aavirkal. Like there are so many pseudo repentance. Sila yosikkiranga namma manam thirumbittonu paathina avanga vaalkaiye neenga paathina manam thirumbulavukku sambandhame illada vaalkai, right? So that is the problem, right? So the author of repentance is Jesus Christ. Number 2, the agent of repentance. God uses an agent. Enna agent? 10th vasanathai dasar vasinga thodandu kathraagi yesuvinudaiya edai kettargal vasanathai kettargal potru 20th vasanam vasinga ivvulavu balamai kathrude vasanam virithilendu meerkondathu. You see that? எப்படி கடவுள் இயேசாமி வந்து எப்படி என்ன ரிப்பன்டன்ஸ் குள்ளதாக வழிநடத்துவார்னு கேட்டீங்கன்னா, யூசன்ஸ் அண்ட் ஏஜென்சி ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வசனத்தை கேட்காதபடிக்கு ரிப்பன்டன்ஸ் வருவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. உலகத்தினுடைய எல்லா கன்வென்ஷன் ஸ்டோரியும் எடுத்து பார்த்தீங்கன்னா, வேர் எவர் பீப்புள் பிகான் டு ஷோ இன்ட்ரெஸ்ட் இன் த வேர்ட் ஆஃப் காட், அந்த இடத்துல எல்லாம் ரிப்பன்டன்ஸ் கேம், ரிவைவல்ஸ் கேம். எந்த இடத்துல எல்லா வெல்லிஷ் ரிவைவல்ஸ், சார்ல்ஸ் ஃபின்னி ரிவைவல்ஸ், வெஸ்லியன் ரிவைவல்ஸ், உலக பிரசித்தி பெற்ற ரிவைவல் எழுப்புதல் கூட்டங்களை எல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தேன். ஹிஸ்டரியே எல்லா இடங்களிலும் என்றைக்கு தனிப்பட்ட மனுஷன் கர்த்தருடைய வசனத்தின் மேலே தாகம் காண்பிக்க ஆரம்பிக்கிறானோ அந்த இடங்களில் எல்லாம் ரிவைவல் வந்துச்சான். இன்க்ளூடிங் இந்த பைபிள், பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா கூட ஜோஷியா பீரியட்ல பெரிய ரிவைவல் வந்ததாக பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். எப்பொழுது நியாயப்பிரமாணத்து புத்தகத்தை கண்டுபிடித்தார்கள், அது கண்டுபிடித்த உடனே there was a great revival began to happen. So கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபேசு மக்களுடைய வாழ்க்கையுடைய மனம் திரும்புதலுக்கு ஆண்டவராக இயேசு பயன்படுத்தின ஏஜென்சி என்னன்னா the word of God. If this word is neglected in your personal life, in the church's life, there can be no repentance, there can be no revival. உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில ரிவைவல் வேணும்னா ஷோ இன்ட்ரெஸ்ட் இன் தி வேர்ட் ஆஃப் காட். இந்த 40 நாட்கள் ரெண்டு காலங்களிலே திஸ் இஸ் வாட் யூ ஷுட் கீப் இன் மைண்ட். காட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி ஆத்தர் ஆஃப் ரிபென்டன்ஸ், பட் தி வேர்ட் ஆஃப் காட் இஸ் தி ஏஜென்சி ஆஃப் தி ரிபென்டன்ஸ். காட் யூசஸ் தி வேர்ட் இன் ஆர்டர் டு டச் யுவர் ஹார்ட்ஸ். லூக்கா சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் 27 வசனத்தை வாசிங்க. லூக்கா 16:27, லூக் சாப்டர் 16:27. அப்பொழுது அவன் யார், அது லாசருவும் அந்த பணக்காரனுடைய ஸ்டோரியை வாசிக்கிறோம். அப்படியான தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனை விழுந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவளுக்கு போய் அவளுக்கு சாட்சி அறிவிக்க பொருட்டு. அப்புறம் நீ அவன் என்ன யாரு, லாசருவை கொஞ்சம் போய் உங்களுக்கு தெரியும், ஸ்டோரி தெரியும் நினைக்கிறேன் இல்லையா. யார், இந்த பணக்காரன் லாசரஸ், ரெண்டு பேருமே போறாங்க. பணக்காரன் வந்து நரகத்துக்கு போறான், லாசர் வந்து பரலோகத்துக்கு போகிறார். இந்த பரலோகத்து நரகத்துக்கு போன அந்த பணக்காரன் என்ன சொல்றான், ஐயோ எனக்கு 5 சகோதரர்கள் கீழே இருக்காங்க, 5 brothers I have down there, I want them not to come to this wonderful wicked place. இந்த நரகத்துக்கு என் பிரதர்ஸ் வரக்கூடாது, அது என்ன சொல்யூஷன், why don't you send Lazarus from here, லாசர் இங்க இருந்து அனுப்பிச்சு என் பிரதர்ஸ் போய் சொல்ல சொல்லுங்க, இப்படி பயங்கரமான இடம் இருக்கு, இந்த இடத்துக்கு வரணும் வராது இருக்கணும்னு சொன்னா தயவு செய்து நீ ஏசாமி நம்பணும்னு சொல்ல சொல்றான். அப்போ ஆபிரகாம் அவனை பார்த்து என்ன சொல்றாரு, அவர்களுக்கு 29 வசனம், யாரு, மோசேவும் தீர்க்க தரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். யார் மோசே தீர்க்க தரிசனம், யாரு, காட்ஸ் வேர்ட் ரைட். அப்போ என்ன சொல்லப்பட்டது, எப்பா உயிரோட இருந்து லாஸ்ட் போய் இறங்கினா மட்டும் நம்புவான், அற்புதத்தை கண்டு அவன் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, வார்த்தையை கண்டு நம்பட்டும். இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு உண்டு. இஃப் தே டோன்ட் பிலீவ் இன் தி வேர்ட் ஆஃப் காட், தேர் கேன் பி நோ ரிபென்டன்ஸ் and there can be no revival. கர்த்தருடைய வார்த்தை உதாசீனம் பண்ணிட்டு வெறும் அற்புதத்தை மட்டும் பிடிச்சிக்கணும்னு சொன்னா பரலோகம் வர முடியாது என்று திட்டமாய் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். So கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, God's word is the ultimate solution for all of us. Martin Luther King சொன்ன மாதிரி, just as a mother goes to the cradle to find the baby, you and I go to this Bible to find Christ in her. Only the word of God directs you in the direction of Christ. இந்த வேதத்தினுடைய சிறப்பம்சம் என்னன்னா, இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் அவன் வாழ்க்கையிலே மாறுதல்களை இது ஏற்படுத்த முடியும். மாறுதல்கள் வானா, நான் இப்படியே இருந்துட்டு போறேன் லைஃப்லன்னு சொன்னா, you don't have to read the Bible. Don't spend time with the word of God. If you do not show interest and do not find time for the word of God, repentance is not at all possible. இந்த எபேசு மக்கள் பெரிய ரிப்பண்டன்ஸ் உள்ளதாக வழி நடத்ததே கர்த்தருடைய வார்த்தை வளர்ந்தது என்று வாசிக்கிறோம். அவர் வார்த்தையின் மேலே காட்டின தாகம் தான் பெரிய மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் வழி நடத்தது என்று சொல்லி இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். மூன்றாவது கடைசியாக, ஃபர்ஸ்ட் வி சா த ஆத்தர் ஆஃப் ரிப்பண்டன்ஸ், செகண்ட்லி வி சா த ஏஜென்ட் ஆஃப் ரிப்பண்டன்ஸ் விச் இஸ் த வேர்ட் ஆஃப் காட், அண்ட் ஃபைனலி த ஆக்ஷன் ஆஃப் ரிப்பண்டன்ஸ். திஸ் இஸ் வேர் மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் ஃபெயில். சும்மா நாங்கள் மனம் திரும்ப இருக்கோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு தே டோன்ட் ஷோ எனி திங் இன் ஆக்ஷன் அட் ஆல். இங்கே வாசித்தீங்கன்னா அப்போஸ் நடவடிக்கை 19 அதிகாரத்தில் தயசு அதிகாரத்தை மறுபடியும் எடுப்போம். அதில் யாராவது 18-19 வசனங்களை யாராவது வாசிங்க. ஆ, மாயவத்தியக்காரன் தான் அநேகர் தன் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பதாக சுட்டரித்தார்கள். அவர்களின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாய் கண்டார். இன்ட்ரெஸ்டிங், யூ சீ தட். 18 வசனம் சொல்லுகிறது, விசுவாசிகள் அநேகர் வந்து தன் செய்கைகளை என்ன பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க போட்டுது, வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் போட்டிருக்கு. அதர் வேர்ட்ஸ், த ரிப்பண்டன்ஸ் வாஸ் ஷோன் நாட் இன் வேர்ட்ஸ், but in deeds. Action la illa, everybody could see these people are repentant, right? உலகமே அந்த சமுதாயமே பார்க்கும் அளவுக்கு அறிக்கையிட்டார்கள் வாசிக்கிறோம். பப்ளிக்லி ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசிங்கன்னா தே கன்ஃபஸ்ட் பப்ளிக்லி. அடுத்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், மாயவத்தக்காராக இருந்த அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து, புஸ்தகம்னா மாயவத்த புத்தகங்கள்லாம், மேஜிக் புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பதாக, நல்ல கவனிங்க, வீட்டில் போய் தனியாக ரூம் உள்ள போட்டு கொடுத்துட்டாங்கன்னு போடல, எல்லாருக்கும் முன்பதாக சுட்டரித்தார்கள் வாசிக்கிறோம். That is interesting. Repentance is not something, it happens inwardly, but it is expressed outwardly. Most of us, this is our problem in the churches. We say we are rachikapattavanga, we sing songs beautifully well, and we claim to be Christians for generations, but when the public sees, they cut a very dispensary figure. You see here, these people, inwardly they were converted, they repented, but outwardly, the manifestation was shown outwardly, right? அவங்க பண்ணதெல்லாம் என்ன போட்டது, பப்ளிக்லி இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எல்லாருக்கும் முன்பதாக நாங்கள் உள்ள மாறுதல் அடைந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படையாய் காட்டினார்களாம். இன்றைக்கு உங்களை என்னையும் சமுதாயம் பார்க்கும்பொழுது உண்மையிலே இவங்களை மனமாற்றம் அடைந்தவர்களான அவங்க சொல்லணும். நீ வந்து யூ கேன் கோ அரவுண்ட் பிராகிங் தட் ஐ அம் எ கிறிஸ்டியன், பட் இட் சேஸ் ஹியர் பப்ளிக்லி தே ஷோட் தே ஹேவ் எ ரிபென்டன்ட் ஹார்ட் இன்சைட். எங்களுக்குள்ளே மனம் திரும்பின இறுதி உண்டு என்பதை எல்லாரும் பார்க்கும்படிக்கு காண்பித்தார்கள். திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் அஸ் வித் த சர்ச். காந்திஜி சொன்ன மாதிரி, தி கிரேட்டஸ்ட் எனிமீஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி ஆர் த கிறிஸ்டியன்ஸ் தான். கிறிஸ்தவங்களை தான் கிறிஸ்தவ மதத்தினுடைய முதல் எனிமீஸ், பிகாஸ் வி டோன்ட் ஷோ இட் அவுட் சைட் அட் ஆல். வி டாக், ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி, வி மேக் எக்ஸ்ட்ராடினரி கிளைம்ஸ் பட் வி லிவ் ஆர்டினரி லைஃப். பெரிய எக்ஸ்ட்ராடினரி கிளைம்ஸ் பண்றோம், பட் லைஃப் எல்லாம் ரொம்ப ஆர்டினரி லைஃப். அப்படின்னா அர்த்தம், மற்றவங்க வாழ்றதை விட ரொம்ப இன்னும் மோசமான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த 50,000 வெள்ளிக்காசினுடைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன, ஒரு வெள்ளி என்பது அந்த காலத்தில் ஏசாமி காலத்தில் ஒரு நாளுடைய சம்பளங்க, ஒரு நாள் சம்பளம். 50,000 வெள்ளி காசுன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்க, 50,000 வந்து 50,000 நாள் ரைட்ஸா, அப்படி வெள்ளி காசா. அக்கார்டிங் டு வேர்ல்ட் கால்குலேஷன், இன்னும் ஹவு மெனி டேஸ் ஆஃப் வேஜஸ் இட் இஸ், 50,000னா 137 வருஷம். 137 வருஷம் சம்பாதிச்சதுனுடைய வெள்ளி காசு இவ்வளோ காசா. அப்போ யோசித்து பாருங்க, 137 வருஷம் அவங்க சம்பாதிக்கிறத எடுத்துட்டு எங்களுக்கு தேவையே இல்லைப்பா. அது என்ன போட்டிருக்குன்னா, இனிமேல் அவங்க வந்து மாய புத்தகத்தை படிக்காமல் விட்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இனிமேல் அந்த புக்கெல்லாம் படிக்கிறதே இல்லைங்க, எல்லாம் கட்டி மேலே பறனை மேலே போட்டோம்னு சொல்லியிருக்கலாம். இல்லை நாங்கள் படிக்காத வேற ஒருத்தர் கொடுத்துட்டோன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்க போட்டுருது அப்படின்னா என்ன அர்த்தம், இனி இது எங்களுக்கு மட்டுமல்ல யாருக்குமே உபயோகப்படுத்தக்கூடாது. This life that we have lived so far is not only unworthy of us to live, nobody else should live this kind of life. That is why they want to destroy it altogether. Your old life is not just put it on a shelf. பழைய வாழ்க்கை, மனந்திர பண்ண வாழ்க்கை கொஞ்ச நாள் ஓரமாக வச்சுக்கிறேன், வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைங்க. It should be totally destroyed. That is what true repentance is all about. If you repent of something, it is not that you are just shelving it for a while, you putting it aside for a while, I'll take it up later, and that is not it. It has to be totally consumed or totally destroyed, so that nobody should make use of it. Now you should not go back to it at all. Adha dhaan destruction oda artham. 137 varshathukku avanga sambaricha evlo kaas varumo andha kaasu kuda paravaala engalukku, andha kaase thevilla, appadiye totally destroy panninonu pannitaanga. That is what I am talking about, the action of repentance. Yesami sonnaru, Old Testament la Yonavan puthukku 3rd adhigaram 10th vasanathil enna vasikkrom, Yonavan makkaludaiya Ninive makkal manam thirumbinaal Yesami eppadi arinjikittara, yaravad Yona 3:10 vasikkudima, avargal manam thirumbinaal endru devan avarudaiya edai paarthara. Yovan 3:10 la vasikkiren, அவரவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று செய்ய தீங்கு குறித்து மனசாப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தேவன் அவன் மனம் திரும்பினாங்களோ வார்த்தையை நம்பலைங்க, அவளுக்கு கிரியையை பார்த்தாராம். பார்த்துட்டு ஆஹா, இவங்க உண்மையிலே மனம் திரும்பியிருக்காங்க. கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே, நம்முடைய கிரியை இந்த உலகம் பார்த்தால், நம்முடைய கிரியை ஆண்டவர் பார்த்தா என்ன சொல்வார்? வார்த்தையில ரொம்ப அழகா நம்ம பேச முடியுங்க, ஆனால் கிரியையிலே மனம் திருமலை போல நம்ம வாழ்கிறோமா? எபேசு மக்கள் 137 வருஷம் அவங்க சம்பாதிச்சா எவ்வளவு காசு வருமோ அந்த காசு கொண்டு வந்து எரிச்சு போட்டாங்கன்னு போட்டுரு. எங்களுக்கு அப்படிப்பட்ட காசும் தேவையில்லை, இப்படிப்பட்ட புத்தகமும் தேவையில்லைன்னு அப்படியே டோட்டலா we should be able to destroy your old life that you repent from. எந்த வாழ்க்கையில இருந்து மனம் திரும்பி இருக்கிறீங்களோ, எதை நீங்க இந்த 40 வருஷங்கள் 40 நாட்கள் விடணும்னு மனம் திரும்ப யோசிக்கிறீங்களோ அதை வந்து டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணணும். அதுதான், அது எப்படி செய்யணும்? மற்றவங்களை பார்க்கறச்ச மற்ற உலகம் பார்க்கும்போது ஆஹா, இவங்க உண்மையிலேயே மனம் திரும்புங்க, இவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு, அதை சொல்லணும். பப்ளிக் ஷுட் டெல் டெஸ்ட் டு தி ஃபேக்ட் தட் யூ ஹவ் டோட்டல் ரிபென்டன்ஸ் டீப் டவுன் இன் யூர் ஹார்ட். தட் இஸ் வாட் இஸ் ஸ்போக்கன் ஆஃப் ஹியர், இஸ் ஆக்ஷன் ஆஃப் ரிபென்டன்ஸ். ஸோ த ஆத்தர் ஆஃப் ரிபென்டன்ஸ், த ஏஜென்ட் ஆஃப் ரிபென்டன்ஸ், அண்ட் ஃபைனலி த ஆக்ஷன் ஆஃப் ரிபென்டன்ஸ். ரிபென்டன்ஸ் மஸ்ட் பி ஷோன் இன் ஆக்ஷன், நாட் இன் வேர்ட்ஸ். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, மனம் திரும்புதல் என்பது ஏதோ நாங்கள் மற்றவர்கள் பெருமைக்காக நாங்கள் வார்த்தையிலே சொல்லிக்கிறது அல்ல சுவாமி. எபேசு மக்கள் வாழ்க்கையிலே சொன்னார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. அப்படியாக நாங்களும் கூட எங்கள் மனம் திரும்புதலை பெரும் வார்த்தையில அல்ல சுவாமி, எங்கள் வாழ்க்கையிலே காட்ட கிருபை செய்யும் ஐயா. மனம் திரும்பின வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதற்கு நீர் எங்களுக்கு எடுத்து காட்டு சுவாமி. மற்றவர்களோடு கூட அன்பாக, மற்றவர்களை பாசமாக, மற்றவர்களை ஹர்ட் பண்ணாதபடி பேச தீர்தாவின் கற்றுத்தரும்படியாக செபிக்கிறோம். மனம் திரும்புவதற்கு ஏற்றதான கனிகளை நாங்கள் கொடுக்க கிருபை செய்யும். மனம் திரும்புவதற்கு ஏற்றவாட வாழ்க்கை எங்களுக்கு நீ கற்றுத்தாரும் சாமி. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அதற்கிற பெரியோரும் சிறியோரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் தாமே உடைய மனம் திரும்புவதற்குள்ளதாக தி ஆத்தர் ஆஃப் ரிபென்டன்ஸ் இஸ் கிரைஸ்ட். ஒளி குமாரன் விடுதலையாக்கினால் உண்மையாக விடுதலை ஆவதை சொல்லி வாசிக்கிறோம். நீர் எங்களை எங்கள் வாழ்க்கையை தொடுமாண்டவரே, உண்மையல்லாதபடிக்கு எங்கள் மனத்தை திருப்பதற்கு வேறு ஒருவராலும் முடியாது என்பதை நம்புகிறோம் ஐயா. ரெண்டாவது, இப்படி வார்த்தையின் மூலமாக ஏஜென்சியாக நீ பயன்படுத்தி எங்களை மனம் திரும்பதுக்குள்ளதாக அழைக்கிறீர் சுவாமி. இப்படி வார்த்தையை உதாசனம் செய்யாதபடி அது 40 நாட்களும் இப்படி வார்த்தையின் மேலே தாகமுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இறுதியிலே சாமி, எங்கள் மனம் திரும்புதலை வெறும் வார்த்தையில் அல்ல சாமி, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் காட்ட உதவி செய்யும். நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, திருச்சபையிலே, சமுதாயத்திலே எங்கள் வார்த்தையில் அல்ல வாழ்க்கையின் மூலமாக பப்ளிக்காக நாங்கள் அதை காட்ட நீ எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே.

சிந்திப்போம், செயல்படுவோம். வெற்றியான வாழ்க்கை வாழணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுவோமா? 6 முக்கியமான குறிப்புகளை பற்றி நான் சொல்ல போறேன். முதலாவது, கடின உழைப்பு. கடின உழைப்புக்கு மாற்று எதுவுமே கிடையாது. அதிர்ஷ்டத்தை நம்பாம நம்முடைய உழைப்பின் மேல நாம நம்பிக்கை வைக்கணும். கடும் உழைப்பு எப்போதும் பயன் தரும். வெறும் பேச்சினால் வருவது வறுமையே. ரெண்டாவது, பொறுமை. பொறுமையை நம்ம இழந்துட்டோம்னா வெற்றிங்கிற பெயரையே நம்ம மறந்துட வேண்டியதுதான். கடின உழைப்பை செஞ்சுட்டு கர்த்தர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்வார்னு பொறுமையோட காத்திருக்கணும். அடுத்து, தியாகம். நம்முடைய உயரிய குறிக்கோளை அடையிறதுக்கு நாம சில தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கும். அதை செய்ய நாம தவறுனா நம்முடைய குறிக்கோளையே நாம தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும். அடுத்து, நிலையா நிற்பது. நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதுல உறுதியோட நிலைச்சு நிக்கணும். இப்படி நிலைச்சு நின்னோம்னா சராசரி விஷயங்களை கூட நம்ம சிறந்ததா மாற்றி காட்ட முடியும். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாகன்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம். ஐந்தாவது, ஒழுக்கமான வாழ்க்கை. ஒழுக்கமான வாழ்க்கை தான் நம்மளை வளர வைக்குது. எல்லா தீங்குகள்லிருந்தும் நம்மளை காப்பாத்துது. ஆறாவது, தன்னம்பிக்கை. அடுத்தவங்களுக்கு என்னைய பிடிக்கும்னு நம்புறது இல்ல தன்னம்பிக்கை. மற்றவங்களுக்கு என்னைய பிடிக்காட்டினாலும் நான் கவலைப்பட மாட்டேன், சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறது தான் தன்னம்பிக்கை. மறுபடியும் சொல்றேன், கடின உழைப்பு, பொறுமை, தியாக உணர்வு, நிலைத்து நிற்றல், ஒழுக்கமான வாழ்க்கை, தன்னம்பிக்கை, இதெல்லாத்தையும் நம்ம கடைபிடிச்சா நிச்சயமா நம்ம வெற்றி அடையலாம்.

வசனத்தை கேட்பார், கிருபை பொழிவார், வாக்கு தத்தம் செய்தவர் நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சகல விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நம்முடைய சகல விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். விசுவாசத்தோடு சேர்ந்து எங்களோடு அறிக்கை செய்து பாடுவீங்களா? நம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் ஜபித்துக் கொண்டிருக்கிற தேவ சமூகத்தில் அங்கலாய்த்து காத்துக் கொண்டிருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி, கரங்களை அசைத்து, கரங்களை உயர்த்தி பாடலாமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென். மீண்டும் பாட போகிற விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்ற

கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? என்னோடு கூட சேர்ந்து பார்த்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். அவரே சகல ஆராதனைக்கு பாத்திரர், கன மகிமைக்கு பாத்திரர், சகல கன மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரர். கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? என்னோடு சேர்ந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அவரே சகல கன மகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. ஓ, அவர் நல்லவர். ஆமே. நாம் இன்னொரு பாடலை இணைந்து பாட போகிறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ன வாழ்விலே. வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். நம்மீது மனதுருக்கம் உள்ள கர்த்தர், அவர் தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காதவர், தமது இரக்கத்தை நம்மை விட்டு விலக்காதவர். அந்த நல்ல தேவனை பாடி ஆராதிக்கலாமா? விசுவாசமாய் அவருடைய நாமத்தை சொல்லி

யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி என்னும் ஜெயமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் அவரே போதுமானவர், அவரே நம்முடைய சம்மா நம்மோடு கூட இருப்பவர், நமக்கு வெற்றி தருகிறவர். அவரை பாடி ஆராதிப்போம்.

யெகோவா ராபா எந்தன் சுகமானவர், யெகோவா ருவா எந்தன் மெய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், அவரே நம்மை வழுவாமல் காக்கிறவர், தம்முடைய மாசற்ற கரங்களினாலே நம்மை நிலைநிறுத்துகிறவர். அவரே நல்ல தேவனை பாடி ஆராதிக்கலாமா? அவரை சுகமானவர், ஓ ஹல்லேலூயா, மெய்ப்பரானவர்.

Jehová Ire, Jehová Nisieh, Jehová Shalom, Jehová Shema. எங்களுக்கு ஜெயமானவர், எங்களை நடத்துகிறவர், எங்களோடு இருக்கிறவர், எங்களை விட்டு நலகான ஆண்டவர், எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமப்பா, எங்களை விட்டு விலகாத பரிசுத்தரே, எங்களை விட்டு கொடுக்காதவரே, எங்களோடு இருக்கிறவரே, யெகோவா ரூவா, ஓ எங்கள் மேய்ப்பரானவரே, யெகோவா ராபா, எங்கள் சுகமான தெய்வமே, எங்களுக்கு சுகத்தை தருகிற பரம வைத்தியரே, பரம

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவருடைய கிருபை மாறாது, அவருடைய கிருபை விலகாது. அவர் கிருபை மாறாதது, அவர் கிருபை விலகாதது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. விலகாத கிருபையோடு இன்றைக்கும் எங்கள் மீது கிருபையாயிருக்கிற

எங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற பரிசுத்தரே, நீர் போதுமானவர். சொல்லுங்க பார்க்கலாம், நீர் போதுமானவரப்பா, நீர் போதுமானவரப்பா, நீர் போதுமானவர். நீரே எங்கள் வாழ்க்கையில போதுமானவர். இந்த உலகத்தில் வேறு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் எங்களுக்கு போதும், உம்முடைய பிரசன்னங்களுக்கு போதும், உம்முடைய சமூகங்களுக்கு போகும் போதும் அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்வில் நீர் போதுமானவரப்பா. என்னை விட்டு எடுபட முடியாத நல்ல பங்கு, என்னை விட்டு விலகாத தெய்வம், என்னை விட்டு கொடுக்காத தெய்வம், என்னை புறக்கணிக்காத தெய்வம், என்னை தள்ளிவிடாத தெய்வம், என் மீது ஆதரவாய் கரிசனையாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே.

தந்து இம்மட்டுமாய் வழி நடத்துகிற பரிசுத்தரே, ஓமை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். மலைகள் விலகினாலும் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நீர் எங்களை விட்டு நிலை பெயர்ந்து போவதில்லையே. உம்முடைய கிருபை மாறாதது, உம்முடைய கிருபை விலகாதது. எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். என் வாழ்வில் என்று போதுமானவர் உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிழ்ச்சப்படுவோம். கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தா, உன் பாடுகளை இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்தது. எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை வேதனைகள், நிந்தனைகள் எனக்காக, என் பாவத்திற்காக, என் மீடுதலுக்காக எல்லாம் சிந்தினீரே. நீ எத்தனை நல்லவரப்பா, அதை உணர்ந்து சேர்ந்து

சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டிரன்றோ. அப்பா, உம்முடைய தகப்பன் மனம் பெரியதாண்டவரே, உம்மை துப்பித, உம்மை ஏளனம் பண்ணின, உம் முகத்தை ஓங்கி முகத்தில் ஓங்கி அடித்த அவர்களுக்காக வேண்டினீரே. உம்முடைய உடையின் பேரில் சீட்டு போட்ட ஜனங்களை பார்த்தப்பா, அவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே, அவர்களை மன்னியும் என்று சொன்னீரே. இந்த தகப்பன் உள்ளம் எத்தனை மேன்மையானது, அத்தனை பாடுகள் அவமானங்கள் எங்களுக்காக

மகிமையும் உம்மை போல் மாற்றிடவே. உம் ஜீவன் தந்தீர் என்றோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். தந்துவிட்டோம் அன்பின் கரங்களிலே ஏற்றி என்று நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை முற்றும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல மாற்றுபடிக்கு உம்மையே தந்தீரே. இது எத்தனை நல்லவர். உம்மை ஆராதிக்கிறோம்.

உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம்முடைய ஜீவனை தந்தீரே. எம்மை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஆராதனையுடைய உண்மையான பகுதி என்ன தெரியுமா? முக்கியமான பகுதி நம்மை நாமே தாழ்த்துவதே உண்மையான ஆராதனை. நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்து நம்மை தாழ்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே எங்களை தரை மட்டும் தாழ்

பிலிப்பியர் 4 அதிகாரம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்கிறேன். அன்றையும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளைமென்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சௌமியமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்காவில் இருந்தபோது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரேதீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துகள் சொல்லுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லுகிறார்கள். பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்கிறார்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

Give me ஊற்றுங்கப்பா. Lord, let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16:20. 1815 ஜூன் மாதம் 15 இங்கிலாந்துக்கு விரோதமாக நெப்போலியன் வந்தார். வாட்டர்லூ என்ற இடத்தில்தான் அந்த யுத்தம் நடந்தது. மாலை நேரம் யுத்தக்களத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது. அதை வாசித்தவர் வெல்லிங்டன் டிஃபீட்டட் என்று வாசித்தார். அதாவது வெல்லிங்டன் என்ற பட்டணம் முறியடிக்கப்பட்டது என்று அந்த செய்தி சொல்லிற்று. எனவே இங்கிலாந்து தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் துக்கத்திலே ஆழ்ந்து போனார்கள். ஆனால் சற்று நேரம் கழித்து அந்த துக்கம் சந்தோஷமாக மாறிற்று. ஏனென்றால் அந்த செய்தியை அரைகுறையாக படித்தவர் மீண்டும் முழுவதுமாக படித்து முடித்தார். அவர் அதை மீண்டும் வாசித்த போது அதில் வெல்லிங்டன் டிஃபீட்டட் த எனிமி என்று இருந்தது. அதாவது வெல்லிங்டன் தன் எதிரியை முறியடித்து விட்டது என்று அந்த செய்தி சொல்லிற்று. செய்தியை முழுவதும் அறியாததால் வெல்லிங்டன் மக்கள் மிகுந்த கவலையில் ஆழ்ந்து போய் இருந்தார்கள். அம்பிரியமானவர்களை இதைப் போலவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது கிறைஸ்ட் டிஃபீட்டட் என்று மக்கள் நினைத்தனர். ஜனங்கள் எல்லாரும் மிகவும் வேதனைப்பட்டார்கள். சீஷர்களின் துக்கம் அதிகரித்தது. ஆனால் அது நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. 3 அதிகாலையில் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் உயிரோடு எழுப்பிய போது மீண்டும் ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றின மக்களையும் சீஷரையும் சந்தோஷப்படுத்தியது கிறைஸ்ட் டிஃபீட்டட் டெத் என்ற செய்திதான். அந்த செய்தி இயேசு கிறிஸ்து மரணத்தினால் ஜெயிக்கப்படவில்லை, ஆனால் அவர் மரணத்தை ஜெயித்தவர். ஆம் பிரியமானவர்களே, உங்களது வாழ்விலும் திடீரென கார்மேகத்தைப் போல கரிய மேகங்கள் வந்திருக்கலாம். அவை நிரந்தரமான துக்கத்தை ஏற்படுத்திவிடும் என்று நினைத்து கலங்கிவிடாதிருங்கள். தேவன் உங்கள் காதுகள் நற்செய்திகளை கேள்விப்பட உதவி செய்வார். உங்கள் துக்கம் நிச்சயமாக சந்தோஷமாய் மாறும். நாயன் என்ற ஊரில் ஒரு விதவை பெண் இருந்தாள். அவளுக்கு ஆதரவாக ஒரே ஒரு வாலிப மகன் தான் இருந்தான். அவனும் மரித்து போனான். அந்த பெண்ணுக்கு துக்கத்தின் மேல் துக்கம் வந்தது. வாழ்க்கை அஸ்தமனமானது. அவள் எல்லா நம்பிக்கையையும் இழந்தவளாய் தன் மகனை அடக்கம் பண்ண சென்று கொண்டிருந்தாள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்தபோது அந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியது. அந்த தாயின் கண்ணீரை கண்ட இயேசு வந்து பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றார். உடனடியாக வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான். அழுது புலம்பி நம்பிக்கை இழந்து நடந்து போய் கொண்டிருந்த அந்த பெண் பேரானந்தம் அடைந்தாள். அவளுடைய ஆச்சரியத்திற்கு அளவே இல்லாமல் போனது. ஆம்பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் நிரந்தரமானது அல்ல. சீக்கிரம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர்.
2: இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

வந்த உபத்தனங்களையும் வேதனைகளையும் எப்படி கடக்க போகிறோம் என்று நினைத்த நேரங்கள் உண்டு. ஆனால் இங்கு கூடவே இருந்து கடக்க வைத்திறேன்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு இன்ப கானான், என்டரிங் கேனன். வாசிக்க வேண்டிய பகுதி எண்ணாகமும் 20:12. இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும், நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மறியை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தன. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை என்றார். வாசிக்க நாம் மனனம் செய்ய வேண்டிய வசனம் எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு வரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவிடம் பங்குள்ளவர்களாயிருப்போம். If we hold the beginning of our confidence steadfast to the end, we will become partakers of Christ. இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்தார். அவர்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்தார். பரிசுத்த கூட்டமாக வாழ பிரித்தெடுத்தார். கரம்பிடித்து நடக்க பழக்கினார். தந்தையை போல் தோள் மீது சுமந்து திரிந்தார். அவர்கள் அவரது பங்காகவும் சுதந்திரவாளிகளாகவும் இருந்தனர். எகிப்தின் அடிமைத்தனமாகிய புயல் காற்றில் அவர்கள் சிக்கி தவிப்பதை பொறுக்க மாட்டாத கடவுள் அதினின்று அவர்களை மீட்டெடுத்தார். ஆனாலும் அவர்கள் கானானுக்குள் நுழைய முடியவில்லை. காரணம் என்ன? ஒரே ஒரு வார்த்தை, அவர்களது அவிசுவாசமே. இதைத்தான் எபிரேயர் 3:19 அவிசுவாசத்தினாலே அவர்கள் நுழைய முடியாமல் போயிற்று என்று காண்கிறோம் என்று இருக்கிறது. இஸ்ரவேலர் எவ்வளவோ பாவம் செய்தார்கள். அவர்கள் பாவ பட்டியல் ஒருவேளை நீளமாக இருக்கலாம். ஆனால் அவர்களது பாவங்களிலெல்லாம் பெரிய பாவம் அவிசுவாசம்தான். விசுவாசம் இல்லாமல் பிரியமானவர்களே, நாம் கடவுளை மகிழ்விக்கவோ பிரியப்படுத்தவோ முடியாது, முடியவே முடியாது. பரலோகத்திற்குள் நுழைய வேண்டுமானால் கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மீது அசையா நம்பிக்கை நாம் வைக்க வேண்டும். மக்கள் நரகத்திற்கு செல்வதற்கு ஒரே காரணம் அவிசுவாசமே. இஸ்ரவேல் மக்களை நடத்தி வந்த மோசேயும் ஆரோனும் கூட கானானுக்குள் நுழைய முடியாமல் போனது ஏன்? கடவுளை அவ்வளவாய் துக்கப்படுத்திய அவர்களது பாவம்தான் என்ன? திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாகிய மோசே சின்னஞ்சிறு பாலகனாய் இருக்கும் போதே
தன் தாயினால் விசுவாசம் ஊட்டப்பெற்று வளர்ந்தவன். தன் விசுவாசத்தினால் அநித்தியமான பாவ சிற்றின்பங்களை அனுபவிப்பதை விட கடவுளுடைய மக்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டவன். கடவுளுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவராலேயே சாட்சி பெற்றவன். அவனுக்கு முன்னரோ பின்னரோ அவனுக்கு ஒப்பான தீர்க்கத்தரிசி ஒருவரும் இழந்ததில்லை. ஆரோனும் சாதாரணமானவன் அல்ல. மேன்மை தங்கிய ஆசாரிய ஊழியத்திற்கு கடவுளாலே அழைக்கப்பட்டவன் அவன். பிரதான ஆசாரியனாய் பணியாற்றியவன். மோசேயும் ஆரோனும் சேர்ந்து ஆண்டவரது கட்டளைப்படியே இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அற்புத அடையாளங்களுடன் கானானுக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருந்தனர். ஆனால் கடினமானது ஒரு சூழ்நிலையில் அவர்களது விசுவாசம் தளர்ந்தது. மலையை பார்த்து பேசினால் தண்ணீர் வரும் என்று சொன்ன கடவுளின் வார்த்தைகளை அவர்கள் நம்பவில்லை. மாறாக அதை அடித்தார்கள். இவ்விதம் வாக்கு பண்ணப்பட்ட நாட்டிற்குள் மோசேயையும் ஆரோனையும் நுழைய முடியாமல் தடுத்தது அவிசுவாசமே. கடவுளுக்காய் வீரதீர செயல்களை சாதித்து விட்டு விசுவாசிக்காத ஒரே காரணத்தால் முடிவை எட்ட தவறுவது எவ்வளவு பரிதாபம். மோசே கானானை பார்த்தான், ஆனால் அதற்குள் நுழைய முடியவில்லை. இதைத்தான் எ ஸ்லிப் பிட்வீன் கப் அண்ட் லிப் என்பார்கள். கடவுளுடைய வாக்குகளை சுதந்திரிப்பதற்கும் நமது ஜபங்களுக்கு பதில் பெற்றுக் கொள்வதற்கும் பல நிபந்தனைகள் இருந்தாலும் அவற்றில் அடிப்படையானதும் இன்றியமையாததும் விசுவாசம்தான். நமது வாழ்வில் நெடுங்காலமாய் தாமதித்துக் கொண்டிருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பிரியமானவர்களே, இன்றே விசுவாசிக்க அழுத்திக் கூறுகிறேன், அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன், இன்றே விசுவாசிக்க துவங்குவோம். அப்பொழுது கடவுளின் கரங்கள் நமக்காக செயல்படும். சகோதரி சாராள் நவரோஜி அவர்கள் எழுதிய ஒரு பாடலில் உள்ள ஒரு கவி,

தான் இன்பக்கானான். விசுவாச வார்த்தைகளை விசுவாசித்தால் இன்பக்கானானுக்குள் நுழைந்து என்றும் இன்பத்தில் திளைத்திருக்கலாம். நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவிடம் பங்குள்ளவர்களாயிருப்போம். விசுவாசிப்போம், விசுவாசிப்போம், விசுவாசித்துக் கொண்டே இருப்போம். ஏனென்றால் நமக்கு பெயரே விசுவாசிகள் என்பதுதான். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு, உம்மால் அபிஷேகிக்கப்பட்டு, உம்மால் வழிநடத்தப்பட்டு, உம்மால் அற்புதங்களை செய்யும் சக்தியை பெற்று, உம்மால் பெருங்கூட்ட மக்களை கர்த்தாவே வல்லரசுகளின் கையிலிருந்து விடுவித்து கானானுக்கு நேராக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற தலைவர்களே உள்ளே நுழையாமல் போனதற்கு காரணம் அவிசுவாசம் என்று நாங்கள் பார்ப்பது கர்த்தாவே எங்களை அதிர வைக்கிறது. அவிசுவாசம் உம்மை அவ்வளவாக துக்கப்படுத்துகிறது ஆண்டவரே. விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அவிசுவாசம் உம்மை அளவுக்கு மீறி எரிச்சல் அடைய செய்யும் என்பதை நாங்கள் நினைத்து பார்ப்பதில்லை. கர்த்தாவே, ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவிதார். நீர் எங்கள் இருதயங்களிலே ஊன்றி இருக்கிற விசுவாசத்திற்காக, ஆவியானவர் மூலமாக கனியாய் தருகிற விசுவாசத்திற்காக, திருவசனத்தை வாசிப்பதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற விசுவாசத்திற்காக, உம்முடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுகிறதுனால் ஒருவருக்கு ஒருவர் கிடைக்கிற விசுவாச ஊக்குவிப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த விசுவாசத்திலே நாங்கள் தளர்ந்து விடாதபடி, குறிப்பாக மனுமகன் திரும்பி வரும் பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்கிற சூழ்நிலையிலே கர்த்தாவே நீர் நிச்சயமாகவே காண்பீர், அந்த விசுவாசம் எங்களுக்குள் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் உமக்கு பதில் தர நீர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

வேதத்தை நாம் அணுகும் பொழுது ஒரு சமநிலை பிரமாணத்துவ அடிப்படையிலே நாம் வேதத்தை அணுக வேண்டும். ஒரு சில வசனங்களை கூட்டியும் ஒரு சில வசனங்களை குறைத்தும் நாம் வியாக்கியானம் செய்துவிடக் கூடாது. இதனால் நிறைய கள்ள உபதேசங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் சில முக்கியமான வேத வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். எப்படி இந்த வசனங்கள் கூட்டி குறைத்து மனிதனால் தவறாக போதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அன்பு, தேவனுடைய அன்பை வேதம் பல இடங்களிலே நமக்கு போதிக்கிறது. சிலர் அதை மிகைப்படுத்தி ஆண்டவர் மிக அன்புள்ளவர், அவரால் யாரையுமே அழிக்க முடியாது, நரகத்திற்கு அனுப்பவும் முடியாது. ஏன்னா தேவனுடைய அன்பு என்பது மிகப்பெரியது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கோபத்தையும் அவர்கள் ஒன்றை மிகைப்படுத்தி ஒன்றை குறைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய அன்பு நமக்கு மன்னிப்பையும் நமக்கு எல்லாவித மீட்பையும் கொண்டு வருகிறது என்று சொன்னால், தேவனுடைய பரிசுத்தம் அங்கு கோபத்தையும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி சரிசமமாக கையாளுகிறார் அப்படிங்கிறத பாருங்க. ரோமர் 11:22 பாருங்க. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல பாருங்க, தேவனுடைய தயவையும் தேவனுடைய கண்டிப்பையும் பார், ரெண்டும் இருக்கிறது. இதில் ஒன்றை கூட்டி ஒன்றை குறைத்து நாம் என்ன பண்ண முடியாது, ஜனங்களுக்கு போதிக்க முடியாது. அன்பை போதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசனம் யோவான் 3:16, நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியக்கூடிய வசனம். என்னது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற வசனம். ஆனால் நாம் இதோடு கூட நிறுத்தி கொள்ளுவோம். அடுத்த வசனம், 18வது வசனம், தேவனுடைய கண்டிப்பையும் கோபத்தையும் அது நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. என்ன அது பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஆக்கினை தீர்ப்பை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. ஒருவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. மேல இருக்கிற வசனம் 3:16 அன்பை குறித்து பேசுகிறது. பாத்தீங்களா, நம்ம எல்லாவற்றையுமே சமமாய் பாவிக்க வேண்டும். தேவனுடைய அன்பு எந்த அளவுக்கு 100% செயல்படுகிறதோ அதே போல தேவனுடைய பரிசுத்தம் 100% அதுவும் செயல்படுகிறது. தேவனுடைய பரிசுத்தம் என்று வரக்கூடிய இடத்துல அங்கு தண்டனை வருகிறது, ஆக்கினை தீர்ப்பு வருகிறது. உண்மையா இல்லையா? ஒன்றை மிகைப்படுத்தி ஒன்றை குறைத்து விட முடியாது. எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம், தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார், ஆகையால் அவருக்கு பயத்தோடும் பக்தியோடும் நாம் ஆராதனை செய்ய கடவோம் அப்படின்னு அவர் எழுதுகிறார். அன்பை போதிக்கிற வேதம் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யுங்க, அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது அல்லவா. பிரியமானவர்களே, எச்சரிக்கையா நாம் இருப்போம். இரண்டாவது, நாம் எதை அதிகமாக வந்து மிகைப்படுத்தி குறைவுபடுத்தி பேசுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில பேருக்கு பழைய ஏற்பாடு அவசியமற்றது, புதிய ஏற்பாடு தான் நாம் வந்து வாசிக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, பழைய ஏற்பாடை தவிர வேற எங்கேருந்து வசனத்தை போதிக்க மாட்டாங்க. சபையில் எப்பயுமே பழைய ஏற்பாடு தான். அதிலும் எங்கேயாவது சங்கீதத்தில் வாக்கு தத்தங்களாக இருக்குதா, வேற எங்கேயாவது வாக்கு தத்தம் இருக்கான்னு தேடி தேடி அதையா ஆசீர்வாதம் உள்ள வசனமா போதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. புதிய உடன்படிக்கையில சபைக்கென்று எழுதி கொடுக்கப்பட்ட எந்த ஒரு வார்த்தையையும் எடுத்து பேசவே மாட்டாங்க. ஒன்னா இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க, இல்லாட்டி இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 13:52 பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்து அவைகள் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான் என்றார். நீங்கள் ஒரு நல்ல போதகனாக அல்லது நல்ல ஒரு வேத மாணவனாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்த வேதாகமத்தையும் கிரமமாக வாசித்து அதிலிருந்து தேவன் பேசுகிறதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதும் பொழுது பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை சுட்டி காண்பிக்கிறார். அது 1 Corinthians 10:11 இருக்கிறது. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது.
அப்ப பழைய ஏற்பாடை நாம வேண்டாம் என்று ஒதுக்கிவிட முடியாது. அப்ப எல்லாவற்றையுமே நாம சரியாக நிதானித்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அப்போஸ்தலன் எப்போ தீமோத்தேயுக்கு எழுதும் போது கூட வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார் அல்லவா. அப்ப அது ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டையும் தான் சுட்டி காண்பிக்கிறார். அது 2 தீமோத்தேயு 3:16 இருக்கு. அந்த வார்த்தைகள் எதற்கு பிரயோஜனமா இருக்கிறது? அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தல் தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஸோ நாம எதையும் உயர்த்தி குறைத்து நாம் என்ன பண்ணிவிடக்கூடாது, தவறு செய்து விடக்கூடாது. ஸோ இன்னொரு ஒரு விஷயத்தையும் கடைசியாக பார்த்து நம்ம முடிக்கலாம். விசுவாசத்தை குறித்தும் பலருக்கு தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. ஒரு பக்கத்தை உயர்த்தி ஒரு பக்கத்தை குறைத்து இருக்கிறார்கள். எபிரேயர் 11 விசுவாச வீரர்களுடைய பட்டியலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கும் பொழுது நாம் அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க விசுவாசத்தினால எப்படிப்பட்ட காரியங்களை சாதித்திருக்கிறார்கள் பாருங்க, விசுவாசத்தினாலே அநேக விஷயங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் அடிக்கடி பார்க்குறோம் பார்த்தீங்களா. விசுவாசம் என்பது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு மாத்திரமல்ல, நம்மிடத்தில் இருக்கக்கூடியதை இழப்பதற்கும் விசுவாசம் தேவை என்று எபிரேயர் புத்தகம் நமக்கு தெரிவிக்கிறது. என்ன பிரதர் சொல்றீங்க, உண்மையாவா? ஆமா. எபிரேயர் 11:32 பாருங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க எதையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க பாருங்கப்பா, எல்லாம் ஜெயித்திருக்கிறாங்க, வெற்றி கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இது ஒரு பாதி ட்ரூத், மீதி இருக்கு. இதை மட்டும் படிச்சுட்டு நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், விசுவாசிக்கிறதுனால நான் பணக்காரனா போயிருவேன், நான் மற்றவங்களை விட எப்பயுமே உயரமான இடத்துலயே இருப்பேன், எனக்கு எந்த நோயினுடையும் வராது, எனக்கு உபத்திரவம் வராது, எனக்கு பிரச்சனையே வராது, எதனால நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு கஷ்டமே வராதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா. அடுத்த வசனத்துல பாருங்க, இது வரைக்கும் ஒரு விசுவாச வீரர்களுடைய பட்டியல், அடுத்து 35 வேறு சில விசுவாச வீரர்கள் என்ன செஞ்சாங்கன்னு போட்டிருக்கு. அதுல பாருங்க, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாழால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள், உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை, அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இதுவும் விசுவாச வீரர்களுடைய வெளிப்பாடு தான். இன்னைக்கு ஒரு வீடு கிடைக்கலன்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், குய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பெருசா ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டாலோ ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டாலோ நான் விசுவாச வீரன், நான் விசுவாசித்தேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தார்னு மாறு தட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க குகைகளிலேயும் கண்மலை வெடிப்புகளிலேயும் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால வாழ முடியல, உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இல்லை. அதையும் ஏதன் என்ன சொல்லுதுங்க, அதுதான் விசுவாசத்தினாலதான் அவங்க அதனால செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இப்ப நீங்க ஏதோ ஒரு வகையில ஒரு கஷ்டத்துல இருந்தா கூட அதன் மத்தியிலும் தேவனை பின்பற்றி கொண்டு இருக்கிறீங்கன்னா அதுதான் விசுவாசம். பெற்றுக்கொள்வது மாத்திரம் விசுவாசம் அல்ல, இழப்பதும் விசுவாசம். இதை நம்ம பேலன்ஸ்டா போதிக்கணும். இந்த சமநிலை பிரமாண போதனை இல்லாதனாலதான் நிறைய கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கிறது. இன்றைக்கு பலர் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் எனக்கு கிடைக்கலன்னு எப்பயுமே அந்த கிடைப்பதை பற்றியும் பெற்றுக்கொள்வதை பற்றியும் மாத்திரமே போதித்துக் கொண்டிருக்கிறார்கள், சிந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இந்த வசனம் உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதே சிந்தையோடு கூட நாம் வேதத்தை அணுகுவோம், நம்முடைய வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.

அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. வண்டர்ஃபுல் லார்ட், யுவர் லவ் இஸ் வண்டர்ஃபுல்.

பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவர. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: வெற்றியான வாழ்க்கை வாழணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுவோமா? 6 முக்கியமான குறிப்புகளை பற்றி நான் சொல்ல போறேன். முதலாவது, கடின உழைப்பு. கடின உழைப்புக்கு மாற்று எதுவுமே கிடையாது. அதிர்ஷ்டத்தை நம்பாம நம்முடைய உழைப்பின் மேல நாம நம்பிக்கை வைக்கணும். கடும் உழைப்பு எப்போதும் பயன் தரும். வெறும் பேச்சினால் வருவது வறுமையே. ரெண்டாவது, பொறுமை. பொறுமையை நம்ம இழந்துட்டோம்னா வெற்றிங்கிற பெயரையே நம்ம மறந்துட வேண்டியதுதான். கடின உழைப்பை செஞ்சுட்டு கர்த்தர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்வார்னு பொறுமையோட காத்திருக்கணும். அடுத்து, தியாகம். நம்முடைய உயரிய குறிக்கோளை அடைறதுக்கு நாம சில தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கும். அதை செய்ய நாம தவறுனா நம்முடைய குறிக்கோளையே நாம தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும். அடுத்து, நிலையா நிற்பது. நாம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதுல உறுதியோட நிலைச்சு நிக்கணும். இப்படி நிலைச்சு நின்னோம்னா சராசரி விஷயங்களை கூட நம்ம சிறந்ததா மாற்றி காட்ட முடியும். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாகன்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம். 5வது, ஒழுக்கமான வாழ்க்கை. ஒழுக்கமான வாழ்க்கை தான் நம்மளை வளர வைக்குது. எல்லா தீங்குகள்ல இருந்தும் நம்மளை காப்பாத்துது. 6வது, தன்னம்பிக்கை. அடுத்தவங்களுக்கு என்னைய பிடிக்கும்னு நம்புறது இல்ல தன்னம்பிக்கை. மத்தவங்களுக்கு என்னைய பிடிக்காட்டினாலும் நான் கவலைப்பட மாட்டேன், சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறது தான் தன்னம்பிக்கை. மறுபடியும் சொல்றேன், கடின உழைப்பு, பொறுமை, தியாக உணர்வு, நிலைத்து நிற்றல், ஒழுக்கமான வாழ்க்கை, தன்னம்பிக்கை, இதெல்லாத்தையும் நம்ம கடைபிடிச்சா நிச்சயமா நம்ம வெற்றி அடையலாம்.